0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க,
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.

கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப்சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா 89.5

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.

0: Sence kese bu değil ne?
1: Rolex.
0: Hmm?
1: Rolex.
0: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: Star of the month. Singer SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் எல்லோருக்கும் உரித்தாகட்டும். ஜப்பானிய தேசத்திலே சாமுராய்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், அசாத்தியமான வீரர்கள். அப்படிப்பட்ட அந்த சாமுராய் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய சில ஒழுக்க நெறிமுறைகள் இருந்தன. அந்த நெறிமுறைகளுக்கு பூஷிடோ என்று பெயர். அந்த நெறிமுறைகளிலே குறிப்பிடப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு வாக்கியம் இது. ஒழுக்கம் என்றால் என்ன தெரியுமா? செய்தே ஆக வேண்டும் என்கிற விஷயத்தை செய்ய பிடிக்கவில்லை என்றாலும் கட்டாயம் செய்வதற்கு பெயர்தான் ஒழுக்கம் என்கிறது ஜப்பானிய பூஷிடோ நெறிமுறை. சில விஷயங்களை நாம் மிகவும் பிடித்து செய்வோம், அதை செய்வதற்கு நமக்கு ஆர்வம் இருக்கும், அதை செய்தால் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட விஷயங்களை செய்வது நமக்கு சிரமமாகவே இருக்காது. ஆனால் சில விஷயங்களை செய்வது சிரமமானதாக இருக்கும், ஆகவே அவற்றை செய்வதிலே நமக்கு ஆர்வம் இருக்காது. அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே மனம் சோர்வடைந்துவிடும். ஆனால் அதை செய்வதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும். இது தெரிந்தாலுமே கூட சில நேரங்களிலே அந்த செயலை செய்வதிலே நமக்கு விருப்பம் இருக்காது. விருப்பம் இல்லை என்றாலும் அது நமக்கு நன்மை தரக்கூடியது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் போது கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் என்று ஒரு மனநிலை நமக்குள்ளே இருந்து ஏற்படுமேயானால், நான் அதை செய்தே தீருவேன் என்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ளே பிறக்குமேயானால், அதன் துணை கொண்டு நீங்கள் அதை செய்து முடிப்பீர்களேயானால், அதற்கு பெயர்தான் ஒழுக்கம். நீங்கள் இந்த உலகத்திலே நாம் செய்ய தகுந்த நல்ல விஷயங்கள் என்று ஒரு பட்டியலை எழுதுங்கள். அதிகாலை கண் விழிப்பது, உடற்பயிற்சி செய்வது, உடலுக்கு நன்மை தருகின்ற உணவை மட்டுமே சாப்பிடுவது, அதையும் நேரத்திற்கு சாப்பிடுவது, இப்படி நமக்கு நன்மை தருகின்ற செயல்களாக இருக்கட்டும். அதுபோல உண்மையே பேசுவது, நேர்மையாக இருப்பது, எல்லோருக்கும் உதவி செய்வது, நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாம் நன்மையே செய்வது, இப்படி மற்றவர்களுக்கு பலன் தரக்கூடிய வகையிலே நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், இவற்றையெல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு எல்லா மனிதர்களாலும் செய்ய முடியாது. பொதுவாக மனித மனம் என்பது ஓய்வெடுப்பது, சோம்பேறித்தனமாக இருப்பது, பொய் சொல்வது, உடலுக்கு கெடுதல் என்றாலும் கூட ருசியான உணவுகளையே சாப்பிடுவது, அதையும் கண்ட நேரத்திற்கு சாப்பிடுவது, எப்போதும் உறக்கத்தை விரும்புவது, இப்படியெல்லாம் இருப்பதிலேதான் மனித மனம் ஆர்வம் காட்டும். இவையெல்லாம் ஒழுக்கம் சார்ந்த செயல்கள் அல்ல என்பதை நன்கு உணர்ந்து பரவாயில்லை என்று அதை செய்யக்கூடிய அந்த அலட்சிய மனப்பான்மையை கடந்து எது சரியோ, எது நல்லதோ, எது நமக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் நன்மை செய்யுமோ, அப்படிப்பட்ட செயல்களை மட்டுமே, அவை நமக்கு சுவாரஸ்யமற்றவையாக இருந்தாலும் கூட அதை செய்தாக வேண்டும் என்கிற அந்த மன வைராக்கியத்திற்கு பெயர்தான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் சார்ந்து நாம் ஒரு செயலை செய்வோமேயானால் சாமுராய்களைப் போல உடலும் மனமும் உறுதி பெற்று அசாத்தியமான செயல்களை செய்யக்கூடிய வீர தீரத்தோடு ஆற்றலோடு நாமும் நம்முடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ள முடியும். அப்படி நம்முடைய செயலெல்லாம் சிறக்கின்ற நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த பொன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல், இது புத்தம் புது காலை.

தவிப்ப சொல்றேன் கேளு, இருப்பது ஒன் லைஃப். பிறந்த பொறப்ப உலகம் மதிச்சா அதுதான் சொகுண்டா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ்FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. நம்முடைய அழகுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம்ம இடத்துல இல்லை என்றாலும் கூட அந்த அழகை எப்படியாவது கொண்டு வந்து நமக்குள்ளே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் பெரிதும் முயற்சிக்கிறோம். அதற்காக பல முறைகளை கையாளுகிறோம், அழகு சாதன பொருட்களை எல்லாம் நாடுகிறோம். குறிப்பாக நம்முடைய முகத்திலே அழகு நிலைத்திருக்க வேண்டும்.

என்றால் அதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது கண்கள். அந்த கண்கள் வசீகரமானதாக இருந்துவிட்டால், அழகானதாக இருந்துவிட்டால், முகமே கொஞ்சம் பொலிவு பெற்றுவிடும். ஆகவேதான் பெண்கள் கண்களுக்கு மை தீட்டுவது, அந்த இமைகளை எல்லாம் சீராக்கிக் கொள்வது, புருவங்களை அழகுற வனைந்து கொள்வது என்று கண்ணழகிற்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள். இவையெல்லாம் கண்களுக்கு நிஜமான அழகை கொடுத்து விடுமா என்று கேட்டால், அறிஞர்கள் சொல்கிறார்கள், உங்கள் கண்கள் அழகானதாக மாற வேண்டும் என்று நினைத்தால் அது பார்க்கின்ற விதத்தை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். எப்படி? இந்த உலகத்திலேயே அழகான கண்கள் எவை தெரியுமா? உலகத்தில் எங்கெல்லாம் அழகு இருக்கிறதோ அதையெல்லாம் பார்த்து மகிழ்கின்ற தன்மை படைத்த கண்கள் எவையோ அவைதான் அழகான கண்கள் என்று. தன்னுடைய கண்கள் அழகாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெரும்பாலான மனிதர்கள் அழகாக இருக்கின்ற மற்றவர்களினுடைய கண்களை அது அழகானது என்கிற மனப்பான்மையோடு பார்க்க மாட்டார்கள். தான் அறிவாளியாக வேண்டும் என்று ஒருவன் நினைக்கிறான் என்றால் அவன் தன்னிடத்திலே அறிவு குறைவாக உள்ளது என்பதை உணர்ந்துதான் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிறான். நம்மிடத்திலே அறிவு குறைவாக இருக்கிறது, அதை அதிகப்படுத்திக் கொண்டு நாம் அறிவாளியாக வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் நான் அறிவிலே குறைந்தவன் என்று தான் உணர்வதை அவன் வெளிப்படுத்துவானா என்ன? என்னை விட மற்றவர்கள் எல்லாம் அறிவாளிகள், நான் அவர்களை விட அறிவிலே குறைந்தவன் என்று ஒப்புக்கொள்வானா என்ன? அறிவிலே உயர்ந்தவர் எவராக இருந்தாலும் அவரிடத்திலே ஏதேனும் குறைகள் தென்படுமா என்று தேடி தேடி சுட்டிக்காட்டி அவர்கள் ஒன்றும் அறிவாளிகள் அல்ல என்று நிலைநிறுத்துவதிலேதான் இவனுடைய கவனம் இருக்கும். அப்படி எண்ணம் கொண்ட எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் அறிவாளி ஆகவே முடியாது. எனக்கு இது தெரியாது, அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று தனக்கு தெரியாததை தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்பவர்கள் யாரோ அவர்கள்தான் தங்களிடத்திலே அறிவை கொண்டு வந்து நிரப்பிக்கொள்ள முடியும். அதுபோலத்தான் அழகும் கூட. எந்த கண்களால் எல்லோருடைய அழகையும் பார்த்து ரசிக்க முடிகிறதோ அந்த கண்கள் தான் அழகானவை. இங்கே கண் என்கிற உறுப்பு எதன் மூலமாக அழகாகிறது என்றால், நீங்கள் பயன்படுத்துகின்ற அழகு சாதன பொருட்களாலோ அல்லது அழகுபடுத்திக் கொள்ளுகின்ற முறைகளினாலோ அல்ல. கண் என்பது பார்க்கின்ற பார்வையினாலே அழகு பெறுகிறது. உங்களால் எங்கும் இருக்கின்ற அழகை பார்த்து கொண்டாட முடியுமானால், அல்லது எல்லாவற்றையுமே அழகானதாக பார்க்க முடியுமே ஆனால், அப்படி பார்க்க தகுந்த கண்களே அழகானவை என்கிறார்கள் அறிஞர்கள். ஆகவே உங்கள் கண்களை நீங்கள் அழகாக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் உங்கள் கண்ணோட்டத்தை அழகாக்கிக் கொள்ளுங்கள். கண்கள் தானாக அழகு பெறும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புதுக்காலை.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஜூன் மாதம் 11 தேதியான இதே நாளில் நடந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1742 அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த அரசியல் தலைவரும் கண்டுபிடிப்பாளருமான பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்கள் பிராங்க்லின் ஸ்டவ் அப்படிங்கிற ஒரு கருவியை இந்த தினத்திலே கண்டறிகிறார். அவர் வாழ்ந்த பகுதியான பென்சில்வேனியாவிலே அப்போது நிலவிய குளிர்காலம், அதிலிருந்து எப்படியாவது தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பிராங்க்லின் அவர்கள் இந்த கண்டுபிடிப்பை உருவாக்கினார் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே வீடுகளுக்கு உள்ளே குளிரான சூழலை சற்று வெப்பமயமானதாக மாற்றக்கூடியதாக பிராங்க்லின் அவர் கண்டறிந்த பிராங்க்லின் ஸ்டவ் என்கிற இந்த கருவி பயன்பட்டது. 1742 அவர் இதை கண்டறிந்தார். அதற்கு பிறகு சற்றேறக்குரிய 200 எந்த மாறுதலும் இல்லாமல் அந்த கண்டுபிடிப்பு அப்படியே பயன்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு மிக பயன் தருகின்ற ஒன்றாக இது அமைந்திருந்தது. அதே போல 1895 சார்லஸ் டூரியா அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர் பெட்ரோலினாலே இயங்கக்கூடிய தானியங்கி வாகனம் ஆட்டோமொபைல் அதை கண்டறிகிறார். அதற்கான காப்புரிமையை அவர் பெற்ற தினமாக இந்த தினம் அமைந்திருக்கிறது. சார்லஸ் டூரியா மற்றும் அவருடைய சகோதரரான பிராங்க் டூரியா இந்த இருவரும் தான் இப்படி ஒரு கண்டுபிடிப்பை சாத்தியப்படுத்தி அதற்கு பிறகு டூரியா மோட்டார் வேகன் என்கிற பெயரிலே ஒரு பெரும் நிறுவனத்தை ஸ்தாபித்து அதன் மூலமாக மோட்டார் வாகன உலகத்திலே பல சாதனைகளை படைத்தார்கள். அதற்கெல்லாம் ஒரு துவக்கமாகத்தான் இந்த கண்டுபிடிப்பானது இந்த தினத்திலே காப்புரிமை பெறப்பட்டது. அதே போல 1905 பென்ஸ் ரயில் ரோட், அதாவது பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே பாதை, இங்குதான் உலகத்தினுடைய முதல் அதிவேக ரயிலானது பயணித்தது. நியூயார்க்கிலிருந்து சிக்காகோ வரை இருக்கக்கூடிய 790 கிலோமீட்டர்களை 18 மணி நேரத்திலே அன்றைக்கு அந்த ரயில் கடந்ததுதான் உலகத்தினுடைய அதிவேக ரயில் பயணமாக அமைந்தது என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இப்படி பல சிறப்பான துவக்கங்கள் நிகழ்ந்த தினமாக இந்த தினம் வரலாற்றினுடைய வெவ்வேறு காலகட்டங்களிலே அமைந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட அற்புதமான ஆரம்பங்களை இந்த தினம் நமக்கும் வழங்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய்.
6: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.

89.4 தமிழ்ப்பும் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. நன்மை தீமை இந்த இரண்டிலே எது சிறந்தது என்று கேட்டால் நன்மைதான் சிறந்தது என்று உரக்கச் சொல்வோம். ஆனால் இந்த உலகத்திலே நிறைய தீயவர்கள் இருக்கிறார்களே, நிறைய தீமை செய்யப்படுகிறதே. நன்மைதான் சிறந்தது என்றால் ஏன் நாம் தீமையை செய்ய வேண்டும்? நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு தீமை கூட செய்யவில்லை என்று என்னால் சொல்ல முடியாது. யோசித்து பார்த்தால் இன்றைக்கு உலகம் இருக்கக்கூடிய நிலையிலே யாராலும் அப்படி சொல்ல முடியாது என்பதுதான் நிதர்சனம். நன்மைதான் சிறந்தது, தீமை சிறந்தது அல்ல என்று தெரிந்தும் கூட பல நேரங்களிலே நாம் தீய விஷயங்களை செய்கிறோம். ஏனென்றால் மனித உயிரினுடைய இயல்பான குணம் சட்டென்று தீமையை நாடி நிற்பதுதான். அப்படி இயல்பாக தீமையை நோக்கி ஓடுகின்ற அந்த மனதை கட்டுப்படுத்தி இழுத்து பிடித்து நன்மையின்பால் நாம் நிறுத்த வேண்டும். அதற்குத்தான் நமக்கு எண்ணற்ற அறிஞர்களினுடைய வழிமுறைகளும் போதனைகளும் உதவி செய்கின்றன, நமக்கு வழிகாட்டுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த போதனை தத்துவஞானி அரிஸ்டாட்டில் அவர்களினுடையது. அவர் சொல்கிறார், தீமை என்பது ஏன் தீமையாக இருக்கிறது தெரியுமா? ஏனென்றால் அது தன்னைத்தானே கூட அழித்துக் கொள்ளும். பொதுவாக மற்றவர்களுக்கு அழிவை தருகின்ற ஒரு விஷயத்தை தீயது என்று சொல்கிறோமே, அப்படிப்பட்ட தீமை மற்றவர்களை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னைத்தானேவும் அழித்துக் கொள்ளுகிறது. தன்னையே அழித்துக் கொள்ளுகின்ற ஒன்றை நாடி நிற்பது என்பது நிச்சயம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதானே. அந்த தீமையை நீங்கள் உங்களுடையதாக்கிக் கொண்டால் அது தன்னுடைய குணாதிசயத்தின்படி நிச்சயமாக நமக்கு பாதிப்பைத்தான் கொடுக்கும். யோசித்து பாருங்கள், புராணங்களிலே நிறைய தீயவர்கள், அசுரர்கள், அரக்கர்கள் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் நன்மைக்கும் தீமைக்குமான யுத்தத்திலே அவர்கள் தீமையினுடைய பிரதிநிதிகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த புராணங்களினுடைய கருத்து என்ன சொல்கிறது? அவன் எத்தனை பெரிய வல்லவனாக இருந்தாலும், எத்தனை அசாத்தியமான வீரனாக இருந்தாலும், அவன் தீயவன், நன்மைக்கும் தீமைக்குமான யுத்தத்திலே அவன் அழிந்திருக்கிறான் என்பதைத்தான் புராணங்கள் நமக்கு கருத்தாக சொல்லுகின்றன. அப்படி அவன் அழிவை தேடிக்கொள்வதற்கு எது காரணமாக இருந்தது என்றால் அவனிடத்தில் இருந்த அந்த தீய குணங்கள், தீய செயல்கள் தான். இதைத்தான் அரிஸ்டாட்டில் சொல்கிறார், அப்படி அழிவதற்கு முன்பு அவனை நாம் தீயவன் என்று அடையாளப்படுத்தியதற்கு காரணம் அவன் மற்றவர்களுக்கு செய்த தீமை. ஆகவே தீமை என்பது மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதோடு மட்டுமல்லாமல் நிறைவாக தனக்குத்தானேவும் கெடுதல் செய்து கொள்ளும். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் உயிர் இயல்பாக அங்கே போய் நின்றாலும் கூட தீமையை நாடாதீர்கள் என்பதைத்தான் அரிஸ்டாட்டில் மிகச் சுருக்கமாக ஆனால் அழுத்தம் திருத்தமாக நமக்கு போதிக்கிறார். சில நேரங்களிலே நம்மையும் அறியாமல், அது தீயது என்று தெரியாமல் சில செயல்களை செய்வோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே நன்மை எது தீமை எது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் தீய விஷயங்களை செய்யும்படியாக நம்முடைய செயல்பாடுகள் அமைந்துவிடும். அதை மட்டும் மிக கவனமாக நாம் தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். எந்த நிலையிலும் தீமையின் பக்கம் என்னுடைய எண்ணமோ என்னுடைய முயற்சியோ நிச்சயம் செல்லாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். அப்படி செய்தால் தீமைக்கு நேர் எதிரான நன்மை தனக்கும் நன்மை செய்து கொள்ளும், தன்னையும் வாழ வைக்கும். அப்படி நன்மையை செய்யக்கூடிய ஒருவரை கருவியாக பயன்படுத்தி கொண்டு இந்த நானிலம் எங்கும் நன்மையை பரவிடச் செய்யும். அப்படி நாமும் நலமாக இருந்து இந்த உலகத்திலே நலம் பரவுவதற்கு காரணமாகவும் நாம் இருக்கின்ற நல்ல நல்ல முயற்சிகளிலே, நன்மை சார்ந்த முயற்சிகளிலே நம்மை தீர்மானமாக நாம் ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நன்னாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ்ப்பும். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

ஹலோ, குட் மார்னிங், குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச். யெட் அனதர் பியூட்டிஃபுல் டே, வீக் டே. தேர்ஸ்டே ஆயிடுச்சு அண்ட் இட் இஸ் தி 11th of June. தேர்ஸ்டே 11th of June, உலகமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தினம். வேர்ல்ட் கப், ஃபீஃபா வேர்ல்ட் கப் இல்லையா, 2026 இன்னைக்கு வந்து கிக் ஆஃப் ஆக போகுது. அண்ட் இந்த வருஷத்து வேர்ல்ட் கப் இஸ் கோயிங் டு பி பிகர் தேன் எவர் இல்லையா. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 48 வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சீசன் ஆஃப் வேர்ல்ட் கப் ஆக இருக்க போகுது. அதுக்காக வந்து உலகத்தினுடைய அத்தனை பகுதியில் இருக்கக்கூடிய ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. தேர் ஆல் யுனைடட் பை தியர் லவ் ஃபார் திஸ் அமேசிங் ஸ்போர்ட். இல்லை, ஏன்னா நமக்குள்ள எத்தனையோ வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கிறதுல ஸ்போர்ட்ஸுக்கு ஈடு இணை ஏதுமே இல்லை. அதுலேயும் வந்து முக்கியமாக ஃபுட்பால், கிரிக்கெட், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இமோஷன் மாதிரி இல்லையா. பீப்புள் டேக் இட் சோ பர்சனலி. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் இல்லை, இந்த ஃபேன்சி சைட் ஆஃப் இந்த ஸ்போர்ட்ஸ் கொண்டாட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா, யுனைட்டடாக எல்லாருமா சேர்ந்து அவங்களுடைய ஃபேவரட் டீம்ஸ்க்கு வந்து சியர் பண்ணுறது, ஃபேவரட் பிளேயர்ஸ்க்காக சியர் பண்ணுறது, அந்த ஒரு ஸ்பிரிட்டை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நல்லா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சீரியஸான ஃபேன் ரைவல்ரிஸ் எல்லாம் கூட வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நானும் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். ஸோ ஸ்போர்ட்டை வந்து ஸ்போர்ட்டாக பார்த்துட்டு அதை பேரில் இருக்கிற மாதிரி அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுமா போனவா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஐ எம் ஷோர் யூர் ஆல் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சீசன் இல்லையா. ஃபீஃபா 2026 வந்து எல்லாரும் எக்ஸைட்டடாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்து கண்ணை முழிச்சு மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு தூங்க மூஞ்சியோடு போக போகிறீங்க அப்படின்ட்டு தெரியல. பிகாஸ் சின்ஸ் இட்ஸ் ஹேப்பனிங் இங்கே யூஎஸ் மெக்சிகோ அந்த கனடா எல்லாம் வந்து நடக்கிறதுனால நமக்கு டைம் ஜோன் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. நம்ம கல்ஃப் டைம் நைட் 11 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும்ல. விடிய விடிய வந்து எல்லாம் பார்த்துட்டு எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அடுத்த 4 இட் இஸ் கோயிங் டு பி லைக் கம்ப்ளீட் மேட்னஸ். பட் ஐ திங்க் இந்த மாதிரி சில சந்தோஷமான விஷயங்கள்லாம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவை தான் இல்லையா. ஏன்னா என்னெல்லாமோ நடந்துட்டுருக்கு நம்மளை சுற்றி உலகத்தில். இன்றைக்கி காலையில் கூட வந்து நம்ம பார்த்தோன்னா மறுபடியும் இங்கே இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த யூனோ இந்த டென்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து மறுபடியும் ஈரான் வந்து முற்றிலுமாக மூடியிருக்காங்கிற மாதிரி சில செய்திகள்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். இது இல்லையா சார், ஒரு ரெண்டு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை எக்ஸ்ட்ரீம்லி சோதிச்சுட்டு இருக்கு இல்லை இந்த ஒரு 2026 கடந்த ஓரிரு மாதங்கள் வந்து. இட்ஸ் பின் லைக் ரியலி டஃப் அண்ட் சேலஞ்சிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பட் ஐ திங்க் நம்ம எல்லாருமா ஒன்னா சேர்ந்து இல்லை யுனைட்டடா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட முன்னோக்கி போயிட்டு இருக்கிறதுனால தான் ஐ திங்க் திங்ஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் யூஏ மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாட்டில் நம்ம வாழும்பொழுது நம்மளுடைய சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் அன்றாடம் வாழ்க்கை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படாத அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட கவர்மெண்ட் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் வி ஹாவ் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அந்த மாதிரி லைஃப்ல இருக்கிற கிரேட்ஃபுல்லான விஷயங்கள், நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருப்போமா சரியா. அதை விட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்கரேஜ்மெண்ட் நமக்கு ஒரு ஒரு வாரமும் இருக்கிறது வீக்கெண்டு தான் இல்லை. ஸோ இட்ஸ் தேர்ஸ்டே ஆல்ரெடி, ஃப்ரைடே ஒரு நாள் தான் நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இருக்குது. அண்ட் இந்த வாரம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் வீக்கெண்ட். மறந்துட்டீங்களா? நானே மறந்துட்டேன் பாருங்க. சாட்டர்டே சண்டே மண்டே 3 வந்து நமக்கு ஹாலிடேஸ் கிடைக்க போகுது. அதனால அது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி ஹாப்பி திங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முன்னோக்கி பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அண்ட் யூ ஹாவ் அன் அமேசிங் டே. அண்ட் இன்னைக்கு வந்து இல்லை ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கிறத விட ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டி நம்ம கூட வந்து ஒரு 10 மேலே ஜாயின் பண்ண போகிறாரு சரியா. அவர் யார், என்ன, ஏது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் ஓ க்ளூஸ் அதெல்லாம் அப்புறமா நான் தரேன். பட் ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட், நீங்கள் வந்து மறக்காமல் கேட்கணும். 10 to 11 வரைக்கும் எனி டைம் அவர் வருவார், வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட ஷேர் பண்ணுவார் சரியா. அது என்ன ஏதுங்கிறத நான் சொல்கிறேன். அதை தவிர்த்து ஐ திங்க் ஐ ஹாவ் ஜாய் லுகாஸோட 500 dirhams வர்த் வவுச்சர் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்கிட்ட அது வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போலேருந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிங்க. உங்களோட ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஜாய் லுகா ஸ்பேஸ் உங்களுடைய நேம் அண்ட் எமிரேட்டை டைப் பண்ணி 0502528940 எனக்கு அனுப்பி வைங்க சரியா. இது வந்து நீங்கள் இந்த கேமில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒருத்தருக்கு, ஒரு லக்கி பர்சனுக்கு ஒரு கால் வரும். நான் கால் பண்ணி உங்களை லைவ்ல கனெக்ட் பண்ணி ஒரு குட்டி சேலஞ்ச், ஓகே, ஒரு குட்டி மெமரி சேலஞ்ச் வந்து உங்களோட விளையாடிட்டு இந்த அங்கே வச்சுக்கோங்க, ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாயில் 500 dirhams வவுச்சர் கொடுப்பேன் நான் சரியா. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பிளான், ஓகே, ஆல் செட். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் எதிர் நீச்சல், அதுக்கப்புறம் நானும் ரவுடிதான் படங்கள்லேருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த நேரத்தில்? வழக்கம் போல் எனக்கு மெசேஜ் அனுப்ப ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, விச் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட் ஆர் யூ லிஸ்னிங் ஃப்ரம், உலகத்தின் எந்த மூலையிலிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன நடக்குது அங்கே, வெதர் எப்படி இருக்கு, ஆர் எனிதிங் இன்ட்ரெஸ்டிங் ஹேப்பனிங்,
எனக்கு அனுப்புவீங்க சம்திங் மோர் தென் ஹாய் அண்ட் குட் மார்னிங். சரியா, ஹாய் குட் மார்னிங் உங்களுக்கு நான் இங்கிருந்தே சொல்லிட்டேன். ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அனுப்புங்க, என்ன நடக்குது உங்கள் ஊரில், உங்கள் ஊரில் ஃபுட்பால் ஃபீவர்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஐ திங்க் தட்ஸ் மோர் ரெலவென்ட் ஃபார் டே. அதனால் எனக்கு அனுப்புவீங்க ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு, KIRTHANA என்னோட ஸ்பெல்லிங். சரியா, ஸோ போங்க, மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, குட் மார்னிங். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
2: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
1: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
2: அண்ட் 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
1: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
2: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
3: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
4: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: செழித்தையும் தமிழை ஒளி.

0: எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்மேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஆல் ரைட், சம்மர் ஒஃபீஷியலி 21ஆம் தேதி தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலும் கூட ஆல்ரெடி சம்மருக்கான அந்த வைப் வந்து நல்லா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த சூடு ஹியூமிடிட்டி, அது இல்லை. சம்மருக்கே உரிய சில அழகான விஷயங்கள்லாம் இருக்கும். என்னதான் வந்து இங்கே கொஞ்சம் கொடுமையாக இருக்கும் அப்படின்னாலும் அதை மறக்கடிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஒரு எமிரேட்டும் வந்து தே வில் ஹாவ் தியர் அமேசிங் யூனோ சம்மர் கேம்பெயின்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். அதில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஷார்ஜாவில் இந்த வருஷம் சம்மர் 2026 வெல்கம் பண்ணுறதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் இவெண்ட்ஸ் இது எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. So August 31st வரைக்கும் இந்த கேம்பெயின்லாம் வந்து ரன் ஆக போகுதுன்னு சொல்லி தி எமிரேட் ஆஃப் ஷார்ஜா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ் நடக்க போது, கல்ச்சரல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இவெண்ட்ஸ் நடக்குது, ஃபேமிலி ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. ஸோ இந்த கேம்பெயின் வந்து இட்ஸ் கால்ட் ஷார்ஜா சம்மர் ஆஃபர்ஸ் 2026 அண்ட் லைக் ஆல்ரெடி சைட் ஆகஸ்ட் 31st வரைக்கும் நடக்க போகுது. அதனால ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்க இருக்கு. பார்ப்போம் என்ன அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம யூஏஇயை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஃபுல்லாக டூரிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நாடு. ஆனால் இந்த வருஷம் வந்து நம்ம பார்த்தோன்னா மேபி கொஞ்சம் அந்த நம்பர்ஸில் அப்படி இப்படி யூனோ சில ஆசிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம் டியூ டு லைக் வி ஆல் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அந்த அதன் காரணமாக வந்து மேபி அப்படி இருக்கலாமே ஒழிய இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஓன் பீப்புள் லைக் ரெசிடென்ட்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஷார்ஜா உடைய ஸ்டேட்டஸை யூனோ ப்ரிஃபர்ட் ரீஜனல் டூரிசம் டெஸ்டினேஷனாக இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரணத்தை தெரிஞ்சுப்பீங்க.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: ஆல்ரைட், இன்ஸ்டாகிராமில் யாரெல்லாம் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். முகமது ஆதில் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்பா, எத்தனை மெசேஜஸ் அனுப்பியிருக்காரு! நேத்திலிருந்து அவ்வளோ மெசேஜஸ் அனுப்பியிருக்காரு. பிகாஸ் இட் இஸ் ஃபார் அ வெரி ஸ்பெஷல் ரீசன். முகமது வந்து சொல்லியிருக்காரு, ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். உங்களுடைய அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட பிக்கெஸ்ட் ஃபேன் நான். உங்கள் டீமில் எல்லாருக்கும் என்னுடைய விஷஸை சொல்லுங்க. டெய்லி மார்னிங் நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போகும்போது உங்களோட ஷோ கேட்பேன். அண்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், டுமாரோ தட் இஸ் த 11th of June என்னோட ஸ்வீட்டஸ்ட் ஒய்ஃபோடைய பர்த்டே அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, ஒய்ஃப் பர்த்டேக்காக எவ்வளவு மெசேஜஸ் அவர் அனுப்பியிருக்காரு. தட்ஸ் அ வெரி ஸ்வீட் ஜெஸ்டர். ஸோ அவரோட ஒய்ஃப் பேர் வந்து ஷமீனா ஆதில். ஷமீனாக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஷமீனா, விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. நீங்க அண்ட் ஆதில் ரெண்டு பேருமா சேர்ந்து இன்னும் நிறைய பர்த்டேஸ் ஹாப்பியா கொண்டாடணும் அப்படின்னு 89.4 தமிழ் எஃப்எம் சார்பா வாழ்த்துக்கள். அண்ட் தென் வேற யார் அனுப்பியிருக்கீங்க? ராம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹலோ கீர்த்தனா, நானும் என்னுடைய அம்மாவும் வி ஆர் ஃப்ரம் மலேசியா. அம்மா பேர் வந்து ராஜ்குமார் ஜெயந்தி. அவங்க வந்து ரேடியோ இப்ப கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது. இன்னைக்கு அம்மாக்கு பர்த்டே, ஸோ நீங்க வந்து அம்மாக்கு விஷ் பண்ணீங்கன்னா ஐம் ஷோர் இட் வில் மேக் ஹர் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இருக்கிற வீக்கெண்டோட சேர்த்து ஒரு நாள் தானே ஹாலிடே அதனால தெரியல என்ன பண்றதுன்னு யோசிச்சே அந்த நாள் ஓடிடும் நினைக்கிறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் எந்த பிளானும் இல்லை. தனவேல் வந்து குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் வேறு யார், சிவா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் அக்கா, ஐ எம் சிவா அப்படின்ட்டு. அல்தா பராக், குட் மார்னிங். சண்முக பாண்டியன், குட் மார்னிங் டு யூ டூ. 311 வந்து மிரிட்டிஃப்க்கு அப்புறமா ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அப்படின்ட்டு ஐயோ பாவம் ஒரு டிராஃபிக் அப்டேட் வேற கொடுத்துருக்காரு. அருண்குமார், குட் மார்னிங். எங்கள் ஊர் திருச்சியில் வந்து வானிலை நல்ல காற்று மற்றும் வெயில் ரெண்டும் ஒரே அளவில் இருக்கு, டூ வீலர் ஓட்ட முடியல அப்படின்ட்டுருக்காரு. ஐயோ பாவம், கஷ்டம்தான் இல்லையா? நம்ம ஊரில் வந்து இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டூ வீலர்லாம் ஓடிட்டு போகும்பொழுது. அண்ட் வேறு யார், ரவிசங்கர், குட் மார்னிங் டு யூ டூ. அதுக்கப்புறம் குமார் ஃப்ரம் ஜப்பான், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆதர்ஷ் மாணிக்கவேல், குட் மார்னிங். அபுதாபியிலேருந்து நான் மெசேஜ் அனுப்புகிறேன். மார்னிங் சில்லுன்னு வெயில் ஸ்டார்ட் ஆயிருக்கான், வாட் இஸ் திஸ்? ஷாஜீர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாய் அக்கா குட் மார்னிங்னு. தினேஷ் குட் மார்னிங், உதய் குட் மார்னிங், நிவாஸ் குட் மார்னிங். ஒரு டவுட் கேட்டிருக்காரு, ஆர்ஜேஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கா அப்படின்ட்டு. வாவ், வாட் அன் இன்ட்ரெஸ்டிங் டவுட். ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்க முடியும் சொல்லுங்க, வீட்டில் இருந்தோம்னா எப்படி பேசுறது உங்ககிட்ட? ஸோ இன்னும் அதுக்கப்புறமா வந்து சையத் முகமது மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹாய் கீர்த்தனா, குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே. எஸ்டர்டே, ஓகே, இன்னைக்கு தான் வந்து ஐ ஹவ் கம் பேக் டுடே அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ரோடு வந்து ரொம்ப கிளியராக இருக்குது, டுவர்ட் ஷார்ஜா டிராஃபிக் இல்லைன்ட்ருக்காரு. அஃப்கோர்ஸ் டுவர்ட் ஷார்ஜா ஆப்போசிட் டெரெக்ஷனில் டிராஃபிக் இருக்காது இல்லையா, அதனால பரவாயில்ல, ஜாலி. ஸோ இந்த ஆப்போசிட் டெரெக்ஷனில் டிரைவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை. ஏன்னா இப்படி போகும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏ பத்தியா நீங்கள் எல்லாம் டிராஃபிக்கில் ஸ்டக் இருக்கீங்க, நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? எனிவே, அபி வந்து குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. வேர் யார் ஜவாஹிர், குட் மார்னிங் டு யூ. ரியாஸ் அஹமத், குட் மார்னிங். ரியாஸ் அஹமதோட ஒய்ஃப்க்கு இன்னைக்கு பர்த்டேவா, முஜீபா அவங்க பேர். ஸோ விஷிங் முஜீபா அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் கௌஷிக் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, குட் மார்னிங், ஹவு டு யூ மெயின்டைன் யுவர் வாய்ஸ் விதவுட் எனி ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு. தெரியல, அது நம்ம வந்து பேசிட்டே இருக்கிறதுனால பழகி போயிடுச்சு வோக்கல் கார்ட்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயின்லாம் ஒன்றும் ஆகுறது இல்லை கௌஷிக். எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் மெசேஜஸ். இன்னும் அனுப்பாரம் எங்கே எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க? நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் ரேடியோவை அப்படின்ட்டு ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, சரியா? அடுத்ததாக வந்து 24 படத்திலிருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் டிராஃபிக்கும் எங்கே இருக்கு என்ன ஏதுங்கிறத பார்த்து அதுக்கப்புறமா ஒட்டுக்க பாட்டு பிளே பண்ணிடலாமா?
0: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
1: All right, right now engala traffic ungalku irukkuongiradhu na solli dhaan therinondra avasiyam illai. Irundhalum vandu ippo illa oru crash onnu irukku. Enga theriyuma namma D75 irukkalaya, D75 Sheikh Rashid Road dhaan adhu. Yeah. Anga vandu indha frame ku pakkathla Lulu Bridge thaanadhukku apprama oru crash onnu aagirukku. And the whole stretch கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அதை தவிர்த்து 311, E11, 611 இந்த ரோட்ஸ் எல்லாத்துலயும் டிராபிக் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்க முடியுது. 311லயும் வந்து ஒரு கிராஷ் பார்த்தேன், முகேஷ் நான் செகண்ட் அப்படின்னு எனக்கு இங்க மேப்ல காட்டுது, சரியா? சோ பிளீஸ் டிரைவ் சேஃப். அதை தவிர்த்து பிஸியா இருக்க வேண்டிய அத்தனை ரோட்ஸும் ரைட் நவ் பிஸியா தான் இருக்கு. சோ ஒன்னும் பண்ண முடியாது, பொறுமையா டிரைவ் பண்ணுங்க.
0: டிராபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா கோஆப்ரேட்.

0: ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி வாசல் ஹப் பிளாக் 4 கராமா
1: தமிழ் 89.4 We'll be back after a short commercial break.
2: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
3: கேரண்டீட் 25 மில்லியன் திரம்ஸ் நீங்க ஜெயிக்க தயாரா?
2: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
3: அண்ட் 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
2: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
3: bigticket.aeல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: Offer valid till 14 June only.
6: You are with Kirtana on Mirasol Morning.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: இதோட பெஸ்ட்டா என்டர்டெயின்மென்ட்ட ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4.
4: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
5: கேரண்டீட் 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
4: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
5: and 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
4: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
5: bigticket.al இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
6: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
7: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
8: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசுசார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
9: மேடம் ஒரு நிமிஷம்.
10: எஸ்
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
10: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
9: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
10: எது, மதுவா?
9: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
10: ஓ மை காட், யாரு அவரு?
9: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
10: டாமிட்.
11: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
12: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.

0: விரிவான செய்திகள் Brought to you by Divya Auto Spare Parts Trading, Genuine Parts Center for Japanese Cars.
1: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் வாசிப்பவர் சுபா.
0: அமீரக செய்திகள்.
1: ஷார்ஜா சிட்டியில் கல்பா, குர்ஃபகான் மற்றும் அல் டைத் போன்ற ஏற்கனவே உள்ள நகராட்சிகளுடன் இணைந்து ஷார்ஜாவில் உள்ள மேலும் 4 பகுதிகள் அதிகாரப்பூர்வமாக நகரம் எனும் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளன. ஷார்ஜாவின் டைரக்ட் லைன் நிகழ்ச்சி மூலம் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அல் பதாயே, அல் ஹம்ரியா, அல் மதாம் மற்றும் மலிஹா ஆகிய பகுதிகள் இனி முறையாக நகரங்களாக அங்கீகரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக இப்பகுதிகள் இனி அல் பதாயே சிட்டி, அல் ஹம்ரியா சிட்டி, அல் மதாம் சிட்டி மற்றும் மலிஹா சிட்டி என்று அழைக்கப்படும். இந்த மறு வகைப்பாட்டினால் நிர்வாக எல்லைகள், நகராட்சி சேவைகள் அல்லது உள்ளாட்சி நிர்வாக கட்டமைப்புகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா என்பது குறித்த கூடுதல் விவரங்களை அதிகாரிகள் இன்னும் வெளியிடவில்லை. எமிரேட்டில் வளர்ந்து வரும் சமூகங்களுக்கு ஆதரவளிக்கவும், குடியிருப்பாளரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும், உள்கட்டமைப்பு, வீட்டு வசதி, சுற்றுலா மற்றும் பொது சேவைகள் ஆகியவற்றில் ஷார்ஜா பெருமளவில் முதலீடு செய்து வரும் நிலையில், எமிரேட் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வரும் நகர்ப்புற விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
0: தமிழக செய்திகள்.
1: தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் தவேக ஆட்சி பொறுப்பேற்று நேற்றுடன் ஒரு மாதமானது. விரைவில் 50வது நாளை கடக்க உள்ளதால் அதை கொண்டாடும் விதமாக தொகுதி, நகரம், பேரூர், பகுதி, கிளை அளவில் கட்சி சார்பாக வெற்றி பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆலோசனை செய்ய தவேக மாவட்ட செயலர்கள் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை நடக்க உள்ளது. சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்று தமிழகத்தில் ஆட்சியை தவேக கைப்பற்றிய பின் அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் உட்பட மாற்றுக் கட்சிகளில் இருந்து பலர் தவேகவில் இணைந்து வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு இதுவரை கட்சி பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து தவேகவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியது என்னவென்றால், தவேகவில் கட்சி பொறுப்பு என்பது தன் ரசிகர் மன்றத்தில் இருந்தே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என்பதில் தலைவர் விஜய் உறுதியாக இருந்தார் என்று கூறினர். தற்பொழுது சபாநாயகராக உள்ள ஜே சி டி பிரபாகர், அமைச்சர்களாக இருக்கும் ஸ்ரீநாத், குமார், கமலி, கீர்த்தனா, ரஞ்சித் குமார், லோகேஷ் தமிழ்செல்வன், ராஜீவ் ஆகியோருக்கே இன்னும் கட்சி பதவிகள் வழங்கப்படவில்லை. எனவே அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், புதிதாக வந்த முக்கியஸ்தர்களுக்கு முதலில் பதவி கொடுக்க கட்சிக்குள் சில மாற்றங்களை செய்ய வேண்டி உள்ளதாகவும் அவர்கள் அதில் குறிப்பிட்டுள்ளனர். மாநிலத்தில் ஷிகெல்லா நோய் பரவி வருகிறது. சமீபத்தில் கோழிக்கோட்டில் சிறுமி ஒருவர் உயிரிழந்த நிலையில் கோழியாடி பகுதியில் உள்ள பள்ளியில் 150 மேற்பட்ட மாணவ மாணவிகள் வாந்தி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சந்தேகத்தின் பேரில் 25 பேரிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டது. இதன் முடிவில் 5 மாணவிகளுக்கு ஷிகெல்லா நோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சுகாதாரத்துறை துணை இயக்குனர் பிரீதா தலைமையிலான குழுவினர் கோழியாடி பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது.
0: இலங்கை செய்திகள்.
1: யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் உரிய விசாரணை நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இந்த விசாரணையின் முன்னேற்ற அறிக்கை விரைவில் கிடைக்கப்பெறும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். குறித்த தீ விபத்து தொடர்பில் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த பிரதி சுகாதார அமைச்சர் ஹங்சக விஜயமுனி, யாழ்ப்பாண வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து மிகவும் அபாயகரமான சம்பவம் என குறிப்பிட்டார். இது தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அதன் முன்னேற்றம் தொடர்பான தகவல்கள் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் பிரதி சுகாதார அமைச்சர் ஹங்சேக விஜயமுனி தெரிவித்துள்ளார்.
0: உலக செய்திகள்.
1: அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சு நடந்து போர் முடிவுக்கு வரும் என உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் இரு நாடுகளும் மோதிக்கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று அமெரிக்காவின் ஹெலிகாப்டர் தாக்கப்பட்ட நிலையில் இந்த ஹெலிகாப்டரை ஈரான் தான் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள ஈரானின் கிஷம் தீவு மற்றும் கடலோர துறைமுகங்கள் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று கடும் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதல் ஈரான் சிரிக் நகரில் உள்ள தொலை தொடர்பு கோபுரம் மற்றும் இரண்டு பிரம்மாண்ட தண்ணீர் தொட்டிகள் சேதமடைந்தன. இதற்கடுத்த சில மணி நேரங்களிலேயே மேற்காசிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கி ஈரான் தன் பதிலடியை கொடுத்துள்ளது. ஈரான் அரசு ஊடகங்கள் நேற்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி, பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவு மற்றும் குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமானப்படை தளம் ஆகியவற்றின் மீது தற்கொலை படை ட்ரோன்கள் குண்டுமழை பொழிந்துள்ளன. மேலும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை நோக்கியும் ஈரான் அதிநவீன ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளது. மொத்தம் 21 அமெரிக்க இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷனில் அதிநவீன F-35 போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கும் அமெரிக்காவின் 4 முக்கிய ராணுவ இலக்குகள் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 9 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
2: இனி ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் FM-ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice-ங்க. 89.4
0: Star of the month. Singer SPB.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். சில பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்க, என்னன்னா இங்கே குட் மார்னிங் டைரக்டா வந்து குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும் போல அளவுக்கு போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து வெளியில வெயில் பட்டை கிளப்புது அப்படிங்கிறாங்க. இல்ல, தட்ஸ் ஆக்சுவலி ட்ரூ. இப்போ வந்து வெளியில பார்த்தோம்னா ஆஃப்டர்நூன் நேரத்தில், அதாவது மதிய நேரத்தில் சூரியன் வந்து எப்படி கொஞ்சம் உச்சியில போயிட்டு நம்ம தலைமையில அடிப்பாரோ அதே மாதிரி தான் வந்து இப்போ அவருடைய வேலையை பண்ணிட்டு இருக்காரு. எனவே இதெல்லாம் பழகி போனது தானே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சம்மரா இந்த துபாயில், ஃபர்ஸ்ட் சம்மரா இந்த யூஏயில, இல்லை யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் சம்மர். ஐ வாண்ட் டு நோ தட். இப்போ ரைட் நோ கேட்டுட்டு இருக்கிற நீங்கள், உங்களில் யாருக்காவது இந்த வருஷம் யூஏயில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சம்மர் அனுபவிக்க போறீங்க அப்படின்னா, எஸ் எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் சம்மர் இந்த யூஏ அப்படின்ட்டு டக்குன்னு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க பார்ப்போம். மார்ஜி கீர்த்தனா KIRTHANA எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இன்பாக்ஸ் பண்ணுங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சம்மரா இந்த வருஷம் யூஏயில் அப்படின்ட்டு. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து கேட்குறேன். எனிவே, பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் என்றென்றும் புனகை டிஷும் படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு பிளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வரிசையாக உங்களுக்காக சில அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: யா, சம்மர் வந்தாச்சு இல்லையா, அன்ஆஃபிஷியலி இப்போ சம்மர் வந்தாச்சு அப்படின்னே வச்சுக்கலாம். அண்ட் இந்த நேரத்தில் இல்லை, ஒரு ஒரு வருஷமும் வந்து நம்ம பார்த்தோம்னா சம்மரையொட்டி நம்ம துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி சில அவேர்னஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது ஆல்ரெடி அவங்க பண்ணியாச்சு. துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ஒரு எக்ஸ்டென்சிவான அவேர்னஸ் கேம்பெயின் நமக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த அதிகபட்சமாக வெப்பம் அடிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய வாகனங்களில் சில பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு பெரிய அளவில் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க கவனத்தில் கொண்டு உங்களுடைய வாகனங்களை வந்து சர்வீஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத வந்து நினைவுபடுத்துறாங்க. சோ சேஃப் சம்மர் கேம்பெயின் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு ஒரு வருஷமும் இந்த அவேர்னஸ் கேம்பெயின் ஒன்று பண்ணுவாங்க. அதுல வந்து அவங்க மறுபடியும் நமக்கு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி நினைவுபடுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரெகுலரா உங்களுடைய வெஹிக்கிளுக்கு இன்ஸ்பெக்ஷன் நீங்க பண்ணுங்க. அண்ட் பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸும் வந்து நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. அண்ட் மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ்னால யூனோ இந்த டிராபிக் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்காம இருக்கணும். அண்ட் இந்த டயர் ப்ளோஅவுட்ஸ் நடக்காம இருக்கணும், ரோட் சைட் பிரேக் டவுனா நடக்காம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வண்டி வந்து இந்த அதிகபட்ச இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை தாங்குற அளவுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கறத பாருங்க. அண்ட் ஆல்சோ உங்க வெஹிக்கிளுடைய கூலிங் சிஸ்டம், என்ஜின், டயர்ஸ், இது எல்லாத்தையும் வந்து அப்பப்போ ரொட்டீனா செக் பண்ணி நீங்க வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன்ல வச்சுக்கிறது அவசியமான ஒன்னா இருக்கு அப்படிங்கறத நினைவுபடுத்தி இருக்காங்க.
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவின் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. TNC apply.
0: All right, அடுத்த முக்கியமான ஒரு
2: அப்டேட், பிசினஸ் அப்டேட். பிசினஸ் அப்டேட்
1: brought to you by zoho.com.
0: All right, முக்கியமான ஒரு அப்டேட் ஆக இது பார்க்கப்படுது. என்னன்னா, இன்னைக்கு காலையில மறுபடியும் இந்த ஃப்ரெஷ் வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் வந்து நடந்திருக்கு இல்லையா. அதன் காரணமாக குவைட் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை டெம்பரரியா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளைட்ஸை வந்து டைவர்ட்டும் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ இப்போ வந்து ஏர்போர்ட் வந்து க்ளோஸ்டாக இருக்கு, ஐ மீன் ஏர் ஸ்பேஸ் அண்ட் ஏர்போர்ட்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கு ப்ரிகாஷனரி மெஷரின் காரணமாக. ஸோ டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் DGCA அவங்க தெரிவிச்சிருக்கிறது இதுதான். ஸோ ஏர் நேவிகேஷன் அண்ட் பேசஞ்சர் சேஃப்டியை வந்து கவனத்தில் கொண்டு நாங்கள் இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அதனால யாராவது யூனோ இஃப் யூ பிளானிங் டு டிராவல் அஃபீஷியலாக இந்த பக்கம்லாம் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா, ஜஸ்ட் நோ தட் குவைட்டோடைய ஏர் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கு.
1: Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit zoho.com/recruit.
2: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
3: கேரண்டீ 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
2: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
3: அண்ட் 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
2: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
3: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
6: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
5: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
6: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of Mersal morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: இது Mersal morning with Kirtana. Kirtana.
3: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
0: இன்கமிங்.
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: Kettingla, big news from the UAE lottery. And the Maberum 30 million grand prize vetriyalara arivichaachu. Congratulations to Tayab from Nepal. Avaroda lucky number avarku nenachu kudu paakamudiyada vetriya koduthirukku. Ovvoru budhan matrum sani kilamigalla raatri 9:30 ku nadakkira lucky day draw la kalandukittu massive 30 million dirhams matrum 5 million dirhams parisa vellunga. Neengalum agalam adutha vetriyalar. Get your ticket now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
3: ஒரு காலத்து விருடுமிச்சு நீந்திரிச்சு ராணிராஜ்.
4: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED பைய. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
5: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: This hour of Mersal Morning is brought to you by Jaya Lucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: இன்னைக்கு அதாவது தேர்ஸ்டே ஜூன் 11th நம்ம யூஏயில் ஓவராலாக பார்த்தோம்னா ஹாட் அண்ட் ஜென்ரலி ஃபேர் வெதர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோங்கிற மாதிரி நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் 47 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இன்னைக்கும் டெம்பரேச்சர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றிருக்காங்க. நேற்றுக்குமே அதே ரேஞ்ச் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 42-47 டிகிரிஸ் இன்லேண்ட்லையும், 36-41 டிகிரிஸ் வந்து கோஸ்ட் அண்ட் ஐலண்ட்ஸ்லையும், 32-37 டிகிரிஸ் வந்து மவுண்டனஸ் ரீஜன்ஸ்லையும் இன்னைக்கு டெம்பரேச்சர் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் காற்று வீசும்பொழுது கொஞ்சம் சூடான காற்று, ஹியூமிடான காற்று வீசும் எதிர்பார்க்கலாம். வரைக்கும் ஐ திங்க் இது வரைக்கும் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த விண்டர், யூனோ 25-26 விண்டரில் நமக்கு நடந்த பியூட்டிஃபுல்லான சம்பவங்கள், சுவாரஸ்யமான யூனோ வெளியில் போயிட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த மெமரிஸ் ஆசை போட்டுட்டு ஃபோட்டோஸ் பார்த்துட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் நினைக்கிறேன் இல்லையா. ஏன்னா அடுத்து அட்லீஸ்ட் அண்டில் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு இந்த உச்சகட்ட வெயில் நம்ம அனுபவிக்கத்தான் போறோம் அமீரகத்தில். அதனால அதற்காக தயாராகவும் சரியா. அடுத்ததான் உங்களுக்கு கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர் நான் ப்ளே பண்ண போறேன். சத்யா படத்துல இருந்து எனக்கு வந்து மாதங்கி மெசேஜ் அமைச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல, கோல்ட் ரேட் பாத்தீங்களா அப்படின்ட்டு. பார்த்தேன் மாதங்கி, பார்த்தேன். எனக்கும் வந்து அப்டேட்லாம் வந்துட்டு தான் இருக்குது. என்னது இது இவ்வளவு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் இப்போவும் வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், ஒரு மாதிரி அன்சர்டனிட்டி அங்காங்கே நமக்கு பக்கத்தில். தேங்க்ஃபுல்லி யூஏஇ வந்து இஸ் ஸ்டில் சேஃப், அதனால ஒரு பயமும் கிடையாது நமக்கு. பட் பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனோ ஜஸ்ட் இப்படி தொடக்கூடிய தூரத்தில் நடக்கிற இந்த அட்டாக்ஸின் காரணமாக பார்த்தோம்னா பயங்கரமாக ஆட்டம் கண்டுட்டு இருக்கு மார்க்கெட். அண்ட் ரைட் நோ 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 488 திரும்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் தங்கத்தினுடைய விலை வந்து 452 திரும்ஸ் 50 ஃபில்ஸ் ஆக இருக்கு. தங்கம் வாங்குறதுக்கு கையில் காசு இருந்ததுன்னா பிளீஸ் டூ கோ அண்ட் பை.
0: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
2: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
1: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
2: அண்ட் 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
1: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
2: bigticket.aல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
3: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
4: மல்டிகிரெயின்
5: ரோசோடா, நோ பிரசர்வேட்டிவ்ஸ், only real ingredients.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mercil Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.

என்னமா இருப்பாங்க ஐஸ்வர்யா ராய் இந்த படத்துல இல்ல. அண்ட் ஆஹா, மேட்ச் மேட் இன் ஹெவன்ல இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி இந்த படம் பார்க்கும்போது தான் தோணும். ஒரு சில பேர் லைக் நம்ம சூர்யா ஜோதிகா இந்த மாதிரி ரியல் லைஃப்ல இருந்து ரியல் லைஃப் கப்பிள்ஸ் ஆனவங்கள்ல ஒரு சில பேருக்கு தான் வந்து அந்த ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு. ஆஹா, சச்ச பியூட்டிஃபுல் பேர்ல மேட்ச் மேட் இன் ஹெவன் மாதிரி இருக்கு. அஃப்கோர்ஸ் நிறைய தம்பதிகள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆன் ஸ்கிரீன்ல வந்து பழகி ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து அவங்களுடைய லைஃப் கண்டினியூ பண்ணி அப்படின்ட்டு. பட் அதில் வெகு சில பேருக்குள்ளதான் வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்கிரீன் வந்து கிளிக் ஆகும். ஸோ அதில் வந்து ஐஸ்வர்யா ராய் அண்ட் அபிஷேக் பச்சன் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆன் ஸ்கிரீன் பார்க்கறதுக்கு. எனவே 8:50 ஆகி இருக்கு. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். லெட் மீ ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகேன் அபவுட் திஸ், சரியா? அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கலாம், ஆனால் எல்லா பிரச்சனையும் வந்து பணத்தால் தீர்க்க முடியுமா அப்படின்னா, பணம் இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் நம்மளால் வந்து நிறைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படிங்கிறது உண்மை இல்லையா? கேன் மணி பை ஹாப்பினஸ் அப்படின்னா எஸ், அது வந்து சப்ஜெக்டிவான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் ஹாப்பினஸ் வந்து நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு வந்து பணம் இருந்ததுன்னா. நமக்கு பிடிச்ச பொருட்கள் வாங்கும்பொழுது, ஒரு பிடிச்சதை செய்யும் பொழுது, ஒரு கனவை வந்து அச்சீவ் பண்ணும்பொழுது பணம் இருந்ததுன்னா, பணத்தால் அதை நம்ம அச்சீவ் பண்ணும்பொழுது நிச்சயமாக நமக்கு அது வந்து ஹாப்பினஸ் தரும். அதனால பணம் கொஞ்சம் கையில் எக்ஸ்ட்ரா கிடச்சதுன்னா நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வழக்கம் போல் நம்ம எல்லாருக்கும் வேலை இருக்கு, அந்த வேலையை வந்து சின்சியராக பார்க்குறோம், அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? அதோட சேர்த்து கொஞ்சம் லக் மேலேயும் நம்பிக்கை வைங்க பாஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 30 மில்லியன் திரம்ஸ் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமான ஒரு விஷயமா சொல்லுங்க, ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் ப்ரைஸ். அண்ட் 30 மில்லியன் திரம்ஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திக்கு முக்காடி போயிட மாட்டீங்க, உங்கள் லைஃப் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் மாற்றலாம் இல்லையா? ஸோ அப்படி வந்து இப்போ ரீசெண்டாக தயவ் ஃப்ரம் நேபாள் அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு கிராண்ட் 30 மில்லியன் திரம்ஸ். யார் கொடுப்பா இந்த பரிசா? வேற யாரு, தி யூஏஇ லாட்ரி .ae தான். ஸோ தி யூஏ லாட்ரி .ae-க்கு போயிட்டு உங்களோட டிக்கெட்ஸை வாங்கினீங்கன்னா நீங்களும் தயப் மாதிரி நிறைய வின் பண்ணலாம், பணம் வின் பண்ணலாம், உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம், சரியா? ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் தான் இவங்களுடைய லக்கி ட்ரா நடக்கும். நேற்றுக்கு புதனில், நேற்றுக்கு நடந்திருக்கும். ஓகே, ஸோ போய் பாருங்கள் என்ன ஆச்சுன்ட்டு. அண்ட் இப்போ அடுத்த சனிக்கிழமை வந்து ஒரு லக்கி ட்ரா நடக்க இருக்கு, அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா உடனே தி யூஏ லாட்ரி .ae வெப்சைட்டை விசிட் பண்ணி உங்களோட டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஜஸ்ட் கீப் யூர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் ட்ரஸ்ட். ஓகே, ட்ரஸ்ட் த ப்ராசஸ், பாசிட்டிவாக யோசிங்க, நிச்சயமாக வந்து நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, சரியா? அதனால தி யூஏ லாட்டரி .ae க்கு போயிட்டு உங்களுடைய டிக்கெட்ஸ் வாங்குங்க. அண்ட் திஸ் இஸ் brought you by the Game LLC licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts authorized dealers of Toyota Lexus Nissan Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரகத்தில் கோடை வெப்பத்தால் ஏற்படும் வாகன கோளாறுகளை தவிர்க்க டயர் அழுத்தம், எஞ்சின் குளிரூட்டும் திரவம், பேட்டரி மற்றும் ஏர் கண்டிஷனிங் அமைப்புகளை முறையாக பரிசோதிக்க வேண்டும் என ஆர்டிஏ அறிவுறுத்தியுள்ளது. அல் தாவுன் சுரங்கப்பாதை திட்ட பணிகளுக்காக ஜூன் 13 முதல் ஷார்ஜாவில் சில சாலைகளில் போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்படுகின்றன. பயணிகள் மாற்று வழிகளை பயன்படுத்தி முன்கூட்டியே பயணத்தை திட்டமிடுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
1: தமிழக செய்திகள்.
2: சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி அருகே நத்தம்பட்டியில் வாழுக்கு வேலி அம்பலத்தின் 225வது பிறந்தநாள் விழா அரசு விழாவாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபு கலந்து கொண்டு வாழுக்கு வேலி அம்பலத்தின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழாவில் பேசிய அமைச்சர், மக்களுக்காக வாழ்ந்த வாழுக்கு வேலி அம்பலம் வீரத்தில் மட்டுமல்ல அன்பிலும் சிறந்து விளங்கியவர் என்று புகழாரம் சூட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டாக்டர் பிரபுவிடம் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை குறைப்பதற்காக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பு வெளியாகும் என தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் நேற்று பட்டாசு குடோனில் எதிர்பாராத விதமாக வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் குடோனில் வேலை செய்து கொண்டிருந்த 7 பேரும் உயிரிழந்தனர். இந்த பட்டாசு குடோன் முறையான அனுமதியின்றி சட்டவிரோதமாக இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த வெடி விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோதமாக பட்டாசு குடோன் நடத்தி வந்த நபரை தேடுவதற்காக டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்திற்கு காவல்துறை குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜெய்ப்பூரில் இயங்கி வரும் பட்டாசு ஆலைகளில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையின் போது அதே பகுதியில் மற்றொரு பட்டாசு ஆலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட ஆலைக்கு சீல் வைத்து அங்குள்ள பொருட்களை கைப்பற்றி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போதும் பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கோரிக்கை விடுத்து வந்தார். இதனால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து அமெரிக்க ஈரான் இடையே மீண்டும் நேரடி போர் துவங்கியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. எந்த கப்பலும் செல்ல அனுமதி கிடையாது என்றும் தடையை மீறி ஜலசந்தி கடக்க முயற்சிக்கும் கப்பல்கள் இலக்கு வைத்து தாக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.

0: 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜூன் 11 தேதி 2026 இல்லையா? இந்த நாளுக்காக கிட்டத்தட்ட 4 வருஷமா ஃபுட்பால் ஃபேன்ஸ் ஆகட்டும், ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஆகட்டும், நாடுகளாகட்டும், எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 இன்னைக்கு வந்து அரங்கேற இருக்கு இல்லையா? இன்னும் சில மணி நேரங்கள்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் உலகமே வந்து அவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கு. சொன்ன மாதிரிதான் ஸ்போர்ட்ஸால யுனைட் பண்ற மாதிரி வேற எந்த ஒரு ஃபோர்ஸாலையும் வந்து மக்களை யுனைட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அப்படி வந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வருஷத்து ஃபீஃபா உலக கோப்பையை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றா இருக்கு. அதுல வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் அவர் விளையாட போறாரு கட்டாரை ரெப்ரசென்ட் பண்ணி அப்படின்ட்டு. ஆனா இந்த ஃபீஃபா உலக கோப்பையில வந்து 4 இந்திய வம்சாவளி வீரர்கள் வந்து விளையாட போறாங்க. அதுல 2 பேர் வந்து பார்த்தோம்னா தமிழ் வம்சாவளி வீரர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ காங்கோ ஜனநாயக குடியரசு தேசிய அணியினுடைய டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் அவர் வந்து சாமியல், அவர் அவருடைய தந்தை வந்து தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி ஒன்று நான் பார்த்தேன். இதே மாதிரி தான் வந்து மலேசிய தமிழரான தந்தை மற்றும் ஆங்கிலோ இந்திய தாய்க்கு பிறந்தவர் வந்து ஆஸ்திரேலிய விங்கர் நிஷான் வேலுப்பிள்ளை அப்படிங்கிறவர். அதுக்கப்புறமா வந்து அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் ஆல்ரெடி கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய கத்தார் அணியினுடைய தாசின், அவரும் வந்து ஒரு இந்தியன் தான், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். அண்ட் நியூசிலாந்து அணியினுடைய அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் அவரும் வந்துட்டு சர்ப்ரீத் சிங், அவரும் பார்த்தோம்னா பஞ்சாப பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர். ஸோ இத்தனை பேர் வந்து நம்ம இந்தியன் வம்சாவளியை சேர்ந்தவங்க அங்கே விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. அண்ட் இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த வேர்ல்ட் கப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் சம்திங் ஹியூஜ். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் வந்து இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 48 நாடுகள் வந்து கலந்துக்க போகிறாங்க. போன சீசனில் வந்து நம்ம பார்த்தோம்னா இட் வாஸ் அரவுண்ட் சம் 32 கண்ட்ரீஸ். பட் இந்த தடவை வந்து இத்தனை நாடுகள் வந்து பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எனவே அடுத்ததான் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்திலிருந்து, லியோ படத்திலிருந்தெல்லாம் உங்களுக்காக நான் பாட்டு பிளே பண்ண போகிறேன். கேளுங்க, இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு.
2: எல்லாவோ திண்டுக்கல்லே சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம் செம்பு கலக்காத தங்கம் அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா,

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: பேக் டு பேக் பாட்டு.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
3: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
2: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
3: அண்ட் 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
2: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
3: bigticket.aல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
5: சம்மர்
3: வந்துருச்சேன். Terms and conditions apply.
6: சிறுத்தையும் தமிழே ஒளி.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: நம்ம துபாய் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சிட்டிஸ்க்கு ஆர் ஏன் மற்ற நாடுகளுக்கு கூட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று தான் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு செய்தி. இதை படித்தோடனே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவ்வளோலாம் யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதுதான் வந்து சொல்கிறேனே, மாற்றி யோசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நம்ம துபாயில் பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இனோவேட்டிவாக அவங்க எடுக்கக்கூடிய நிறையா முடிவுகள்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ்க்கும் சரி சிட்டிசன்ஸ்க்கும் சரி ரொம்ப ஒரு அட்வான்டேஜஸாகவும் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நம்ம துபாயினுடைய ரூலர் அவர்கள் ஒரு புது லா ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, சரியா? ஸோ அதில் வந்து ஒரு ஒரு ஒரு லா அட் த சேம் டைம் ஒரு அத்தாரிட்டி வந்து ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த அத்தாரிட்டியினுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா, துபாய் லாஞ்சிவிட்டி அத்தாரிட்டி. ஸோ இதை வந்து நம்ம லிட்ரலி தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா, லாஞ்சிவிட்டி அப்படிங்கும்பொழுது நீண்ட ஆயுள், இல்லை நீண்ட ஆயுளோட வந்து எல்லாரும் இருக்கணும்னா என்ன எப்படி இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும்னா ஹெல்த்தியாக இருக்கணும். அண்ட் அப்படி ஹெல்த்தியாக இருக்கணும்னா அஃப்கோர்ஸ் நம்மளுடைய பர்சனல் ஹேபிட்ஸ்க்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதோடு சேர்த்து நம்ம வாழக்கூடிய நாட்டில் ஒரு நம்ம வாழக்கூடிய சிட்டியில் டு பி ப்ரிசைஸ் நமக்கு வந்து ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்கணும். அண்ட் யூனோ வெல்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து அமையணும். ஹெல்த் கேர் சொன்ன மாதிரி வந்து அட்வான்ஸ்டா இருக்கணும், டெக்னாலஜியை பயன்படுத்தி இல்லை. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து இருந்ததுன்னா நம்ம ஊரில் ஒரு நம்மளுடைய நாட்டில் வந்து நீண்ட ஆயுளோட மக்கள் வந்து பல வருஷம் வாழ்வாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நம்பக்கூடிய ஒன்று. இப்போ பொதுவாக வந்து ஜப்பானில் எல்லாம் பார்த்தோம்னா மக்கள் வந்து நீண்ட ஆயுளோட வாழறாங்க. அதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ஜப்பான் ஆஸ் அ கண்ட்ரி வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஒரு பெடஸ்ட்ரியன் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக ஜப்பான் இருக்கு. அண்ட் ஆன் த ஹோல் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அண்ட் அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து நீண்ட ஆயுளோடு வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பேசிக்கிட்டே போகலாம். ஸோ ஜப்பான் வந்து எப்படி உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கோ அதே மாதிரி ஐ எம் ஷுர் இந்த ஒரு அத்தாரிட்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம துபாயும் வந்து உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அகேன் நான் சொன்ன மாதிரி தான், நம்ம துபாயை வந்து வேர்ல்ட்ஸ் டாப் 3 சிட்டிஸ் ஃபார் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அந்த ஒரு பட்டியலில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய எய்மாக இருக்குது. ஏன்னா ஹெல்தி லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு துபாய் வந்து ஆஸ் எ சிட்டியாக நம்ம பார்த்தோம்னா, யுஏ ஆஸ் அ கண்ட்ரி அண்ட் தென் துபாய் ஆஸ் எ சிட்டியாக நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு விஷயங்களோட மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்தே என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நேஷனுடைய ட்ரூ வெல்த்தே வந்து பார்த்தா அந்த நாட்டினுடைய மக்கள் தான். அந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கலாம், இல்லை அங்கே வாழக்கூடிய நம்மளை மாதிரி இருக்கிற எக்ஸ்பேட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்தே அவங்களுடைய மக்கள் தான். அண்ட் நம்மளுடைய ஹெல்த்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. குவாலிட்டி ஆஃப் லைஃப்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் இனோவேட்டிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் வந்து நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த ஒரு யூனோ அத்தாரிட்டி வந்து அமைச்சிருக்கோம். அண்ட் ஹெல்த் கேர் மேலே வந்து முக்கியமாக நாங்கள் இன்னும் கவனம் செலுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் லீடிங் ஹப் ஃபார் லாஞ்சிவிட்டி வெல்னஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் ஹெல்த் கேராக நம்ம துபாய் வந்து இனி உருமாற போகுது. அண்ட் மற்ற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் பெஞ்ச் மார்க்காகவும் அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் சோ நைஸ் டு ஹியர் இல்லை.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
4: கேரண்டி 25 மில்லியன் திரம்ஸ், நீங்க ஜெயிக்க தயாரா?
3: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
4: அண்ட் 4 லக்கி வினர்ஸ் ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
3: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
4: பிக் டிக்கெட் .ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
5: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.
2: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
6: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
7: பெரிய பெரிய சைக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷர் ஜுவல்லரியின் சைக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
8: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். Traffic update.
0: Brought to you by Jetor UAE. Jetor oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ke upgrade aagunga.
9: டிராஃபிக் பயங்கரமா இருக்கே. ஆஸ் யூஷுவல் 611 வந்து ஒரு கிராஷ். அது என்னன்னு தெரியல. எல்லா நாளும் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் வந்து கிராஷ் நடக்குது. என்ன காரணம்? நான் ஒரு நாளைக்கு வீக்கெண்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அப்படி கிராஷ் ஆகிற அளவுக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது? வாட்ஸ் ராங் வித் திஸ் எக்ஸாக்ட் பிளேஸ் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. இந்த ஷாஜா கிராண்ட் மஸ்ஜித் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இந்த அல்பதே பார்க்கெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அதனால நல்ல ஸ்லோ மூவிங் டிராஃபிக் பார்க்க முடியுது. அன்டில் கவனிச் 2 வரைக்குமே வந்து நம்ம பார்த்தோன்னா டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அண்ட் இந்த பக்கம் நம்ம 311 அகேன் இந்த கிசே சிமெட்ரிக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி, கிசே சிமெட்ரிக்கு பின்னாடி இந்த இடங்கள் எல்லாமும் வந்து பொதுவாக ஒரு ஒரு நாளும் கிராஷ் நான் பார்க்கறது உண்டு. அதில் இப்போ ரைட் நோ பார்த்தோன்னா இந்த கிசே சிமெட்ரி தாண்டினதுக்கு அப்புறமா ஒரு கிராஷ் ஒன்று இருக்கு. பிகாஸ் ஆஃப் விச் உங்களுக்கு டிராஃபிக் இன்னும் பயங்கர ஸ்லோ மூவிங்காக மாறி இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இது வந்து எங்கள் மலிஹா ஸ்ட்ரீட்டில், யா மலிஹா ஸ்ட்ரீட்லேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு இந்த மூவேலா சைடில் பார்க்கும்போது. ஸோ எல்லா ரோட்ஸுமே வந்து அப்படி பயங்கர கன்ஜெஷனாக இருக்குது, மல்டிபிள் கிராஷ் இதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மேப்லேயே வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் கிராஷ் காரணமாக தான் உங்களுக்கு டிலே ஆகிட்ருக்குன்னு. பட் அதையும் தாண்டி ரொம்ப நேரமாக நகராமல் ஒரே இடத்துலேயே நீங்கள் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் போகிற வழியில் வந்து கிராஷ் இருக்குது, அதனால தான் உங்களால் நகர முடியாமல் இருக்குன்ட்டு. சரியா? ஸோ வாட் எவர் இட் இஸ், டென்ஷன் ஆகாமல் ஜாலியா டிரைவ் பண்ணுங்க. அது உங்களுக்காக அடுத்ததா சில்லாக்ஸ் சாங் ஆஃப் தி ஹவர்ல ஒரு பியூட்டிஃபுல் சாங் ப்ளே பண்ண போறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
8: டிராஃபிக் அப்டேட்
0: வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding.
8: சில்லாக்ஸ் சாங் ஆஃப் தி ஹவர்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் எல்எல்சி. கால் 0581-51799.
3: இந்த ஜூன் மாசம் பிக் டிக்கெட்டோட ஆட்டம் சூடு பிடிக்க போகுது.
2: கேரண்டீட் 25 மில்லியன் திரம்ஸ். நீங்க ஜெயிக்க தயாரா?
3: அதோட இன்னும் 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திரம்ஸ்
2: அண்ட் 4 லக்கி வினர்ஸ். ஒவ்வொரு வாரமும் கிராண்ட் ஃபினாலே வரைக்கும் 25,000 திரம்ஸ் ஜெயிக்கலாம்.
3: பிரம்மாண்டமான வெற்றி, சுவாரஸ்யமான விளையாட்டு.
2: bigticket.aல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: எஸ் வெற்றி வெற்றி நீங்க ஜெயிக்கிறதுக்கான டைம் ஆயிடுச்சு. ஜாய் லுக்காஸ் வழங்குற 500 திரம்ஸ் வர்த் வவுச்சர் உங்களுக்கு நான் தரப்போறேன் அப்படின்னு காலையில உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன்ல, எங்கிட்ட நீங்க ஒரு வவுச்சர் இருக்கு உங்களுக்கு தரத்துக்கு அப்படின்ட்டு. எஸ் ஐ ஸ்டில் ஹாவ் தட் வவுச்சர் வித் மீ. ஆக்சுவலி என்னன்னா ஆல்மோஸ்ட் வவுச்சர் எல்லாம் தீர்ந்துட்டு இருக்கு, இன்னும் 2 வவுச்சர்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு வவுச்சர் நான் தருவேன் அண்ட் நாளைக்கும் ஒரு வவுச்சர் நான் தருவேன், சரியா? ஸோ இது வந்து 500 திரம்ஸ் வர்த் வவுச்சர் அண்ட் யூ ஷுட் நாட் மிஸ் திஸ். இவ்வளோ ஈஸியான ஒரு கான்டெஸ்ட் வந்து யாராலையும் வந்து கொடுக்கவே முடியாது, சரியா? ஜஸ்ட் உங்களோட மெமரி பவர், அதுவும் மெமரி பவர் அப்படின்னா என்ன, டக்குன்னு நான் சொல்றதை கேட்டு நீங்க ரிப்பீட் பண்ணி என்கிட்ட சொன்னீங்கன்னா போதும். இந்த 500 திரம்ஸ் வர்த் வவுச்சர் இருந்தா அங்கே எடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கொடுத்துருவேன் இல்லையா. ஸோ கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் எவ்வளோ சிம்பிளான ஒரு கேம் அப்படின்ட்டு. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி இது வரைக்கும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லாருமே வவுச்சர் வின் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க இன்னும் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, வவுச்சர் வின் பண்ணல அப்படின்னா திஸ் இஸ் யோர் டைம். நீங்க என்ன பண்ணணும்னா உடனே உங்க போன் எடுத்து வாட்ஸ்அப் இருக்குல்ல, வாட்ஸ்அப்ல தமிழ் போனோட நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லையா, எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் நீங்க வச்சிருக்கீங்களோ இல்லையோ, தமிழ் போன வாட்ஸ்அப் நம்பர் உங்க போன்ல கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் வந்து டக்குன்னு இந்த மாதிரி நான் சொல்லும்போது எனக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாம் இல்லையா. ஸோ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி ஜாய் ஆலுகாஸ்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட நேம் அண்ட் எமிரேட்டை டைப் பண்ணி 0502528940 அனுப்பி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் 10 மணிக்கு அப்புறமா டக்குன்னு உங்களுக்கு எங்கிட்ட இருந்து கால் வரலாம், சரியா? ஒரு லக்கி பர்சனுக்கு நான் கால் பண்ணுவேன் அண்ட் நான் கால் பண்ணி உங்களை லைவ்ல கனெக்ட் பண்ணி நான் சொல்றத நீங்க கரெக்டா ரிப்பீட் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, நோ ஃபஸ், நோ கன்ஃபியூஷன், நோ டென்ஷன், இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 திரம்ஸ் வர்த் வவுச்சர் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதனால என்ன பண்றீங்கன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க, டிலே பண்ணாதீங்க.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: அபுதாபியின் அல்லேனில் ஒரு உணவகத்தில் பொது சுகாதாரத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் கடுமையான உணவு பாதுகாப்பு விதி மீறல்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்ததை தொடர்ந்து அந்த உணவகத்தை மூடுமாறு அபுதாபி வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. முந்தைய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் தொடர்ச்சியான விதி மீறல்கள் மற்றும் அந்த நிறுவனம் பயனுள்ள திருத்த நடவடிக்கைகளை செயல்படுத்த தவறியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. எமிரேட்டில் நுகர்வோர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உணவு பாதுகாப்பு தரங்கள் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும் உடனடி நடவடிக்கை அவசியம் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதிகாரிகளின் கூற்றுப்படி அந்த உணவகம் அனைத்து விதி மீறல்களையும் சரி செய்து உணவு பாதுகாப்பு தேவைகளுக்கு இணங்கி மீண்டும் செயல்பட அனுமதி பெறும் வரை இந்த மூடல் நடைமுறையில் இருக்கும் என்பது தெரியவந்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: நம் நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி அதிக நாட்கள் பணியாற்றி வருவதை கொண்டாடும் வகையில் சென்னை டி நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் நேற்று விழா நடந்தது. அப்பொழுது கட்சி கொடியை ஏற்றி வைத்து மோடி ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். இந்தியாவை அதிக நாட்கள் ஆண்ட பிரதமராக மோடி திகழ்கிறார். அவர் பிரதமரான பின் நாடு முழுவதும் அதிக அளவில் 6 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள் அமைக்கப்பட்டன. தமிழகத்தில் அதிக அளவில் நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கியது. தூத்துக்குடி விமான நிலையம் அமைக்கப்பட்டது. தூத்துக்குடி துறைமுகத்தில் 6,000 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது என்று அவர் கூறினார். பார்லிமெண்டில் செங்கோலை நிறுவியவர் மோடி. ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்தது, சோழ செப்பேட்டை வெளிநாட்டில் இருந்து மீட்டது என தமிழுக்காக பெருமை சேர்த்தவர் மோடி. அவரின் சாதனைகள் குறித்த கண்காட்சி அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படும். தமிழகத்திற்கு எல்லா திட்டங்களும் வந்து சேர தமிழக பாஜக உறுதியாக துணையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
2: பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள காகித ரூபாய் நோட்டுகள் கிழிந்து போவதால் அதற்கு பதிலாக அதிக ஆயுட்காலம் கொண்ட பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் வருகிற 30ஆம் தேதி முதல் அறிமுகமாக உள்ளதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் தீயாய் பரவி வருகிறது. இது பொதுமக்களிடையே தேவையில்லாத பதற்றத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் திட்டம் எதுவும் தற்பொழுது இல்லை என்று ரிசர்வ் வங்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எனவே காகித நோட்டுகள் செல்லாது என பரவும் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் தவறான நிதி நிர்வாகம் மற்றும் முறையற்ற பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இயலாவிட்டால் அனுர பதவியை விட்டு விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதல் கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
2: இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போதும் பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கோரிக்கை விடுத்து வந்தார். இதனால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து அமெரிக்க ஈரான் இடையே மீண்டும் நேரடி போர் துவங்கியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. எந்த கப்பலும் செல்ல அனுமதி கிடையாது என்றும் தடையை மீறி ஜலசந்தி கடக்க முயற்சிக்கும் கப்பல்கள் இலக்கு வைத்து தாக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.

0: பியூட்டிஃபுல் சாங் இல்லை நம்ம சிங்கர் எஸ்பிபி அவரோட பாட்டு. இந்த பாட்டெலாம் நம்ம எத்தனையோ தடவை கேட்டிருப்போம், ஆனால் ஒரு ஒரு முறை நம்ம கேட்கும்பொழுதும் அதில் ஏதாவது ஒரு புது நியூன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். நம்ம எஸ்பிபி அவர்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆஸ் அ சிங்கர் அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் பாடுவார், அந்த திறமையெல்லாம் பற்றி நான் சொல்லி தான் வந்து தெரியணும்னு அவசியம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் பாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் பாட்டோட சேர்த்து அதுக்கு நடுவில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ், யூனோ லைக் எஸ்பெஷலி இந்த பாட்டில் வந்து நடுவில் அவர் சிரிச்சு சிரிச்சு பாடினது ஒரு வெட்கம் கலந்த சிரிப்பு. ஏன்னா ஒரு ஆண் வெட்கப்படுறது அப்படிங்கிறது பொதுவாக வெட்கத்தை வந்து பெண்களோட தான் வந்து அசோசியேட் பண்ணுவாங்க, பட் ஒரு ஆண் வெட்கப்படுறது வந்து ஐ திங்க் நம்ம எஸ்பிபி அவர்களுடைய வாய்ஸ் வழியாக நம்ம ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்ல. இந்த ஒரு சிரிப்பா இதே மாதிரி வந்து இன்னொரு சிரிப்பு நான் ரொம்ப ரசிச்சு எஸ்பிபி அவர்களோட நான் கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த என்னவென்று சொல்வதுமா பாட்டு இருக்குல்ல, அதுல வந்து அவர் அந்த எண்டில் வந்து சிரிப்பா இருப்பாருங்களேன், பா செமையா இருக்கும், சச் நேச்சுரல் ஹீ இஸ் இல்ல. ஏன்னா இப்போ சிரியன் அப்படின்னு எங்கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து தோ நம்ம வந்து வாய்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படி அப்படின்னாலும் நீ சிரி அப்படின்னு சொன்னா நான் சிரிச்சேன்னா மேபி அது ஃபேக்கா கூட கேட்கலாம். பல பேர் வந்து நீ சிரி அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியா வந்து நம்மளை சிரிக்க சொன்னோம்னா அது ஃபேக்கா கேட்கலாம். பட் நம்ம எஸ்பிபி அவர்கள் வந்து இந்த மாதிரி பாட்டுக்கு நடுவில் சிரிக்கிறது வந்து எவ்வளோ நேச்சுரலாக இருக்குல்ல. ஸோ அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்பா எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் இல்லையா, அப்பா ஒரு ஹோல்சமான ஒரு ஆர்டிஸ்ட் அவர், ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ சிங்கர், ஆஸ் அ மியூசிக் கம்போசர். ஓயோயோயோயோ சச் அன் அமேசிங் டேலண்ட். அவரை மிஸ் பண்ணுறோம், இருந்தாலும் அவரை மிஸ் பண்ணலை, பிகாஸ் ஹீ லிவ் ஆன் ஃபார் எவர் இல்லையா அவருடைய பாடல்கள் வழியா. எனவே குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:12 ஆகி இருக்கு, மெரிசல் மார்னிங்ல நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒரு பிரேக்கிங் நியூஸாக இப்போ வெளியாகி இருக்கிறது என்னன்னா, இன்னைக்கு காலையில் ஈரான் குவைட் மேலே நடத்தின அட்டாக்கு அப்புறமா குவைட்டோடைய ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, ஏர்போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இப்போ மறுபடியும் ஒரு அப்டேட் வந்திருக்கிறது என்னன்னா, குவைட் அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை ரீஓப்பன் பண்ணியாச்சு. எஸ் இந்த தாக்குதலுக்கு அப்புறமா இப்போ திருப்பியும் வந்து ஏர் ஸ்பேஸை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு குவைட்க்கு போகிறதுக்கு இன்னைக்கு ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஸ்கெட்யூல் ஆயிருக்குன்னா, ஸ்டில் நீங்கள் உங்களுடைய ஏர்லைன் கிட்ட ஒன்றுக்கு 4 தடவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஏர்போர்ட்டை நோக்கி உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளலாம். சரியா, இப்போ அடுத்ததான் உங்களுக்காக பேக் டு பேக் 2 பாட்டில் நண்பன் படத்திலிருந்தும் மாற்றான் படத்திலிருந்தும் 2 பாட்டு நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: நம்ம துபாயில் லாஸ்ட் இயர் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஹோம் பயர்ஸ் இனிஷியேட்டிவ், இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிறத ரீசெண்டாக நமக்கு தெரிவிச்சாங்க இல்லையா. அந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மேசிவான ரெஸ்பான்ஸில் எத்தனை பேர் வீடெலாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொன்னாங்க. அட் த சேம் டைம் இப்போ நம்ம பார்த்தோம்னா, துபாயில் வீடு வாங்குறதுக்கு மக்களுக்கு எவ்வளவு கன்வீனியண்டான பிளான்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வர முடியுங்கிறத பார்த்து பார்த்து அப்பப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நக்கீல் மிராஸ் ஹோம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க கிட்ட இருந்து நீங்க வீடெல்லாம் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, புதுவிதமான ஒரு மார்ட்கேஜ் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பேங்கோட டை அப் பண்ணிட்டு. சரியா, ஸோ அதன் மூலமாக வந்து இந்த ஃபினான்சிங் 30% கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்ல இருந்து இருக்கும்போதே நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப் பிளான் பயர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அட் த சேம் டைம் சேலரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பயர்ஸ்க்கும் அவங்களுடைய டிஜிட்டல் ப்ரீ அப்ரூவல் டூல்ஸ் வந்து பெரும் அளவு உதவ போகுது அவங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்றதுக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: மெர்சல் மார்னிங் பிராட் யூ

0: நம்ம துபாயோட எமிரேட்ஸ் ஸ்கை கார்கோ டெடிக்கேட்டட் வீக்லி ஃப்ரைட்டர் ஃப்ளைட்ஸ் அல்மாட்டிக்கு லான்ச் பண்ண போறாங்க. ஃப்ரம் ஜூன் 16th இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமா வந்து எமிரேட்ஸ் ஸ்கை கார்கோனுடைய ஃபர்ஸ்ட் கார்கோ டெஸ்டினேஷன் இன் சென்ட்ரல் ஏசியா அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை வந்து இந்த ரூட்டுக்கு தான் வரப்போகுது. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ரூட்டினுடைய அறிமுகத்தின் விளைவாக ஒரு புது ட்ரேட் ரூட் வந்து உருவாகுது கசாக் அண்ட் துபாய்க்கு மத்தியில். அண்ட் தென் இது நிறைய பாசிட்டிவான ஒரு பிசினஸ் கொண்டு வரும் மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது.
1: Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit. Weather update. Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit Alras.me.
0: என்ன சொல்றது, புதுசா என்ன சொல்லிட போறேன் நானு. இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் 47 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ரோலஜி தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து இன்டர்னல் ஏரியாஸ்ல சரியா, பட் இன்சைட் தி சிட்டி 40s இருக்கும். பட் இவ்வளவு ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னா இல்ல, மேபி ஒரு 45 கம்மியா போகிறதுக்கான வாய்ப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து டெம்பரேச்சர்ல வந்து 45-42 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தோம்னாலும் இட் டசன்ட் ஃபீல் லைக் தட் இல்ல. அதை விட வந்து ஒரு 2-3 டிகிரிஸ் ஜாஸ்தியா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் காற்றின் ஈரப்பதமும் நாளைக்கு இரவிலிருந்து அதிகரிக்கலாம்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுதான் வந்து வெதர் அப்டேட் ஆக இருக்கு சரியா. அதனால என்னதான் பண்றது, கடுப்பா இருக்கு. ஒரு பக்கம் வெயிலா இருக்கு, இன்னொரு பக்கம் டிராபிக்கா இருக்கு, இன்னொரு பக்கம் நியூஸை பார்த்தாலேயே டென்ஷன் ஆகுதுங்கிற மாதிரி டென்ஷனா நீங்க சுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா. கோல்டு ரேட் வந்து கம்மியாயிட்டு இருக்கிறத கண் கூட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா. இப்போ 22 கேரட் தங்கம் நம்ம வந்து கோல்டா யூஸ்வலி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 22 கேரட் கோல்டு வந்து நம்ம வாங்குவோம். 22 கேரட் கோல்டோட விலை வந்து பயங்கரமா கம்மியாகி இருக்கு. 455 திரம்ஸ் 25 ஃபில்ஸா இருக்கு ரைட் நவ். அண்ட் 24 கேரட் கோல்டு வந்து 491.75 ஆக இருக்கு. ஸோ அப்படி தங்கம் வந்து விலை கம்மியா இருக்கும் பொழுது கூடவே சேர்த்து உங்களுக்கு செம்ம ஆஃபர்ஸும் கிடைச்சதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதை விட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்காது. அண்ட் அதுதான் அந்த தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் உங்களுக்காக தராங்க அவங்களோட ஸ்பார்க்லிங் சம்மர் ஆஃபர் வழியாக. ஸோ 22 and 18 கேரட் கோல்டு ஜுவல்லரியினுடைய மேக்கிங் சார்ஜஸ்ல பிளாட் 40% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க. Diamond, Precious Stone and Uncut Jewelry க்கு 40% discount and Certified Platinum Jewelry க்கு 30% discount உங்களுக்கு தரப்போறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய பழைய தங்க நகையை நீங்க இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது மேக்சிமம் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் வழங்குறாங்க. இந்த ஆஃபர் வந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் மட்டும் தான் இருக்கு. அதனால கிராமா சென்டர் துபாயில் இருக்கிற அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு போயிட்டு இந்த ஆஃபர் எல்லாம் அவைல் பண்ணுங்க, உங்க கலெக்ஷனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: தங்கம் வைரம் போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
3: ரைட் நவ் ஷார்ஜா ரிங் ரோட்ல டிராபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மல்டிபிள் கன்ஜெஷன்ஸும் வந்து ஆங்காங்கேயே பார்க்க முடியுது. அல்கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 5th பக்கத்துல வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகி இருக்கிறது பார்க்க முடியுது. அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் பின்னாடியே வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னும் ஒரு கிராஷுமா இருக்கு. ஸோ தி என்டயர் ஸ்ட்ரெச் ஆஃப் ரிங் ரோடு பயங்கர டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. 311 டிராஃபிக் இருக்கு, பட் தேங்க்ஃபுல்லி அங்கே கிராஷ் இல்லைன்னு சொல்லி வாய மூடலை. அதுக்குள்ள வந்து நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு இங்கே ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது. எஸ் இது வந்து எங்கே இந்த கிசே சிமெட்ரிக்கு ஆப்போசிட்ல தான். இது வேற கிராஷ், அப்பவே ஒன்று சொன்னேன்ல அது கிடையாது, அது கிளியர் ஆயிடுச்சு. இது வேற. ஸோ அந்த பக்கம் நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னா இன்னும் டிலேஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.

0: 10:46 on the clock. Medicine morning. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜாய்ல காஸ் தர இந்த 500 dirhams worth voucher நீங்க வின் பண்ணணும்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு காலையில இருந்து சொன்னேன். நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. அதுல இருந்து ஒருத்தருக்கு தான் நான் கால் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கி பிங்கி பாங்கி எல்லாம் போட்டு அந்த லக்கி வின்னரை செலக்ட் பண்ணியாச்சு. ஐ மீன் வின்னர் நானே சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, பரவாயில்ல. ஓகே, அவர் வின் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் ஆசைப்படுறேன். அந்த லக்கி பார்ட்டிசிபென்ட் வந்து ஆக்சுவலி செலக்ட் பண்ணியாச்சு. ஹாய் மகாதேவன், எப்படி இருக்கீங்க? எந்த துறையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா, if you don't mind?
1: Actually, I'm a health and safety professional. Health safety environment manager.
0: Amazing, amazing. Okay. ஆனா உங்களோட வேலையில வந்து of course எந்த காம்ப்ரமைஸும் வைக்க முடியாது. ஏன்னா ஹெல்த் சேஃப்டி அப்படிங்கும்போது இட்ஸ் a ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இல்ல பொதுவா பெண்களுடைய ஜுவல்லரியில வந்து நீங்க ரொம்ப ஃபேமிலியரா மேரிடா நீங்க? Okay, I really wish நீங்க வந்து இப்ப கரெக்ட்டா சொல்லி வின் பண்ணனும் நான் ஆசைப்படுறேன்.
1: கண்டிப்பா.
0: Okay, நான் இப்ப சொல்றேன் இந்த கலெக்ஷனோட நேம்ஸ் வந்து கரெக்ட்டா நீங்க எனக்கு ரிபீட் பண்ணீங்கன்னா போதும், சரியா? It's as simple as that. Okay, இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து Joy Lucas உடைய சில சிக்னேச்சர் கலெக்ஷன். அந்த பேரை வந்து நீங்க கரெக்ட்டா எனக்கு சொல்லணும், சரியா?
1: Okay, sure.
0: Pride collection diamond harem, Blossom collection gemstone ring, ரத்னா கலெக்ஷன் ரூபி எமரல்ட் சோக்கர்.
1: ஓகே,
0: அவ்வளவுதான், சொல்லுங்க.
1: சோ பிரைட் கலெக்ஷன் டைமண்ட் ஹாரம், பிளாசம் கலெக்ஷன் ஜெம்ஸ்டோன் ரிங்,
0: ஓகே,
1: ரத்னா கலெக்ஷன் ரூபி எமரல்ட்.
0: ரூபி எமரல்ட் என்னது?
1: ரூபி எமரல்ட்.
0: தட்ஸ் ஓகே, ஐ வில் கிவ் இட் யூ. கங்க்ராச்சுலேஷன். Oh my God, I think இதுவரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களே வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டா சொல்லியிருக்கிறது நீங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ரத்னா ஜுவல்லரி கலெக்ஷனோட ரூபி எமரல்ட் சோக்கர்.
1: Okay.
0: Okay, yeah.
1: Okay.
0: Congratulations. 500 dirhams worth voucher from Joy Lucas is all yours. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: நினைக்கிறேன்
5: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: அபுதாபியின் அல்லேனில் ஒரு உணவகத்தில் பொது சுகாதாரத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் கடுமையான உணவு பாதுகாப்பு விதிமீறல்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்ததை தொடர்ந்து அந்த உணவகத்தை மூடுமாறு அபுதாபி வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. முந்தைய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் தொடர்ச்சியான விதிமீறல்கள் மற்றும் அந்த நிறுவனம் பயனுள்ள திருத்த நடவடிக்கைகளை செயல்படுத்த தவறியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. எமிரேட்டில் நுகர்வோர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உணவு பாதுகாப்பு தரங்கள் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும் உடனடி நடவடிக்கை அவசியம் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதிகாரிகளின் கூற்றுப்படி அந்த உணவகம் அனைத்து விதிமீறல்களையும் சரிசெய்து உணவு பாதுகாப்பு தேவைகளுக்கு இணங்கி மீண்டும் செயல்பட அனுமதி பெறும் வரை இந்த மூடல் நடைமுறையில் இருக்கும் என்பது தெரியவந்துள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழகத்தில் நேற்று காலை நிலவரப்படி அதற்கு முந்தைய 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மத்திய வங்கக்கடல் பகுதி முதல் கடலோர கர்நாடகா வரை கடலோர ஆந்திரா தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: அதிக எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு கலால் வரி விலக்கை நீட்டிப்பு செய்து மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவும் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் உயிரி எரிபொருளுக்கான தேவையை அதிகரிக்கவும் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோலின் பயன்பாட்டை அதிகரிக்கும் முயற்சிகள் முழு வீச்சில் நடந்து வருகின்றன. ஏற்கனவே பெட்ரோலில் 20 விழுக்காடு எத்தனால் கலக்கும் இலக்கை நிர்ணயித்த காலத்திற்கு முன்பே எட்டிவிட்டது. தொடர்ந்து பெட்ரோலில் அதிக எத்தனால் அதாவது 30% வரை பயன்படுத்தும் முறைகளை ஆராய்ந்து வருகிறது. தற்போது நடைமுறையில் உள்ள E20 எனப்படும் 20% எத்தனால் கலப்பு திட்டத்தையும் கடந்து பெட்ரோலில் அதிக அளவு எத்தனால் கலப்பதை ஊக்குவிக்கும் வகையில் 22, 25, 27 மற்றும் 30 விழுக்காடு எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலுக்கு மத்திய அரசு மத்திய கலால் வரி விலக்கை நீட்டித்துள்ளது. இது உற்பத்தியாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் தவறான நிதி நிர்வாகம் மற்றும் முறையற்ற பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இயலாவிட்டால் அனுர பதவியை விட்டு விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதல் கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார்.
1: உலக செய்திகள்.
2: இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போதும் பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கோரிக்கை விடுத்து வந்தார். இதனால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து அமெரிக்க ஈரான் இடையே மீண்டும் நேரடி போர் துவங்கியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. எந்த கப்பலும் செல்ல அனுமதி கிடையாது என்றும் தடையை மீறி ஜலசந்தி கடக்க முயற்சிக்கும் கப்பல்கள் இலக்கு வைத்து தாக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உலகக்கோப்பை தொடர் இன்று துவங்குகிறது. மெக்சிகோவில் நடக்கும் முதல் போட்டியில் மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 23rd சீசன் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் இன்று துவங்குகிறது. முதல் முறையாக மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கின்றன. இன்று மெக்சிகோ சிட்டியில் நடக்கும் முதல் போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்ற உலக தரவரிசையில் 15வது இடத்தில் உள்ள மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
3: You are listening to 89.4

0: ஒரு காலத்துல ஆட்டோ பின்னாடி எல்லாம் விதியுடன் மோது, விஜயுடன் மோதாதே, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா. அது மாதிரி நீங்கள் எதுவுடன் வேண்டுமானாலும் மோதுங்கள், சந்தியுங்கள், பட் இ ஸ்கூட்டரிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு இ ஸ்கூட்டர் பின்னாடி தான் எழுதி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இ ஸ்கூட்டர் பத்தி ஒரு தகவல் வந்திருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay. 93% of the UAE residents வந்து unsafe riding-ஐ witness பண்ணியிருக்கறதா சர்வே சொல்லுது. E-scooter-ஓட crashes 2025-ன் data படி double ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் 60% of the மக்கள் என்ன சொல்றாங்கன்னா E-scooter வந்து ரொம்ப crucial-ஆன ஒரு விஷயமா இருக்கு டெய்லி கம்யூட்டுக்கு, அது இல்லாமல் இருக்க முடியல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஓப்பன் டேட்டா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கல்ல UAE-ல MOI, ஸோ அது மூலமாக என்ன தெரிய வந்திருக்குன்னா E-scooters, motorbikes, மோட்டர் பைக்ஸ், ஆஹா சூப்பர். ஸோ மோட்டர் பைக்ஸ் அண்ட் பைக்ஸ், பைசைக்கிள்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து கணக்கு எடுத்திருக்காங்க சரியா. அதன்படி அதிகமாக ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணது இ ஸ்கூட்டர் தான். மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் இன் 2025 வந்து 45% அதிக மேஜர் ஆக்சிடென்ட்ஸை கிரியேட் பண்ணது இ ஸ்கூட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கன்சிடர்ட் அஸ் த வேர்ஸ்ட் அஃபெண்டர் அமாங் தீஸ் ஃபோர். பட் இருந்தாலும் இ ஸ்கூட்டரை கரெக்டாக அந்த கியர்லாம் போட்டு அதுக்கான டெடிக்கேட்டட் லைன்ஸில் நம்ம ஓட்டிட்டு போகணும் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக, சில பேர்லாம் உட்காந்து போவாங்க, டபுள்ஸ் போயிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் நின்று ஓட்டிக்கிட்டு இருப்பார், பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருப்பார், அவர் இருக்காருன்னு நமக்கு தெரியாது, அந்தளவுக்கு பயங்கரமாக ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இ ஸ்கூட்டர். ஸோ இதுதான் இ ஸ்கூட்டர் சம்மந்தப்பட்ட தகவல் வெளியே வந்திருக்கு. அதனால் புதுசாக யாராவது இ ஸ்கூட்டர்லாம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிவிட்டுருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, நான் ஆர்ஜே மது வந்திருக்கேன் உங்களோட பேசுறதுக்காக. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே தான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ யார் என்ன வேணால் சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நான் இருந்துருவேன், பட் என்னால் சென்னையில் இருக்கவே முடியல. ஏன்னா சென்னையோட வெதர் ரொம்ப புழுக்கத்தை கொடுக்குது. இங்கே வந்து வெயில் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், மதியம் போய் நான் டீ குடிக்க போனால் கூட வெயில் இருக்குது, பட் அப்சல்யூட்லி சென்னை மாதிரி ஒரு புழுக்கம் கிடையாது. சென்னையில் ஒரு நாளைக்கு 3-4 தடவை குளித்தாலும் பத்த மாட்டேங்குது. இங்கெல்லாம் மேக்ஸிமம் 2 இஸ் ஃபைன், 2 தடவை குளிக்கலாம், அவ்வளோதான், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் 3-4 டைம்ஸில் உடம்பு தாங்காது, அவ்வளோ நேரத்தில் பாத்ரூம்லேயே குளிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது. ஸோ இன்னைக்கு யூஏயோட வெதர் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான்
1: இருக்குது. Brought to you by Alras Auto AC Parts, the number 1 auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஃபைன், இன்றைக்கான வெதர் வந்து 39°C ஆவரேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மீதிக்க முழுக்க NCM என்ன சொல்லியிருக்காங்கன்னா June 11 இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபேர், அதாவது ஒரு ப்ரெடிக்டபிளான ஃபேரான ஒரு டேவாக தான் இன்றைக்கி இருக்கும். விண்ட் வந்து 10-25 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் வீசக்கூடும். அண்ட் டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் மேஜர் சிட்டிஸ் நான் சொல்கிறேன். துபாய், அபுதாபி, ஷார்ஜா வந்து 39-40, லோஸாக வந்து 30-29 இரவு நேரங்களில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இன்றைக்கான வெதர் அப்டேட், 11ஆம் தேதி ஜூன். ஓ, இன்றைக்கி ஃபீஃபா வேர்ல்டு கப் ஆரம்பிக்குதுல, ஃபீஃபா வேர்ல்டு கப் பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான சில பல கதைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாட்டு பிடிச்ச உடனே
1: back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
2: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவின். இன்றே Zoho.com வருக அல்லது 800 Zoho அழைக்கவும்.
3: செழித்தையும் தமிழை ஒளி.

நிலையங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

ஃபுட்பால்ல நிறைய ஐகானிக் மொமெண்ட்ஸ் இருக்கு. இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ல்டு கப் நடக்கிறதுனால அந்தந்த நாடுகளில் என்னென்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு டீம் வந்து ஒரு மேட்ச்ல ஜெயிக்குது அப்படின்னா நிறைய பேர் அந்த நாட்டில் வந்து மேட்ச்ல ஃபோக்கஸ் பண்றதால அவங்க எக்கானமி பெருசாக க்ரோ ஆகாது அந்த பர்டிகுலர் டைம்ல. ஏன்னா அவங்க வேலையை விட அதிகமாக மேட்ச்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு கண்ட்ரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு கப் ஜெயிக்குது அப்படின்னா அந்த ஊருடைய ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து அப்படியே மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி ஒரு டீம் வேர்ல்டு கப் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கிரிமினல் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வரும்ல பொதுவாக ஏதாவது ஒரு கண்ட்ரியில், அது எதுவுமே வராதான், அதெல்லாம் அப்படியே ட்ராப் ஆகிடுமா? ஏன்னா அவங்க அந்த ஹாப்பினஸ்ல வந்து அப்படியே வாழ்வாங்களாம். வா, நிறைய இந்த மாதிரி ஒரு 10-15 ஸ்டாட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் சில பல ஸ்டாட்ஸ் என்னால் சொல்ல முடியாது ரேடியோவில், அதனால நான் அதை ஸ்டோரியாக போட்டு விடுறேன், அப்புறமா நீங்கள் வந்து பாருங்க. சரியா, ஃபிஃபா வேர்ல்டு கப் இன்றைக்கி தொடங்குது. தி ஐகானிக் சுவாரஸ் மூமெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எமி மார்டினேஸ் எப்படி வந்து ஒரு டீமை மெனிபுலேட் பண்ணி வேர்ல்டு கப் ஜெயிச்சாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ஸஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலும் நீங்களும் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். 800-8940 மறக்க முடியாத ஃபிஃபா வேர்ல்டு கப் தருணங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஸோ உருகுவே வர்சஸ் கானா 2010 என்ன நடந்துச்சு, ஜோஹன்னஸ்பர்க்கில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் உலகமே உருகுவே அப்படிங்கிற ஒரு டீமை வந்து ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும், கானாவை ஏன் இப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் என்ன காரணம்? ஸோ 120th minute என்ன நடக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். பாட்டு முடிஞ்ச உடனே தாஜ்மஹால்லேருந்து நேற்று வந்து ஈச்சி எழுமிச்சு கேட்டோம், இன்னைக்கு திருப்பாச்சி அருவாலை கேட்க போகிறோம். 89.4 தமிழ் எஃப்எம்ல இது மசாலா கேஃபே, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் 91 போடு.

0: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
1: செழித்தையும் தமிழை

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். அட்வான்ஸ் உங்களுக்கு பாட்டு கொடுக்க போறேன். இப்பவே நீங்க கால் பண்ணுங்க 800-894-0889-40. தி ஐகானிக் சுவாரஸ் வர்சஸ் கானா, சுவாரஸ் வர்சஸ் தி என்டையர் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட், அந்த கதை என்னங்கிறத நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு சொல்றேன் டீட்டெயில்டா. ஸோ இப்பதான் அந்த ஹைலைட்ஸ் நான் வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். 2010 குவார்டர் ஃபைனல்ஸ் உருகு வர்சஸ் கானால என்ன ஐகானிக் டிராமாட்டிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க 800-894-0 கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து கிடைக்கும். 800-889-40 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணுங்க. நம்ம கூட யார் பேச போறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: எனக்கு
0: வந்து புது பாட்டை கேட்டிருக்காரு வேணுக்காக அந்த பாட்டை போட்டுட்டேன். அப்ப ஒரு மசாலா சாய் குடிச்சிட்டு வரேன். நம்ம உருகுவே வெர்சஸ் கானா கதையில ஆரம்பிப்போம். மறக்க முடியாத ஃபீஃபா தருணங்கள் இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிக்குது நம்மளோட அடுத்த என்டர்டைன்மெண்ட். சாலிதான் போங்க, அப்புறம் என்ன வேலை செஞ்ச மாதிரி தான்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. மனசு தொட்டுமிட்டு.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
3: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர் தான்.
4: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
3: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.

ஃபீஃபா வேர்ல்டு கப்ல மறக்க முடியாத மேட்ச்னா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரக்கூடிய மேட்ச் 2010 சவுத் ஆப்ரிக்காவில் நடக்கிற குவார்டர் ஃபைனல் மேட்ச் உருகுவேக்கும் கானாக்கும். ஸோ கானா அந்த மேட்ச் வின் பண்ணி தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவர் ஆப்பிரிக்கன் நேஷன் டு ரீச் த செமிஃபைனல்ஸ் ஆஃப் ஃபீஃபா வேர்ல்டு கப் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. பட் உருகுவேக்கும் கானாக்கும் நடக்கக்கூடிய அந்த மேட்ச் 1-1 டிராவில் முடியுது. எக்ஸ்ட்ரா டைம் நடக்குது. எக்ஸ்ட்ரா டைமோட கடைசி நிமிடங்களில் கடைசி நொடிகளில் கானாவோட ஸ்ட்ரைக்கர் கோலை நோக்கி பாலை ஹிட் பண்ணுறாரு. அப்போ உருகுவேயோட ஸ்ட்ரைக்கர் லூயிஸ் சுவாரெஸ் அந்த கோல் போஸ்ட் கிட்ட நின்று அந்த பாலை ஹெடர் பண்ணாமல் டெலிபரேட்டாக வாலிபாலில் வர மாதிரி ரெண்டு கையால் தட்டி விடுறாரு. அது ஒரு கிரைம். அஃப்கோர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இட் ஹாஸ் டு பி பனிஷ்ட். ரெட் கார்டு இன்ஸ்டண்ட்டாக கொடுத்து சுவாரஸ் வெளியே அனுப்பிட்டாங்க. கானாக்கு பெனல்ட்டி கொடுத்துட்டாங்க. அந்த பெனல்ட்டியை கானா கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கானா வந்து செமிஃபைனல் போயிருந்திருப்பாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர். ஓகேவா, உருகுவே வந்து ஃபர்ஸ்ட் இனாகரல் வேர்ல்டு கப்பை வின் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபுட்பாலில் வந்து என்னோடய டீமுக்காக நான் அந்த ரெட் கார்டை வாங்கினது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறது சுவாரஸோட மைண்ட் செட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் மிக்ஸ்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் கானா ஃபேன்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் கானா லைஃப் ஃபுல்லாக அதை மறக்கவே மாட்டாங்க. அந்த டெலிபரேட் ஹேண்ட்பாலோட பெனல்ட்டி ப்ரெஷரில் கானா அந்த பெனல்ட்டி விட்டுறாங்க. 1-1 முடியுது. பெனல்ட்டிக்குள்ளே போகுது. அழகாக பனேகா பண்ணி லாஸ்ட் கோல் அடித்து உருகுவே அந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. மறக்க முடியாத ஒரு மேட்சாக இது மாறுது ஃபுட்பாலிஸ்டிலேனா. மொத்த கானா ஃபேன்ஸும் இப்படி நீங்கள் ஒரு கையால் வாலிபால் மாதிரி தட்டி விடுவீங்க, அதுவே இல்லைனா கோல் போயிருந்துருக்கோம், நீங்கள் கையில் தட்டலைனா. பெனல்ட்டி ப்ரெஷரில் மிஸ் ஆகி அப்புறம் பெனல்ட்டி ஷூட் அவுட் வந்து அதுவும் மிஸ் ஆகி, ஓ மை காட், மறக்க முடியாத மேட்ச் இது. அசமோவாக இருந்தால் மிஸ் பண்ணுவார். அசமோவாலாம் யுவென்டஸ் கார்டுனு ஒரு பிளேயர் நினைக்கிறேன், இல்லை ஃபேமஸ் பிளேயர் தான், கானா பிளேயர். ஸோ இப்படி ஒரு ட்ராஜடி நடக்கும் கானாவுக்கு. பட் இருந்தாலும் இந்த வாட்டியும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வேர்ல்டு கப்பில் வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ஏதாவது கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகும். மார்டினஸ் இன்சிடென்ட் 2022 வேர்ல்டு கப்பில் அவங்க எப்படி மைண்ட் கேம் ப்ளே பண்ணி அர்ஜென்டினா வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் 2 மணிக்கு மேலே. இது 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts authorized dealers of Toyota Lexus Nissan Mitsubishi and Isuzu
2: வணக்கம் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா
1: அமீரக செய்திகள்
2: அபுதாபியின் அல்லேனில் ஒரு உணவகத்தில் பொது சுகாதாரத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் கடுமையான உணவு பாதுகாப்பு விதிமீறல்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்ததை தொடர்ந்து அந்த உணவகத்தை மூடுமாறு அபுதாபி வேளாண்மை மற்றும் உணவு பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. முந்தைய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் தொடர்ச்சியான விதிமீறல்கள் மற்றும் அந்த நிறுவனம் பயனுள்ள திருத்த நடவடிக்கைகளை செயல்படுத்த தவறியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. எமிரேட்டில் நுகர்வோர் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் உணவு பாதுகாப்பு தரங்கள் பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யவும் உடனடி நடவடிக்கை அவசியம் என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். அதிகாரிகளின் கூற்றுப்படி அந்த உணவகம் அனைத்து விதிமீறல்களையும் சரி செய்து உணவு பாதுகாப்பு தேவைகளுக்கு இணங்கி மீண்டும் செயல்பட அனுமதி பெறும் வரை இந்த மூடல் நடைமுறையில் இருக்கும் என்பது தெரியவந்துள்ளது.
1: தமிழக செய்திகள்
2: தமிழகத்தில் நேற்று காலை நிலவரப்படி அதற்கு முந்தைய 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மத்திய வங்கக்கடல் பகுதி முதல் கடலோர கர்நாடகா வரை கடலோர ஆந்திரா தெலுங்கானா மற்றும் உள் கர்நாடகா வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்
2: அதிக எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு கலால் வரி விலக்கை நீட்டிப்பு செய்து மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர் காரணமாக கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்கவும் கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் உயிரி எரிபொருளுக்கான தேவையை அதிகரிக்கவும் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோலின் பயன்பாட்டை அதிகரிக்கும் முயற்சிகள் முழு வீச்சில் நடந்து வருகின்றன. ஏற்கனவே பெட்ரோலில் 20 விழுக்காடு எத்தனால் கலக்கும் இலக்கை நிர்ணயித்த காலத்திற்கு முன்பே எட்டிவிட்டது. தொடர்ந்து பெட்ரோலில் அதிக எத்தனால் அதாவது 30% வரை பயன்படுத்தும் முறைகளை ஆராய்ந்து வருகிறது. தற்போது நடைமுறையில் உள்ள E20 எனப்படும் 20% எத்தனால் கலப்பு திட்டத்தையும் கடந்து பெட்ரோலில் அதிக அளவு எத்தனால் கலப்பதை ஊக்குவிக்கும் வகையில் 22, 25, 27 மற்றும் 30 விழுக்காடு எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோலுக்கு மத்திய அரசு மத்திய கலால் வரி விலக்கை நீட்டித்துள்ளது. இது உற்பத்தியாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது.
1: இலங்கை செய்திகள்
2: ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் தவறான நிதி நிர்வாகம் மற்றும் முறையற்ற பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இயலாவிட்டால் அனுர பதவியை விட்டு விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட தொகுதி அமைப்பாளர் வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எதல் கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார்.
1: உலக செய்திகள்
2: இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போதும் பதில் தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கோரிக்கை விடுத்து வந்தார். இதனால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்காவின் அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து அமெரிக்க ஈரான் இடையே மீண்டும் நேரடி போர் துவங்கியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. எந்த கப்பலும் செல்ல அனுமதி கிடையாது என்றும் தடையை மீறி ஜலசந்தி கடக்க முயற்சிக்கும் கப்பல்கள் இலக்கு வைத்து தாக்கப்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடலால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கால்பந்து ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உலகக்கோப்பை தொடர் இன்று துவங்குகிறது. மெக்சிகோவில் நடக்கும் முதல் போட்டியில் மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் 23rd சீசன் அமெரிக்கா, மெக்சிகோ, கனடாவில் இன்று துவங்குகிறது. முதல் முறையாக வாயிலாக மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கின்றன. இன்று மெக்சிகோ சிட்டியில் நடக்கும் முதல் போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்ற உலக தரவரிசையில் 15வது இடத்தில் உள்ள மெக்சிகோ, தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Star of the month. Singer SPB.

0: வெல்கம் பேக் டு மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். வேர்ல்ட் கப் கதைகளை நம்ம தொடர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு அப்படிங்கற ஒரு சம்மரி பார்த்துட்டு வந்தோம்.
1: வெதர் அப்டேட் brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: okay, so இன்னைக்கு ஆவரேஜ் டெம்பரேச்சரா 39-38 டிகிரிஸ் அந்த ரேஞ்சில தான் வந்து ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு ஏழு எமிரேட்லயுமே. சோ ஹாட்டஸ்ட் அண்ட் கோல்டஸ்ட் எமிரேட் எது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஆர்லி ஃபோர்காஸ்ட் படி இப்போ இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து 39.2 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்சில் வந்து இருக்கும். அபுதாபி பொறுத்தவரைக்கும் 40.2 டிகிரி செல்சியஸ் இப்போது பதிவாயிருக்கு. ஷார்ஜா 39.2, அஜ்மானை பொறுத்த வரைக்கும் 39.2 டிகிரி செல்சியஸ். ராசல் கேமால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 43.4 டிகிரி. அண்ட் ஃபுஜேராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எவ்வளோ டெம்பரேச்சர் 37.1, கொஞ்சம் கூலாக இருக்குது ஃபுஜேரா. அண்ட் அலைனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 40.1. அண்ட் உமல்கோயின் இன்றைக்கி எவ்வளோ அதே ரேஞ்சில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 41. ஓகே, ஸோ நார்தர்ன் எமிரேட் போக போக கொஞ்சம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நட் பண்ணிக்காங்க.
2: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் இந்த துபாய் கம்பேரிசன் லாஸ்ட் 5 இயர்ஸாக எடுத்து நம்ம பார்க்கும்போது 6 கம்யூனிட்டிஸில் கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டாப்பாக இருக்கக்கூடியது ஜுமேரா ஐலண்ட்ஸ். இதில் 153% க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 இயர் க்ரோத்தை வந்து ட்ராக் பண்ணதில் இது நமக்கு தெரிய வந்திருக்கு. May 2021 ஏப்ரல் 2026 கிட்டத்தட்ட 41%லேருந்து 153% வரைக்கும் அதிகமாகிருக்கு துபாய் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டோட விலை. JLT பயங்கர அதிகம். ஐ மீன் இந்த 5 இயர்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு க்ரோத்தை கண்ட ஏரியாஸில் JLT ஜுமேரா இந்த சைட்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மெடோஸ், ஸ்ப்ரிங்ஸ், ஜுமேரா பார்க், அரேபியன் ரான்ச்சஸ், இது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. துபாய் ஹில்ஸ் எஸ்டேட்டும் வந்து க்ரோ ஆயிருக்கு 87%. ஸோ மேக்ஸிமம் ஏரியாஸ் வந்து துபாய் சவுத்தில், அடுத்தடுத்து வரக்கூடிய மெட்ரோஸ் இருக்கிற ஏரியாஸ்லையும் டவுன் சவுத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து எப்படி அர்ஜென்டினா மைண்ட் கேம் ப்ளே பண்ணாங்கிறத பார்க்கலாம்.
2: UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
3: back to back.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை
1: தமிழ்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வா பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM.

0: கிடையாது. இது நடந்தது 2021 கோவிட் டைம்லன்னு வச்சுக்கோங்களேன், 2021 அந்த ஈரால. ஸோ அப்போ என்ன ஆகும், பிரைட்டன் அண்ட் ஹோவ் ஆல்பியன் அப்படிங்கிற டீமோட ஸ்ட்ரைக்கர் நீல் மோப்பேங்கிறவர் ஆர்சனல் கோல் கீப்பர் லெனோவை இன்ஜூர் பண்ணிடுவார் டெலிபரேட்டாக. அப்போ என்ன பண்ணுவாங்க, நீல் மோப்பே ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. லெனோவுக்கு லாங் டேர்ம் இன்ஜுரி வந்துடும், ஆர்சனலுக்கு கோல் கீப்பர் இருக்காது. மார்டினஸை சப் பண்ணுவாங்க, மார்டினஸை சப் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த சீசனில் மார்டினஸ் விளையாடுறத பார்த்து உலகமே வியந்து போகிற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை மார்டினஸ் கொடுத்து வச்சிருவார். அவ்வளோ சூப்பராக ஆடுவார். யாரா இவர், செர்ஜியோ ரொமேரோ அர்ஜென்டினாவோட மெயின் கோல் கீப்பராக இருந்தார், மார்டினஸ் வராரு பயங்கரமாக ஆடுறாரு. அச்சோ அச்சோ தம்பி, அவர் அலேக்கா தூக்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லி மார்டினஸை தூக்கிட்டு வந்து அர்ஜென்டினா கோல் கீப்பராக மாற்றி அர்ஜென்டினா வேர்ல்டு கப்பில் ஜெயிக்கிறதுக்கு பிரைமரி ரீசனாக மெஸ்ஸி இருந்தாலும் கூடவே செகண்டரி ரீசனாக இல்லை, அவரும் சேர்ந்து பிரைமரி ரீசனாக மார்டினஸ் உருவாகிறார். ஸோ மார்டினஸ் வந்து வேர்ல்டு கப்பில் பெனல்டி ஷூட் அவுட்டில் லைனாக சேவ் பண்ணுறதுக்கு காரணம் மைண்ட் கேம். அவர் ஒரு கோலை தடுத்து முடிச்சுட்டு ஆடக்கூடிய டான்ஸ் ஆகட்டும், பிளேயர்கிட்ட போய் இன்டிமிடியேட்டிங்காக பேசுகிறதாகட்டும், ரெஃப்ரி கிட்டே போய் ஏதாவது பேசுகிறதாகட்டும், ஃபீஃபா நியூ ரூல் போடுற அளவுக்கு அடுத்த பிளேயர்ஸோட மைண்டில் அவர் போய் விளையாடி பெனல்டி ஷூட் அவுட்டில் பக்காவாக எல்லாத்தையும் சேவ் பண்ணி அர்ஜென்டினாவுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுப்பார். ஸோ இந்த நீல் மோப்பே அப்படிங்கிற ஒரு பிளேயரால் இவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் உருவாகி அர்ஜென்டினா வேர்ல்டு கப் ஜெயிச்சிச்சா, வி நெவர் நோ. எனிவேஸ் ஒரு இந்தி பாட்டு வருது, அதை முடிச்சுட்டு தொடர்ந்து பேசுவோம். 89.4 தமிழ் எஃப்எம்ல இது மசாலா கேஃபே, ஸ்டே டியூன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: ஹலோ, ஆரி இல்ல புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
0: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.

0: ട്രാഫിക് എങ്കാണ് പറയട്ടെ.
1: ഓക്കെ.
2: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year 0 VAT 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: துபாய்க்குள்ள அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சலாஹுதீன் மெட்ரோ பக்கத்தில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ தீரால் அதே மாதிரி அபுஹெயில் பக்கத்தில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அல்பராஹா அந்த அல்குவைத் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும்ல, அங்கே லைனாக 4-5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்ல, அல்கலி ஸ்ட்ரீட்டில் இன்ஃபினிட்டி பிரிட்ஜுக்கு பக்கத்தில், அதனால் அங்கே வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அல்கிசேஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஷார்ஜாரிங் ரோட், மலியா ஸ்ட்ரீட், ஷாதகிரி ஸ்டேடியம், அதே மாதிரி அபுஷாகரா இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி, ஜுபேல் ரோலா, அதாவது நீங்கள் வந்து புத்தினாலேருந்து ரோலா ஜுபேலுக்கு வரீங்கன்னா செம டிராஃபிக் இருக்குது. அண்ட் E311 டுவர்ட்ஸ் துபாய் நல்லா ஸ்லோவாக இருக்குது. அப்படியே நீங்கள் அந்த கிசேஸ் லேண்ட்ஃபீல் கிட்டலாம் வரீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் வரை போட்டே இருக்குது. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஷார்ஜா சைட்லேருந்து மலையா ஸ்ட்ரீட்டில் நீங்கள் 311 போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் ஸ்லோவாக இருக்குது. அங்கேயும் ஒரு கிராஷ் போட்டே இருக்கா இல்லை, அங்கே ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா? ஆமாம், அங்கேயும் ஒரு கிராஷ் போட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், பட் மலையா ஸ்ட்ரீட்டில் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் தற்போது நிலவரம். அண்ட் வேற எங்கேயோ ஒரு பிளாக் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் உத் அல் பைதா கிட்ட துபாய் எல்லைன் ரோட்டில் 2 கிராஷ் போட்டே இருக்கு. டுவர்ட்ஸ் துபாய் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 3 கிராஷ் போட்டே இருக்கு. அதனால் அல்லை துபாய் ரோட்டில் வந்துட்டு இருக்க ஆட்கள் கவனத்திற்கு அங்கேயும் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் காணப்படுகிறது. அது காரணம் வந்து 1, 2, 3 கிராஷ்.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mude.

0: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. ஐ டீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
1: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
4: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ZOHO அழைக்கவும் அல்லது ZOHO.com இருக்கு வருக.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஓகே, நிறைய ஏசியன் டீம்ஸ் வந்து இந்த வேர்ல்டு கப்ல இருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச நேற்று நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி ஏதாவது ஒரு புது டீம் வந்து சடனாக வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்கன்னா அது செமையாக இருக்கும்ல. அது வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்கும். குறிப்பாக அந்த நாடு வந்து உலகம் முழுக்க பெருசாக ஃபேமஸ் இல்லாத ஒரு நாடாக இருந்து அந்த நாடு வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது மூலமாக உலகத்துக்கே அந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு நாடு, யார் யாரெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசர்ச் நடக்கும். அண்ட் ஒரு டீம் வேர்ல்டு கப் வருது, ஒரு கண்ட்ரி வேர்ல்டு கப் வருது அப்படின்னா அந்த கண்ட்ரியோட டூரிசம் வந்து பயங்கரமாக ஸ்பைக் ஆகுமா. உதாரணத்துக்கு சவுதி வந்து லாஸ்ட் டைம் அர்ஜென்டினா வின் பண்ணாங்கல்ல, நிறைய கூகுள் சர்ச்சஸ், நிறைய பேர் வந்து சவுதியில் என்னென்ன இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஸோ ஏதாவது ஒரு சின்ன டீம், இப்போ குரோஷாவ் அப்படின்னு ஒரு டீம் வந்துருக்கு, அது ஒரு பெரிய டீம் வந்து அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், எல்லோரும் வந்து எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, யார் இருக்காங்க, வாங்க அங்கே போகலாம் அப்படி சொல்லிட்டு ஃபாரினர்ஸ்லாம் டூர் போயிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கக்கூடிய இந்த வேர்ல்டு கப்பில் என்னோடய ஃபேவரட் டீம் இட்டலி இல்லை அப்படிங்கிற காரணத்தால் பெரிய டீம்ஸ்க்கு ஆப்போசிட்டாக எந்த டீம்ஸ்லாம் ஆடுதோ அந்த டீம்ஸ்க்கு ஒரு முழு சப்போர்ட்டை கொடுக்கலாம் நான் வந்து ஒரு மனசாக என் மனசை கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு இப்போ கனடா பாஸ்னியானா நான் பாஸ்னியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா நான் அங்கே போயிருக்கேன், எனக்கு பர்சனலாக ஒரு கனெக்ஷன் இருக்குது அதனால் ஓகே. சரி, இன்னொன்று இப்போ பிரசில் மொராக்கோனா நான் கண்டிப்பாக மொராக்கோக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஹைத்தி ஸ்காட்லாண்ட்னா நான் ஹைத்திக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஜெர்மனி குரோஷாவை நான் ஃபுல் சப்போர்ட் குரோஷாவை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஸோ எந்தெந்த டீம்ஸ்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஆட்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த டீமுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். பார்க்கலாம் எந்தெந்த டீம்ஸ்லாம் வின் பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் வந்து சொதப்புறாங்க, என்னென்ன ஃபனி மூமெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபீஃபா வேர்ல்டு கப் இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு வெயில தொடங்குது. மறுபடியும் ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுத்துறேன், நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பல்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுட் டெலிவரி பிளாட்ஃபார்மில் 1 இயர் பிளான்லாம் போட்டிங்க அப்படின்னா கூட 399 ரம்ஸ்ன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபீஃபா பார்க்கறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை இலவசமாக கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நாளிலேருந்து மேட்ச்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டே டியூன்ட், இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: ஷார்ஜா சிட்டியில் கல்பா, கோர்ஃபகான் மற்றும் அல் டைத் போன்ற ஏற்கனவே உள்ள நகராட்சிகளுடன் இணைந்து ஷார்ஜாவில் உள்ள மேலும் 4 பகுதிகள் அதிகாரப்பூர்வமாக நகரம் எனும் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளன. ஷார்ஜாவின் டைரக்ட் லைன் நிகழ்ச்சி மூலம் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அல் பதாயே, அல் ஹம்ரியா, அல் மதாம் மற்றும் மலிஹா ஆகிய பகுதிகள் இனி முறையாக நகரங்களாக அங்கீகரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக இப்பகுதிகள் இனி அல் பதாயே சிட்டி, அல் ஹம்ரியா சிட்டி, அல் மதாம் சிட்டி மற்றும் மலிஹா சிட்டி என்று அழைக்கப்படும். இந்த மறு வகைப்பாட்டினால் நிர்வாக எல்லைகள், நகராட்சி சேவைகள் அல்லது உள்ளாட்சி நிர்வாக கட்டமைப்புகளில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா என்பது குறித்த கூடுதல் விவரங்களை அதிகாரிகள் இன்னும் வெளியிடவில்லை. எமிரேட்டில் வளர்ந்து வரும் சமூகங்களுக்கு ஆதரவளிக்கவும், குடியிருப்பாளரின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும், உள்கட்டமைப்பு, வீட்டு வசதி, சுற்றுலா மற்றும் பொது சேவைகள் ஆகியவற்றில் ஷார்ஜா பெருமளவில் முதலீடு செய்து வரும் நிலையில், எமிரேட் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வரும் நகர்ப்புற விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் தவேக ஆட்சி பொறுப்பேற்று நேற்றுடன் ஒரு மாதமானது. விரைவில் 50வது நாளை கடக்க உள்ளதால் அதை கொண்டாடும் விதமாக தொகுதி, நகரம், பேரூர், பகுதி, கிளை அளவில் கட்சி சார்பாக வெற்றி பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து ஆலோசனை செய்ய தவேக மாவட்ட செயலர்கள் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று மாலை நடக்க உள்ளது. சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்று தமிழகத்தில் ஆட்சியை தவேக கைப்பற்றிய பின் அதிமுகவில் இருந்து 4 எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் உட்பட மாற்றுக் கட்சிகளில் இருந்து பலர் தவேகவில் இணைந்து வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு இதுவரை கட்சி பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. இது குறித்து தவேகவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியது என்னவென்றால், தவேகவில் கட்சி பொறுப்பு என்பது தன் ரசிகர் மன்றத்தில் இருந்தே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் என்பதில் தலைவர் விஜய் உறுதியாக இருந்தார் என்று கூறினர். தற்பொழுது சபாநாயகராக உள்ள ஜே சி டி பிரபாகர், அமைச்சர்களாக இருக்கும் ஸ்ரீநாத், குமார், கமலி, கீர்த்தனா, ரஞ்சித்குமார், லோகேஷ் தமிழ்செல்வன், ராஜீவ் ஆகியோருக்கே இன்னும் கட்சி பதவிகள் வழங்கப்படவில்லை. எனவே அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், புதிதாக வந்த முக்கியஸ்தர்களுக்கு முதலில் பதவி கொடுக்க கட்சிக்குள் சில மாற்றங்களை செய்ய வேண்டி உள்ளதாகவும் அவர்கள் அதில் குறிப்பிட்டுள்ளனர்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள மாநிலத்தில் ஷிகெல்லா நோய் பரவி வருகிறது. சமீபத்தில் கோழிக்கோட்டில் சிறுமி ஒருவர் உயிரிழந்த நிலையில் கோழியாடி பகுதியில் உள்ள பள்ளியில் 150 மேற்பட்ட மாணவ மாணவிகள் வாந்தி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகளுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சந்தேகத்தின் பேரில் 25 பேரிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டது. இதன் முடிவில் 5 மாணவிகளுக்கு ஷிகெல்லா நோய் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சுகாதாரத்துறை துணை இயக்குனர் பிரீதா தலைமையிலான குழுவினர் கோழியாடி பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் உரிய விசாரணை நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். இந்த விசாரணையின் முன்னேற்ற அறிக்கை விரைவில் கிடைக்கப்பெறும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். குறித்த தீ விபத்து தொடர்பில் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளித்த பிரதி சுகாதார அமைச்சர் ஹங்சக விஜயமுனி, யாழ்ப்பாண வைத்தியசாலையின் மருந்து களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து மிகவும் அபாயகரமான சம்பவம் என குறிப்பிட்டார். இது தொடர்பான விசாரணை நடவடிக்கைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், அதன் முன்னேற்றம் தொடர்பான தகவல்கள் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் பிரதி சுகாதார அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சு நடந்து போர் முடிவுக்கு வரும் என உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் இரு நாடுகளும் மோதிக்கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று அமெரிக்காவின் ஹெலிகாப்டர் தாக்கப்பட்ட நிலையில் இந்த ஹெலிகாப்டரை ஈரான் தான் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள ஈரானின் கிஷம் தீவு மற்றும் கடலோர துறைமுகங்கள் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று கடும் வான்வழி தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் ஈரான் சிரிக் நகரில் உள்ள தொலை தொடர்பு கோபுரம் மற்றும் இரண்டு பிரம்மாண்ட தண்ணீர் தொட்டிகள் சேதமடைந்தன. இதற்கடுத்த சில மணி நேரங்களிலேயே மேற்காசிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்கி ஈரான் தன் பதிலடியை கொடுத்துள்ளது. ஈரான் அரசு ஊடகங்கள் நேற்று வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை பிரிவு மற்றும் குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமானப்படை தளம் ஆகியவற்றின் மீது தற்கொலை படை ட்ரோன்கள் குண்டுமழை பொழிந்துள்ளன. மேலும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை நோக்கியும் ஈரான் அதிநவீன ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளது. மொத்தம் 21 அமெரிக்க இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷனில் அதிநவீன F-35 போர் விமானங்கள் நிறுத்தி வைக்கும் அமெரிக்காவின் 4 முக்கிய ராணுவ இலக்குகள் முற்றிலும் தரைமட்டமாக்கப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.

0: ஸோ இன்னும் மிட் டே பிரேக் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, பட் கூடி சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.
1: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஓகே, இப்போ வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி மதிய நேரம் அப்படிங்கிறதுனால துபாயிலே 40.4 degrees இருக்கு. அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் 48.8 degrees Celsius. இப்போ நீங்கள் துபாயில் வெளில போனீங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் லைக் 48.8, ஆனால் டெம்பரேச்சர் வந்து 40.4. அபுதாபியில் 42.4 போயிடுச்சு, ஃபீல்ஸ் லைக் 44.4. ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும் இப்போ டெம்பரேச்சர் 40.2, ஃபீல்ஸ் லைக் 49.9. ஸோ ஷார்ஜா விட்டு நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக ஹீட் ஃபீல் ஆகும். அதே மாதிரி அஜ்மான்லி 40.2, ஃபீல்ஸ் லைக் 49.9, கிட்டத்தட்ட 50 degrees மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ராசல் கேமால 45.3, அது வந்து 48.3 மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஃபுஜேராவை பொறுத்த வரைக்கும் ஃபுஜேரா மட்டும் தான் தேர்ட்டிஸ்ல இருக்கு, 38.6, ஃபீல்ஸ் லைக் 32.3. ஸோ இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க, அங்கே அடிக்கிற காத்துனால 38 degrees Celsius இருந்தாலும் இட் ஃபீல்ஸ் லைக் 32 degrees Celsius. அண்ட் அலைன்ல சம்மர் ஹீட்டு இப்போ 44.3, ஃபீல்ஸ் லைக் 46.7. உமல் கோயினை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் 42.3, ஃபீல்ஸ் லைக் 44.7. இதுதான் யூஏஇல தற்போது இருக்கக்கூடிய நிலவரம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, இந்த டூரிஸ்ட் விசாவை பற்றி அப்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி தெரியாதவங்களுக்கு இப்போ நான் டக்குன்னு ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்றேன். ஸோ துபாய் டூரிஸ்ட் விசா வந்து ஜஸ்ட் 48 hours உங்களுக்கு இனிமேல் கிடைக்க போகுது. ஸோ ஹியூஜ் டிமாண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் துபாய் கவர்மெண்ட்லேருந்து ஜிடிஏ ஃபாரே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிங்கிள் என்ட்ரி டூரிஸ்ட் விசா வந்து அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணி ரெக்வயர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அடுத்த 48 hours கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக லாஸ்ட் மினிட் டிராவல்ஸ்க்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். யா, இது மசாலா கஃபே 89.4 தமிழ் எஃப்எம். பாட்டுக்கு அப்புறம் பேசுவோம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: தமிழ் FM. அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
1: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: டிராபிக் எங்க இருக்குன்னு பாத்துட்டு வாங்க.
1: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: Guys, E11 towards Dubai bayangara traffic a irukenga. எஸ் 116 பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்க மாதிரி சொல்லலாமா நம்ம? ஓகே, இந்த பக்கமும் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குங்க, அந்த பக்கமும் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது, எல்லா பக்கமும் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் ரமீஸ் பால் சைட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் சைடு இந்த S120 E11 டுவர்ட்ஸ் அல்மஜாஸ் வந்துட்டு இருக்கீங்கன்னா அல்மஜாஸில் ஒரு கிராஷ் போட்டே இருக்குது. E11 டுவர்ட் ஷார்ஜா போயிட்டுருக்கீங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பட் ஷார்ஜா டு துபாய் கல்ச்சரல் ஸ்கொயர் தாண்டி அந்த பாலத்து மேலே நீங்கள் ஏறினீங்கன்னா நீங்கள் பாலத்தை விட்டு இறங்கி அல்மஜாஸ் வரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே சாலிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. E311 டுவர்ட்ஸ் துபாய் நல்லா ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்குது அல்ஜாகியா சிட்டி சென்டர் தாண்டி. அதே மாதிரி துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் கிட்ட ராசல் கோரோட்லேயும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. பார்த்துக்கோங்க, நிறைய இடத்துல ஷார்ஜாக்குள்ள மட்டும் தான் டிராஃபிக் இருக்குது. துபாய்க்குள்ளே பெருசாக இல்லைனாலும் ஷார்ஜா டு துபாய் வரீங்க அப்படின்னா It will take time.
1: Traffic update. Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: Okay, ninga oru tea lover-a. Tea-na ungalku romba pidikuma.
2: Business update. Business update.
1: Brought to you by zoho.com.
0: ஸோ யூஏயில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்லேருந்து டீ வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. ஸ்ரீலங்கா டீ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூஏயில் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காமா. ஸோ சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து டீ வந்தாலும் ஸ்ரீலங்காலேருந்து வரக்கூடிய டீ ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 18.32 மில்லியன் கிலோகிராம்ஸ் 2024 கம்பேர் பண்ணும்போது 17.73 தான் 2024 இருந்துருக்கு. இப்போ 18.32 மில்லியன் கிலோகிராம்ஸாக மாறினதுனால நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டீ லவர்ஸ் உலகம் முழுக்க எந்த இருந்தாலும் யூஏயிலையும் அது கன்சிடரபுளாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது.
2: பிசினஸ் அப்டேட். பிசினஸ் அப்டேட்
1: brought to you by zoho.com. zoho recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. call 800 zoho or visit zoho.com/recruit.
3: நிக்கனா 91 போடு.
4: என்னது
3: 90s not

0: कैसे बोलेगा तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா 89.4
4: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபேஷோ பண்ண கூடாதா?
2: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
4: சம்மர்
2: வந்திருக்கேன். Terms and conditions apply. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
8: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: நினைக்கிறேன்
9: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
10: Chillax song of the hour.

நம்ம வீக் வீக்கா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதை சொல்றேன்னா FIFA வேர்ல்டு கப் பாக்கிறதுக்கு சொல்றேன். ஸோ நீங்க FIFA வேர்ல்டு கப் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆல்சோ எந்தெந்த நேரங்களில் இந்த வீக்கெண்ட் நீங்க எங்கெங்கெல்லாம் போய் மேட்ச் பார்க்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். நான் என்ன பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் உங்களுக்கு சொல்றேன். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மெக்சிகோ வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் 11 மணிக்கு தான். 9:30 ஓப்பனிங் செரிமனி இருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டிலே பார்த்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா நாளைக்கு ஆஃபீஸ் வரணும். காலையில் உட்காந்து செக் மேட்ச்லாம் என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா அது 5 மணிக்கு நடக்குது. ஸோ அதை பார்க்குற அளவுக்கு சத்தியமாக எனக்கு பொறுமை கிடையாது. எனக்கு தூக்கம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன். அதே மாதிரி நாளைக்கு நைட்லேருந்து வரக்கூடிய மேட்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த படெக்ஸ் ஃபீஃபா ஃபெஸ்டிவலு, அதுக்கப்புறம் பாம் ஜுமேரில் இருக்கக்கூடிய ஃபீஃபா ஃபெஸ்டிவல் இதெல்லாம் போயிட்டு பார்க்கலாம். ப்ரொவைடட் உங்ககிட்டயோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்டயோ கார் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ நீங்கள் யாராவது போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட் ஒரு கார் வச்சிருக்காரு. ஆளுக்கு 20 ரூபா அப்படிங்கிற கணக்கில் உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நான் வந்து கண்டிப்பாக விட சொல்லிடுறேன். 20 ரூபாய்க்கு யாரும் வரமாட்டாங்க. எப்படி ஆகிப்போச்சு நிலமை? சரி ஓகே, சும்மா தான் சொன்னேன். ஜாலியாக எல்லோரும் போகிறதுனா போயிட்டு வரலாம். சரியா? நீங்கள் தான் பிளான் வச்சுருக்கீங்க, எங்கேயா போய் பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்கள் காரில் அப்படியே ஏறிக்கிறேன். ஆனால் நான் கேபுக்கெலாம் சார்ஜ் தர மாட்டேன். நீங்கள் அன்பில் அப்படியே அன்பில் என்னை கட்டி போட்டு என்னை கூட்டிகிட்டு போகணும். சரியா? இவர் மட்டும் 20 ரூபா ஆகி போகிறான், இவரை நாங்கள் அன்பில் கூட்டு போகணுமா யோசிக்காதீங்க. சரி ஓகே, 2வது மேட்ச் விட்டுருங்க. 3வது மேட்ச் நாளைக்கு கனடா போஸ்னியா, இந்த மேட்ச் நான் பார்த்தே ஆகணும். ஸோ இந்த மேட்ச் வந்து 11 மணிக்கு ஃபேன் ஃபெஸ்டிவல் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே காலையில் 5 மணிக்கு சாட்டர்டே கால 5 மணிக்கு யூஎஸ்ஏ பராகுவே உங்களுக்கு டைம் தான் பாருங்கள். இல்லை 1 மணிக்கு திருப்பி வந்துருங்க. அண்டு கத்தார் சுவிட்சர்லாண்ட் சாட்டர்டே நைட் நடக்குது 11 மணிக்கு, அதை பார்க்கலாம். அதெல்லாம் விட முக்கியம் சண்டே ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு பிரசீல் மொராக்கோ மேட்ச் இருக்குல்ல, தட் இஸ் மேண்டேட்ரி. யாராவது உங்களை அந்த மேட்ச்லாம் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னா கேட்காதீங்க. அந்த மேட்ச் கம்பல்சரி நீங்கள் பாருங்கள். அடுத்த நாள் சண்டே தான், நீங்கள் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். பிரசீல் மொராக்கோவுக்கு நான் பயங்கரமாக ஆன்டிசிபேட் பண்ணிருக்கிறேன். நான் வந்து ஐம் ரூட்டிங் ஃபார் மொராக்கோ. ஸோ யா, FIFA வேர்ல்டு கப் வருது, எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் கூட அஃபிஷியல் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. நாளை சேம் டைம் 11:00 உங்களே வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜி முது. டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே. Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
3: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: தமிழக செய்திகள்.
2: ராமநாதபுரம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான வலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. உச்சிப்புலி அருகே அரியமான் கடல் பகுதி அருகே உள்ள தோப்பு பகுதியில் இலங்கைக்கு கடத்துவதற்காக வலி நிவாரணி மாத்திரைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த கியூ போலீசார் 8 பெட்டிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான 96,000 வலி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். அவை ராமநாதபுரம் சுங்கத்துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. அதே போல தூத்துக்குடி கடற்கரையில் இருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்ற ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான வாசனை சோப்பு ஷாம்புக்களை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தல் கும்பல் தப்பியோடியது.
1: இந்திய செய்திகள்.
2: நிதி ஆயோக் கவுன்சிலின் 11வது கூட்டம் டெல்லி ஜனாதிபதி மாளிகை வளாகத்தில் உள்ள கலாச்சார மையத்தில் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கினார். இந்த உயர்மட்ட கூட்டத்தில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல் மந்திரிகள், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை கவர்னர்கள் மற்றும் நிர்வாகிகள், பதிவிழி உறுப்பினர்களாக பணியாற்றும் மத்திய மந்திரிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஆகியோரும் உடனிருந்தனர். மத்திய உள்துறை மந்திரி அமித் ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு தொடர்பாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பிரதமர் மோடி கூறியிருப்பதாவது, நிதி ஆயோக்கின் ஆளும் குழுவின் 11வது கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறேன். கூட்டுறவு கூட்டாட்சி தத்துவத்தின் வழிகாட்டுதலுடன் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தை விரைவுபடுத்த நாம் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்கிற நமது பொதுவான தொலைநோக்கு பார்வையை நனவாக்குவதில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகள் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜே பால நேற்று வெளிப்படுத்திய தகவலில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முதன்மை சூத்திரதாரி சுரேஷ் சலே என பெயரிட்டு முன்னணி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையின் முன்னாள் அரச புலனாய்வுத்துறை பிரதானிய ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவங்களுடன் நேரடியாக தொடர்புடையவர் என நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படும் புதிய மற்றும் உறுதியான சான்றுகள் தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் கவனம் செலுத்தியுள்ளன. நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஆனந்த விஜே பால நேற்று ஆற்றிய உரை குறித்து பல்வேறு சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனடாவின் தேசிய விமான நிறுவனமான ஏர் கனடாவில் போலி உரிம ஆவணங்களை காட்டி ஏமாற்றி கடந்த 17 ஆண்டுகளாக பயணிகள் விமானங்களை இயக்கி வந்த ஜெஃப்ரி வால் என்ற 59 வயது முன்னாள் கேப்டனை கனடா போலீசார் கைது செய்துள்ளனர். ப்ராஜெக்ட் இகாரஸ் என்ற பெயரில் நடத்தப்பட்ட தீவிர மோசடி புலனாய்வு விசாரணையின் முடிவில் இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2009 முதல் 2025 அவர் ஓய்வு பெறும் வரை சுமார் 17 ஆண்டுகள் கேப்டன் பணியில் போயிங் 767, 777 மற்றும் 787 ஆகிய மாபெரும் அதிநவீன பயணிகள் விமானங்கள் மூலம் சுமார் 900 மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணங்களை பல்லாயிரக்கணக்கான பயணிகளுடன் அவர் வெற்றிகரமாக இயக்கியுள்ளார். இந்த நிலையில் இவருடைய ஆவணங்கள் அனைத்தும் போலி என்பதை அறிந்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
3: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
4: சொல்லு.
3: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
1: Star of the month.
5: Singer SPB.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு புதிய நாள் இந்த ஒரு நாளிலும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. வாரம் தொடங்கி இன்றைக்கு வியாழக்கிழமையும் ஆயாச்சு. இன்றைக்கு அரசியல் பற்றி எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். அரசியல் பற்றி பேசுறது, அரசியல் மயமாகிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத பற்றி நிறையவே நாம இந்த ஒரு காலத்துல பேசிக்கொண்டிருக்கிறோம். நாலடியார்ல அரசியல் என்ற அதிகாரம் என்ன விஷயங்களை பேசுது என்பது பற்றி இன்னைக்கு நாம பேசலாம். இழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். 89.4 தமிழ் பண்பலையில நாலடியார்ல பொருட்பால் பிரிவில் வரக்கூடிய முதல் அதிகாரம் இந்த அரசியல். பொருட்பால் வந்து ஏழு இயல்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அரசியல் ஏழு அதிகாரங்கள், அதே மாதிரி நட்பியல் 4 அதிகாரங்கள், இன்பவியல் 3 அதிகாரங்கள், துன்பவியல் 4 அதிகாரங்கள், பொதுவியல் 1 அதிகாரம், மொத்தமா 19 அதிகாரங்கள் இதுல இருக்கு. இதுல முதலாவது அதிகாரம் தான் அரசியல். அரசன் நெறியை நடத்தி வரக்கூடிய ஒரு நாட்டு தலைவனுக்குரிய தன்மை எப்படியாக இருக்கணும் அப்படிங்கறத நாலடியார்ல சமண முனிவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. உலகத்துல மக்கள் பசி பகை எல்லாத்தையும் மறந்து வளம் பெற்றவர்களாக இன்பமாக வாழணும் அப்படின்னா அவங்கள தலைமையேற்று நடத்தி செல்றதுக்கு ஒருவன் கண்டிப்பாக இருக்கணும். அவன் மக்களுடைய பாங்கை நன்கு உணர்ந்தவனாகவும் தான் ஏற்றிருக்கக்கூடிய அந்த தலைமையும் இருக்கு இல்லையா, அதை முறையா நிறைவேற்றி செல்வதற்குரிய தகுதிகளை உடையவனாகவும் இருக்கணும் அப்படின்னு நாலடியார் சொல்லுது. தகுதியற்ற தலைமையின் கீழ் நாடு சீர்குலைந்துதான் போகும் என்பதை நாலடியார் வலியுறுத்துது. பொதுவா எல்லாருக்குமே கல்வி மிக முக்கியமான ஒன்று. அதுலயும் நாட்டு மக்களை காக்கிறவங்க, நாட்டை ஆளும் பணி செய்யறவங்களுக்கு, பொறுப்புடையவர்களுக்கு கல்வி என்றது இன்றியமையாதது என்று நாலடியார் சொல்லுது. இதுல வரக்கூடிய முதல் பாடல் தான் நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்து கொண்ட குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையாம் கல்வி அழகே அழகு. தலைமயிரினுடைய அழகு இல்லாட்டி தலையை வந்து அழகா நீங்க வந்து புனைந்து கொள்வதனால ஏற்படக்கூடிய அழகோ, அல்லது உடலை மறைத்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆடையின் அழகோ, அடுத்தது நல்ல மனக்கலவை பூச்சுக்களை உடம்புல பூசிக்கொள்றதால ஏற்படக்கூடிய அழகோ உண்மையான அழகு இல்ல. நம்முடைய நெஞ்சத்துல நாம நல்லவங்க அப்படிங்கிற அந்த உறுதியை தரக்கூடிய நடுவு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய கல்வியினால் ஏற்படும் அழகுதான் உண்மையான அழகு என்று நாலடியார் சொல்லுது. உடல் அழகுகள் நம்மளை பார்க்கும் போது மற்றவங்களுக்கு அழகா தோன்றக்கூடியதானா, உள்ளத்துல இருக்கக்கூடிய அழகு இருக்கு இல்லையா, அது கல்வியினால் மட்டுமே அமையும் என்று நாலடியார் சொல்லுது. அடுத்து ரெண்டு பாடல்கள் வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடும் போல இருக்கே.
2: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ், LLC. கால் 0586815179.
1: மேடம், ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
1: தமிழ் FM தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.

கற்றறிந்தவர்கள் சான்றோர்களால் மேன்மையான இடத்தில் வைத்து பார்க்கப்படுவார்கள் என்று நாளடியார் சொல்லுது. அது பற்றி பேசலாமா? லகரம் நிகழ்ச்சி கடுடகிங்க நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். நன்றாக கற்று அறிவுடையவர்களாக இருக்கிறவங்களை மேன்மையான இடத்துல வச்சு அறிவுடையவர்கள் பெருமைப்படுத்துவார்கள் என்று ஒரு பாடல் சொல்லுது. களர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளை நிலத்து நெல்லின் விழுமிதா கொள்வர். கடை நிலத்தூர் ஆயினும் கற்றறிந்தூரை தலை நிலத்து வைக்கப்படும். அதாவது உபர் நிலத்துல தோன்றிய உப்ப நல்ல விளை நிலத்துல விளைந்த நெல்லை காட்டிலும் சிறப்புடையதாக சான்றோர்கள் கொள்வார்கள். அப்படியே கடையான பகுதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் கூட கற்ற நல்ல அறிவுடையவர்களாக இருக்கிறவங்களை மேன்மையான இடத்துல வைத்து அறிவுடையவர்கள் பெருமைப்படுத்துவார்கள் என்று அந்த பாடல் சொல்லுது. அடுத்து உயர்வும் தாழ்வும் பிறப்பால அமைவது அன்று என்று திருக்குறள் சொல்லுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று திருக்குறள் சொல்லுது. இதே கருத்தை நாளடியாரும் வலியுறுத்து. என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உயர்வும் தாழ்வும் பிறப்பால் அமைவது அன்று, கல்வி அறிவாலதான் அது அமையக்கூடியது என்பது நாளடியாரில் சமணர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாயிருக்கு. கல்வியின் முக்கியத்துவத்தை மிக அழகாக வலியுறுத்தும் நாளடியார், கல்வி அது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல இருந்து மற்றவர்களால களவாடப்பட முடியாது. கல்வியை வந்து யாருமே கவர்ந்து கொண்டு போக முடியாது. அதே மாதிரி கொடுக்க கொடுக்க அது கூடிக்கொண்டே போகுமே ஒழிய குறையாது. ஒருவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செல்வம் என்று சேர்த்து வைக்க வேண்டியது கல்வி பொருட்களே அல்லாமல் பிற பொருட்கள் அல்ல என்று அறிதல் வேண்டும்னும் நாளடியார் ஒரு பாடல்ல சொல்லுது. அடுத்து வரக்கூடிய ரெண்டு பாடல்களை கேட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன் 89.4 தமிழ் பண்பலையில. நீங்க இளகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: We'll be back after a short commercial break.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: வாழ்க்கையில நமக்கு நான்கு விதமான அச்சங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நாலடியார் சொல்லுது. என்னென்ன அச்சங்கள் அப்படின்னு பேசலாமா? உலகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். கல்லாமை அச்சம், கயவர், தொழிலச்சம், சொல்லாமை உள்ளுமோர் சோர்வச்சம் எல்லாம் இறப்பார் கொன்றீயாமை அச்சம் மரத்தார் இம்மானா குடிப்பிறந்தார் அப்படிங்கிற ஒரு பாடல். நாம கல்லாதவர்களாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறது முதலாவது அச்சம். அடுத்து மூடர்களினுடைய தொழில்கள் எதையாவது செய்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம். தீய சொற்களை சொல்லாமல் இருப்பதில் எப்போதாவது தவறி விடுவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம். தளர்ச்சியை குறித்த ஒரு அச்சம், வயது போகிறது பற்றிய ஒரு அச்சம். இல்லை என்று சொல்லி நம்ம கிட்ட வந்து நிற்பவர்களுக்கு எதுவுமே கொடுக்காமல் இருக்க கூடாதே என்ற அச்சம். இப்படி பல்வேறு அச்சங்கள் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி அச்சங்கள் இல்லாதவர்கள் எப்படியானவர்கள் அப்படின்னா, கடல்ல போற மரக்கலம் இருக்கு இல்லையா, மரத்தாலான படகு, அது மாதிரி சதா கவலையுடையவர்களாக இருப்பாங்க. எப்போது கவிழும் அந்த மாதிரி ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கவலையுடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு நாலடியார் சொல்லுது. உங்களுக்கும் இப்படியான அச்சங்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம தொடர்ந்து பேசலாம். இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேக்குறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல்

0: மனசு தொட்டு மட்டில பாட்டு கொடுத்துட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. ராஜு வந்திருந்தாரு இலங்கையிலிருந்து, இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து யார் அந்த பெண்தான் என்று கேட்டி பாட்டு கேட்டிருந்தாரு. பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல இருந்து அவருக்காக அந்த பாட்டு வருது, அத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளைக்கும் நான் வருவேன், நாளடியார் பற்றி இன்னும் சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். மீண்டும் நாளை வந்து சந்திக்கிறேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேக்குறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு.
2: மனசு தொட்டு மிட்டு.
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda Prime Spot la plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
1: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: Vanakkam. Seithi Surukkam. Vasippavar Shubha.
2: தமிழக செய்திகள்.
3: தேனி மாவட்டம் கம்பத்தில் பட்டாவில் பெயர் திருத்தம் செய்ய ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கிய VAO-வை போலீசார் கைது செய்தனர். சின்னமனூர் அருகே சின்ன ஓவுலாபுரத்தை சேர்ந்தவர் கனகராஜ். இவர் கம்பத்தில் நிலம் வாங்கினார். இதற்கான பட்டாவில் பெயர் மாற்றம் செய்த பொழுது லோகமணிக்கு பதிலாக லோகராணி என பதிவானது. இந்த பெயர் தவறை சரி செய்யவும் தனது இடத்தில் 1 சென்ட் இடம் குறைவாக பதிவு செய்யப்பட்டதை சரி செய்து தருமாறும் VAO கார்த்தியை கனகராஜ் அணுகினார். கார்த்தி பெயர் மாற்றுவதற்காக ரூபாய் 5000 லஞ்சம் கேட்டுள்ளார். கனகராஜ் லஞ்சம் தர மறுத்து தேனி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். திண்டுக்கல் DSP நாகராஜ், இன்ஸ்பெக்டர் ராமேஸ்வரி தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் நேற்று காலை 11 மணி அளவில் ரசாயனம் தடவிய பணத்தை கனகராஜிடம் கொடுத்து அனுப்பினர். கார்த்தி ரூபாய் 5000 பெற்ற பொழுது லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்தனர்.
2: இந்திய செய்திகள்.
3: கேரள மாநிலத்தில் 43 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு நீபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டை சேர்ந்த அந்த நபரின் மாதிரிகள் இறுதி உறுதிப்படுத்தலுக்காக புனேயில் உள்ள தேசிய வைராலஜி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அதன் முடிவுகள் விரைவில் வெளியாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட பரிசோதனையில் தொற்று உறுதியானதை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் சுகாதாரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் முதலில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். தற்பொழுது அவருக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் உடல்நிலை தற்பொழுது சீராக இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: ஈஸ்டர் தாக்குதல் சதித்திட்ட போக்குகள் குறித்தும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவின் விசாரணை தொடர்பிலும் அரசியல் களத்தில் பல விவாதங்கள் உருவெடுத்துள்ளன. ஆளும் தரப்பு விசாரணையில் இருந்து ஒரு துளி கூட பின்வாங்க போவதில்லை என சபதம் செய்துள்ள நிலையில் எதிர்த்தரப்பின் சில MPக்களும் அரசியல்வாதிகளும் இதனை சவாலுக்கு உட்படுத்தி வருகின்றனர். இதில் குறிப்பாக சலேவின் விடுதலையை இலக்காக கொண்ட நகர்வுகளும் கோரிக்கைகளும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட MPக்களின் தலைமையில் இடம்பெறுகிறது.
2: உலக செய்திகள்.
3: அமெரிக்க சுதந்திரத்தின் 250வது ஆண்டு விழா மற்றும் ஜனாதிபதி டிரம்பின் 80வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் வெள்ளை மாளிகையில் தொழில்முறை குத்துச்சண்டை போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் தொழில்முறை விளையாட்டு போட்டி ஒன்று நடத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க குத்துச்சண்டை போட்டியை முன்னிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் குடும்பத்தினர் புதிய அதிகாரப்பூர்வ நினைவு நாணயங்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர். டிரம்ப் ஜூனியர் மற்றும் எரிக் டிரம்ப் ஆகியோரால் நடத்தப்படும் டிரம்ப் ஆர்கனைசேஷன் நிறுவனம் இந்த வணிக முயற்சியை மேற்கொண்டுள்ளது. இந்த சேகரிப்பு நாணயங்களின் அதிகபட்ச விலை பிரீமியம் தங்க பதிப்பிற்கு $11,999 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் மூலம் இந்த நாணயங்கள் விற்கப்படுகின்றன. டிரம்ப் அவர்களால் நேரடியாக அங்கீகரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரே அதிகாரப்பூர்வ நாணயங்கள் இவை மட்டுமே என்று விளம்பரப்படுத்தப்படுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Danya Group of Companies since 1982.
4: 89.4. அனாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அச்சி.
5: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
2: With Raja.
5: Stay tuned.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சம்மர்
1: வந்துருச்சேன். Terms and conditions apply.

0: 69 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட்ட புக் பண்ணுங்க.
1: One hour of non-stop Raja hits.
2: Rock with Raja.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga.
2: We'll be back after a short commercial break.
3: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
4: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவின் பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This Hour of Rock with Raja, brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: Rock with Raja.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: துபாய் உலகளாவிய வணிக மையமாக தன் நிலையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை விரைவாகவும் குறைந்த செலவிலும் தொடங்குவதற்கென ஒரு புதிய டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. துபாய் பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அறிமுகப்படுத்தியுள்ள இந்த தளம் SME இன் எ பாக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இத்திட்டம் தனியார் துறையை சேர்ந்த 18 முக்கிய நிறுவனங்களின் ஆதரவோடு செயல்பட தொடங்கியுள்ளது. புதிதாக தொழில் தொடங்கும் தொழில் முனைவோர் பல்வேறு துறைகளை தனித்தனியாக அணுகும் நிர்வாக சுமையை குறைப்பதே இத்தளத்தின் முக்கிய நோக்கமாகும். வணிக உரிமம், வங்கி சேவைகள், டிஜிட்டல் கட்டண முறைகள், சரக்கு போக்குவரத்து மற்றும் தொலை தொடர்பு போன்ற வணிகத்திற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய சேவைகளையும் இந்த ஒரே தளம் வழங்குகிறது. இது குறித்து சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அகமது அல் ரூம் அல் மேரி, துபாயின் துடிப்பான பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக SMEs திகழ்கின்றன. தொழில் முனைவோர் சந்திக்கும் பொதுவான சவால்களான வங்கி கணக்கு தொடங்குதல் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் போன்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்.
1: தமிழக செய்திகள்.
2: மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைச்சர் ரமேஷ் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கோவிலின் நிர்வாகம் பக்தர்களுக்கான வசதிகள் மற்றும் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தார். அவர் கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக நடந்து வரும் திருப்பணிகளையும் ஆய்வு செய்தார். பிறகு நிருபர்களிடம் பேசிய அமைச்சர் ரமேஷ், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை இன்று நான் ஆய்வு செய்தேன். திட்டமிட்ட தேதியில் திட்டமிட்ட நேரத்தில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்பதால் தான் இன்றைக்கு ஆய்விற்கு வந்திருக்கிறோம். ஏறத்தாழ 90% பணிகள் முடிந்துவிட்டது. இன்னும் 10% பணிகள் மட்டுமே பாக்கி இருக்கிறது. அதுவும் விரைவில் முடிக்கப்படும் என அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: நம் நாட்டில் நிலக்கரி விற்பனையை எளிதாக்கவும் வெளிப்படையான விலையை உறுதி செய்யவும் கோல் எக்ஸ்சேஞ்ச் விதிகள் 2026 என்ற புதிய நடைமுறையை மத்திய நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதிலுள்ள முக்கிய அம்சங்கள்: நிலக்கரியின் விலை இனி ஒரு நிறுவனத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படாமல் சந்தையில் உள்ள தேவையை பொறுத்து வெளிப்படையாக நிர்ணயிக்கப்படும். இதுவரை ஒரு விற்பனையாளர் பல வாங்குபவர்கள் என்றிருந்த முறை மாறி பல விற்பனையாளர்கள் பல வாங்குபவர்கள் என்கிற நேரடி வர்த்தகம் செய்யும் நவீன முறை அமலுக்கு வரும். இந்த கோல் எக்ஸ்சேஞ்ச்களை பதிவு செய்யவும் முறைப்படுத்தவும் நிலக்கரி கட்டுப்பாட்டு அமைப்பு அதிகாரப்பூர்வ அமைப்பாக நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த வர்த்தக மையங்களை நடத்த தகுதியுள்ள நிறுவனங்களுக்கு 25 ஆண்டுகள் வரை அனுமதி வழங்கப்படுகிறது. அரசு நிலக்கரி நிறுவனங்கள் மட்டுமின்றி வணிக ரீதியாக நிலக்கரி சுரங்கம் நடத்துவோரும் இந்த தளம் வாயிலாக வாடிக்கையாளர்களை எளிதாக அடையலாம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: ஈஸ்டர் தாக்குதல் சதித்திட்ட போக்குகள் குறித்தும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவின் விசாரணை தொடர்பிலும் அரசியல் களத்தில் பல விவாதங்கள் உருவெடுத்துள்ளன. ஆளும் தரப்பு விசாரணையில் இருந்து ஒரு துளி கூட பின்வாங்க போவதில்லை என சபதம் செய்துள்ள நிலையில் எதிர்த்தரப்பின் சில MPக்களும் அரசியல்வாதிகளும் இதனை சவாலுக்கு உட்படுத்தி வருகின்றனர். இதில் குறிப்பாக சலேவின் விடுதலையை இலக்காக கொண்ட நகர்வுகளும் கோரிக்கைகளும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட MPக்களின் தலைமையில் இடம்பெறுகிறது.
1: உலக செய்திகள்.
2: 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் வகையில் புதிய சட்டத்தை கனடா அரசு அறிமுகம் செய்துள்ளது. சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த ஆஸ்திரேலியா, மலேசியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் தடை விதித்துள்ளன. பிரான்ஸ், டென்மார்க், போலாந்து, பிரிட்டன் ஆகிய நாடுகளும் இதே போன்ற சட்டத்தை கொண்டுவர பரிசீலனை செய்து வருகின்றன. இந்நிலையில் கனடாவிலும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் வகையிலான சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இச்சட்டம் இன்னும் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்படவில்லை. அதே நேரத்தில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கான கொள்கைகள் தங்களிடம் உள்ளன என நிரூபித்தால் தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month. Singer SPB.

0: மைடியோ பியூட்டிஃபுல் பீப்புள், 11ஆம் தேதி இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இன்னையிலிருந்து ஃபீஃபா வேர்ல்டு கப் ஃபீவர் தான். இன்னையிலிருந்து அடுத்து ஜூலை மாதம் மிட் வரைக்கும் எத்தனை பேர் வந்து வேர்ல்டு கப் பார்க்கறதுக்கு, எத்தனை பேர் வந்து ஃபுட்பால் லவர்ஸாக இருக்கீங்க? ஸோ ஐ ஹோப் நிறையா ஃபுட்பால் லவர்ஸ். அதுக்கப்புறம் சில பேருக்கு எப்படின்னா, எல்லா ஸ்போர்ட்ஸ்ன்னு எழுதி வச்சாலே வந்து சில பேர்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அது எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, இல்லாட்டினா வந்து வாலிபாலாக இருந்தாலும், எந்த ஒரு பாலாக இருந்தாலும் சில பேருக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்கள் ஆஃபீஸில் வந்து மது இருக்கான், அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்க்குள்ள ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விளையாட்டு மட்டும் பிடிக்கும். இப்போ எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எனக்குலாம் WWE ரொம்ப பிடிக்கும். ஆமாம், கடைசியாக வந்து 10 ஸ்போர்ட்ஸ் சேனலில் வந்து WWE ரா, WWE ஸ்மாக் டவுன், அப்புறம் வந்து ராயல் ரம்பிள், ரெஸில் மேனியா, இந்த மாதிரி பார்த்து வளர்ந்து உடம்பு சார். ஆனால் அதுக்கப்புறம் இப்போலாம் பெருசாக பார்க்கறது இல்லை. இப்போ நிறைய பிளேயர்ஸ்லாம் மாறிட்டாங்கல்ல. இப்போ நான் இருந்த டைமில், நான் ஸ்கூல் படித்த டைமில், இப்போ ஐ திங்க் ஒன்லி 90 கிட்ஸ் கேன் ரிலேட் வித் திஸ், கர்ட் ஆங்கிள், புக்கர் டி, ராப் வேன் டேம், RVD, ஆமாம், ஹார்ட் பிரேக் கிட், ஷான் மைக்கிள்ஸ், ட்ரிபிள் ஹெச். எனக்கு ஒரு 4 நாள் முடி ஒரு கனவு வர, ட்ரிபிள் ஹெச் வந்து இங்கே இருக்கிற ஏதோ ஒரு இவெண்ட்டுக்கு வராராம், அவர் வந்து மைக்கு பிடிச்சி தமிழில் பேசுகிறாராம். நான் சும்மா ரேடியோவில் பேசணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லை நீங்கள் சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்லலை. சத்தியமாக எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது, ட்ரிபிள் ஹெச் வந்து தமிழ் பேசுகிற மாதிரி, ஆ இப்போ நான் எங்கே வந்துருக்கட்டா அப்படின்னு மைக்கு பிடிச்சி அவர் பேசுகிறாராம். அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஹெச், வேறு யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வரா சொல்லுங்கள், பிக்ஷோ, அண்டர்டேக்கர், கேன், இவங்களாம் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டான பிளேயர்ஸ், எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க ஆல்மோஸ்ட்டு. ஸோ இவங்களெல்லாம் டிவியில் பார்க்கலன்னா கூட அந்த கார்டில் பார்த்துருப்போம். அந்த கார்டு விளாடுவோம் தெரியுமா, WWE கார்டு, பயங்கரமாக இருக்கும். எனக்குலாம் ஒரு பாயிண்டில் வந்து ராண்டி ஆட்டன், சரியா, இந்த ராண்டி ஆட்டன், அப்புறம் அவர் பேர் என்ன, ரிக் ஃப்ளேரு, ட்ரிபிள் ஹெச், பெட்டிஸ்டா, இவங்க 4 பேர் ஒரு டீமு, சரியா, அவங்க அந்த டீம் பேர் கூட என்னவோ மறந்துட்டேன் நான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 4 பேர் வந்து ஒன்றாவே வருவாங்க, ஒன்றாவே போவாங்க. ஒரு பாயிண்டில் வந்து ராண்டி ஆட்டனை ஏமாற்றிடுவாங்க, நான் 3 பேரும் சேர்ந்து. ராண்டி ஆட்டன் வந்து எப்படின்னா, அவரோட ஸ்பெஷல் மூவ் வந்து RKO. ட்ரிபிள் ஹெச்க்கு வந்து என்னமோ வருமே, இந்த கால் கடியில் தலையை வச்சுட்டு இப்படி இப்படி இப்படி பண்ணுவார், மறந்துட்டு நான் பேர் பறந்துட்டேன். அப்புறம் பெட்டிஸ்டாவுக்கு வந்து பெட்டிஸ்டா பாம், ரிக் ஃப்ளேர் எனக்கு தெரில, ஞாபகம் இல்லை. பட் எனிவேஸ் இந்த 4 பேர் ஒன்றா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு எபிசோடில் வந்து ராண்டி ஆட்டனே ஏமாற்றிடுவாங்க, பெட்டிஸ்டா வச்சு ட்ரிபிள் ஹெச் அடிக்க சொன்னதுக்கப்புறம், உலகத்தில் இந்த மாதிரி ஒரு துரோகமே கிடையாதுடா, அடியே என்னடா ராண்டி ஆட்டனை போட்டு தள்ளிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. ராண்டி ஆட்டன் வந்து அதுலேருந்து அவன் வேறு லெவல் ஆகிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி அவரோட சீனே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராண்டி ஆட்டன் போயிட்டு ஜான்சினா கூட மோதி, அண்ட் ஜான்சினா வந்து அண்டர்டேக்கரை வம்பு கிழுத்து, அண்ட் அண்டர்டேக்கருக்கு வந்து எப்படின்னா, ரெஸ்ல்மேனியாவில் லாஸ்ட் மேட்ச் எப்பவுமே அவர் தான். ஸோ இப்போ ஜான்சினா வந்து எப்படின்னா, அண்டர்டேக்கர் கூட வந்து பயங்கரமாக வம்பு கிழுத்து கடைசியில் அந்த லாஸ்ட் மேட்ச்சில் மோதி அதில் தோத்துருவார் ஜான்சினா. ஞாபகம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு? அண்டர்டேக்கர் கிட்டே வந்து அந்த லாஸ்ட் மேட்ச்சில் யாருமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஐ திங்க் யாரோ ஒருத்தர் லேட்டரும், ஐ திங்க் ப்ராக் லெஸ்னர் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பாயிண்ட்டில். அதெல்லாம் காலேஜ் படிக்கிற டைம் ஆகிடுச்சு அந்த டைமில். அப்போ ஏதாவது இந்த ரெஸ்ல்மேனியா நடக்குது அப்படின்னா, அந்த டிவியில் எப்பயாவது ப்ரோமோ ஓடும் சேனல் மாத்திரப்போ, அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறதோட சரி. இந்த மாதிரி WWE விரும்பி பார்த்த பையன் நான். இந்த மாதிரி நீங்களும் இப்போ நான் சொன்னதெல்லாம் ரிலேட்டபிளாக இருந்ததுன்னா, இதை பற்றி நீங்கள் நிறைய பேசுவோம் நம்ம, என்ன ஓகேவா? ஓகே, நவ லெட்ஸ் பிகின் வித்
1: UAE அப்டேட், brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: என்ன நான் பெருசாக சொல்லியிருப்போறேன், அதே தான் இஸ்லாமிக் ஹிஜ்ரி இயர் வந்து, ஹிஜ்ரி நியூ இயர் வந்து இப்போ எப்போ வரப்போகிற திங்கக்கிழமை. அதனால் அஜ்மானில் 3 டே பிரேக் வந்து சொல்லியிருக்காங்க, அண்ட் இட்ஸ் அ பெய்டு ஹாலிடே பை த வே. அண்ட் மண்டே ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அஜ்மானுக்கு வந்து பெய்டு லீவ்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே லீவ் தான், ஆனால் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்ன ஓகேவா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: சார், சும்மா சம்மையா ஒரு பாட்டு கொண்டு வந்திருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டு
2: கேக்குறீங்களா?
0: இந்த வாய்ஸ் யார் வாய்ஸ் தெரியுமா? அனிருத்தோட வாய்ஸ். நல்லா கேளுங்களேன், நல்லா கேளுங்க, பாட்டு ஃபுல் பாட்டு வரும். அப்ப கேட்டு நீங்க வந்து அனிருத் வாய்ஸ்ன்றது தெரிஞ்சுங்க. ரெண்டாவது பிகில்ல இருந்து,
3: ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட,
0: நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். அப்படி சூப்பரா ஒரு விஜய் பாட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு SK பாட்டும். ஏ, SK அண்ட் விஜய் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. துப்பாக்கியை பிடிங்க சிவா, நீங்க முதல்ல பாடுங்க சிவா, கேளுங்க.
2: டோ மாதிரி கேப் மாதிரி கைத கஸ்மாலம் எங்கடாவா எங்கடாவா எங்கடாவா எங்கடாவா
3: ஏ ராயாபுரம் பீட்டரு ரவுண்ட்ஸ் மேட்டரு ஏ சவுண்ட்

0: பா. ஓகே பாய்.
1: Back to back.
2: ரெண்டு பாட்டு.
0: யாராண்ட? எங்க வந்து யாராண்ட வெச்சுக்கின? பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: வெறித்தனம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
3: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
2: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
3: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
2: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
3: bigticket.in

0: வீடு வாங்குறது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஒரு கனவு, ஒரு பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, ஐ மீன் கொஞ்சம் ஃபினான்ஸில் ஜாஸ்தியாக புழங்குறவங்க அண்டு கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது இந்த லோனில் இந்த கிரெடிட் கார்டெலாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வரவங்கள என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு பேர் பார்க்கும்போது வீடெலாம் நான் வாங்கவே மாட்டேன். வீடு வாங்குறது வந்து இட் இஸ் அ வெரி செலவு ஜாஸ்தி இழுத்து விட்ற ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க. பட் என்ன இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படியா இருந்தாலும் சரி, அது ரெண்டடாக இருந்தாலும், அது வந்து நீங்கள் காசு போட்டு ஒரு வீடாக வாங்கினாலும் தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது உங்களோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். ஓகே, நான் வந்து இப்போ எதையும் விற்கிறதுக்கெலாம் இங்கே வரல. இப்படி சொன்னாலே வந்து அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போய் நீங்கள் இதை வாங்கினீங்கண்ணா அப்படின்னு எதாவது சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி நான் சொல்ல வரல. ஆக்சுவலி ஒரு செம பிஸ்னஸ் நியூஸ் ஒன்று இருக்குது. நேற்றுக்கே வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக ஒரு மேட்ரு ஒன்று சொன்னேன். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி அது என்ன என்ன அப்படின்னு ஆஃபரில் வர மறுபடியும் கேட்டாங்க. இப்போ ரைட் லெஃப்ட் சென்டர் அப்படின்னு இன்ஸ்டாகிராமை திறந்தால் 5 ரீலுக்கு 6வது ரீலு கண்டிப்பாக வந்து துபாயில் உங்களால் 1 மில்லியனில் இந்த இடத்துல இப்படி ஒரு வீட்டை உங்களால் எதிர்பார்க்க முடியுமா? கனவுலே உங்களால் உங்களால் வந்து சார்ஜால் அந்த பீச் ஓரமாக இப்படி ஒரு ஒரு வியூ இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை உங்களால் நினச்சி பார்க்க முடியுமா? இட் இஸ் நாட் அ ட்ரீம், இட் இஸ் ரியாலிட்டி. இந்த மாதிரி வீடு விற்கிற ஆட்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. கரெக்டாக ரியல் எஸ்டேட் வந்து இட் இஸ் பூமிங். அட் த சேம் டைம் இப்போ ரைட் நோ சுச்சுவேஷன் எப்படின்னு எனக்கு தெரியல, நல்லா போகுதுன்னு நம்புகிறேன். ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுற, ரியல் எஸ்டேட்டில் வந்து சேல்ஸ் சைடில் இருக்கிற நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான நியூஸ் தான். அண்ட் ரெசிடென்ஸும் வீடு வாங்கணும் அவர் வீடு வாங்குற பிளான்ல ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நியூஸ் சொல்றேன். அவங்களோட சேர்ந்துட்டு கொலாபரேட் பண்ணி போன ஜூலை மாதம் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எப்படின்னா, ஒருவேளை ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடு வாங்குறீங்க துபாயில் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சலுகைகள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பேமெண்ட் பிளானு இந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கீர்த்தனாவே வந்து ஒரு 45 வாட்டி இதை பற்றி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் அதில் கிட்டத்தட்ட போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் 3200 பேர் வந்து துபாயில் புதுசாக வீடு வாங்கியிருக்காங்களாம். சம மேட்டரில் இப்போ அதான் நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு எப்படினா வீடு வாங்குறது எதுக்கு வீண் செலவு, வாங்கணும் அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டணும் வருஷ கணக்காக அப்படின்னு. இன்னும் சில பேருக்கு எப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. சில பேர் எப்படின்னா வந்து வீடு வாங்கி வாடகை கொடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 3 பேர் ரீசெண்டாக வில்லா வாங்கியிருக்காங்க. ஷார்ஜாவில் ஒன்று, ராசல் கேமால் ஒன்று, துபாயில் ஒன்று அப்படின்ட்டு. எந்த வில்லாலையுமே அவங்க இல்லை, வாடகை கொடுத்துட்டாங்க. அப்புறம் ரீசெண்டாக தெரிஞ்ச ஒரு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு இங்கே நம்ம மோட்டர் சிட்டி இருக்குல்ல, மோட்டர் சிட்டி தாண்டி உள்ள ஒரு ஏரியா ஒரு மெரம்ராமா எங்கேயோ மோட்டர் சிட்டிக்கு ஆன் த வேல இருக்கிற ஒரு இடம் அரேபியன் ரான்ச்சஸ்ன்னு நினைக்கிறேன், சரி தெரில. அங்கங்கேயோ ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கியிருந்தாங்க. சரி, அவர் கோல்ஃப் கோர்ட்லாம் பார்த்த மாதிரி சூப்பராக இருந்து நான் சொன்னேன், வீடு புண்ணியரசனைக்கெலாம் போயிட்டு வீடு நல்லாயிருக்கே எப்போ மாற்றுறீங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் இங்கே இல்லை நாங்கள் வந்து வாடகை கொடுக்க போகிறோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு வாங்குறது வந்து எப்படின்னா நம்ம தங்கணுன்றதை தாண்டி ஒரு வீடு வாங்கி அதை வாடகை கொடுத்து அது மூலமாக அது ஒரு இன்கமாக இருக்கட்டுமே, ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்குமே அப்படின்னு பார்க்குற ஆட்களும் இங்கே ஜாஸ்தி. இன்னும் சில பேர் எப்படின்னா ஹாலிடே ஹோம்ஸ் மாதிரி மாற்றிடுவோம். இப்போ எங்கள் ஊர்லலாம் எப்படின்னா வால்பாறையில், என் ஊர் வால்பாறை, ஸோ வால்பாறையில் வந்து இப்போ வந்து டூரிஸ்ட் வந்து சும்மா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வால்பாறையில் வெயில் அடிக்குது உடனே வண்டி எடுத்து கிளம்பலாம், வால்பாறையில் மழை அடிக்குது உடனே வண்டி எடுத்து கிளம்பலாம். எல்லா சீசனுக்கும் எங்கள் ஊரில் இப்போ வந்து டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் ஊருக்குள்ளே வால்பாறைக்குள்ளே நுழைஞ்சாலே யார் டூரிஸ்ட்டு யார் லோக்கல் பீப்புளும் தெரியவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஹாலிடே ஹோம்ஸ் இந்த மாதிரி மேட்டர்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் சில பேர் எப்படின்னா லோனு கீன்லாம் வாங்கி வைத்த கட்டி வாயை கட்டி எப்படியோ ஒரு வீடை வாங்கி அது ஹாலிடே ஹோமாக மாற்றி இப்போ வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய பேர் வந்து அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து உங்களோட ஓன் விருப்பம். சில பேர் எப்படின்னா வாங்கிட்டு வீட்டில், ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே நம்ம இது வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே எப்படின்னா ஒரு பிளாட் வாங்கி அதில் வீடு கட்டி அதுக்கப்புறம் குடி போவாங்க. ஆனால் ஐ திங்க் இட் இஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் பழைய ட்ரெண்ட் ஆகிடுச்சு போல். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர் ப்ரோக்ராம் பற்றி விசாரிங்க. வீடு வாங்குகிற பிளானில் இருக்கீங்கன்னா நிறையா ஃப்ளெக்சிபிளான பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் சொல்கிறாங்க போல். பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் டப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கி போடுங்க. என்ன ஓகேவா? இப்போ பிரேக்கப் சாங் ஒன்று வருது கேட்டு முடிங்க. சொன்னதுமே இப்படியாடா வரணும் நியூஸ். பட் எனிவேஸ் நான் ப்ராவோ இல்லை சிரி 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Up அதுல என் தப்பு எதுவும் இல்லைன்னாலே என்னவில்லைன்னாலே எனக்கு சாக்கச்சு அதுல ஆட் வச்சு கருகி போயிடுச்சு.

0: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல enjoy பண்ணுங்க.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
5: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவின். பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: உன்னையும் எப்படி காட்டட்டா?
1: என்னங்க விட்டா தங்கம் வில வந்து 400-350 வந்து நிக்கும் போல? ஓகே, வெல்கம் பேக். இது த ஈவினிங் கடக் ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். எத்தனை பேர் வந்து இப்போ ரேடியோ கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரில. எத்தனை பேருக்கு வந்து 4 மணிக்கெலாம் ஆஃபீஸ் முடிஞ்சிருது? எனக்கு இந்த 4 மணி to 5 மணி வந்து டவுட்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃபீஸ் முடிகிற டைம் அப்படின்னு பார்த்தா 5:30-6 மணி. அப்போ இந்த 4 to 6 யாரெல்லாம், இந்த 4 to 6 யாரெல்லாம் கேட்குறீங்க? எனக்கு வந்து ஒரு கருத்து கணிப்பு ஒன்று எடுத்து தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, இந்த சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படின்னா ரேடியோ டெய்லர் கடை, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடையிலலாம் வந்து ஒரு மூலையில் ஸ்பீக்கரில் மாட்டியோ இல்லை சின்ன ரேடியோ மாதிரி அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. வரவங்க அப்படியே வந்து பேசிவாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த டாக்ஸி டிரைவர்ஸ், கார் ஓட்டுநர்கள், நீங்களாம் வந்து ரெகுலராக கேட்பீங்கன்னு வச்சுக்கலாம். அது போக வேறு யாரெல்லாம் கேட்குறா இந்த டைமில்? கண்டிப்பாக ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த டைமில் ரேடியோ கேட்க முடியுமா எனக்கு தெரியாது. ஐடியா இல்லை எப்படி உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் ஆகுதுன்ட்டு. பட் மெஜாரிட்டி இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும். பட்டு இந்த நான் எங்கள் ஆஃபீஸ் கீழே நிறைய நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் டெலிவரியெல்லாம் பண்ணுவாங்க, சைக்கிளில் போய் டெலிவரி பண்ணுவாங்க, இந்த ஹோட்டல்ஸ்லலாம் ஒர்க் பண்ணுவாங்க, ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம். அவங்களாம் வந்து காதில் ஒரு பக்கம் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிட்டு அப்படியே போவாங்க. ஸோ ஓகே, எனிவேஸ் இப்போ யாரெல்லாம் ரேடியோ இந்த டைமில் கேட்குறீங்க, நீ என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. நான் கேட்குறேன், அதுக்குள்ளே கால்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, அட்டன் பண்ணி கேட்குறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து இப்போ எப்படின்னா, இப்போ கோல்டு ரேட்லாம் இறங்கினதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போது இந்த இந்தியா வந்து இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 6%-15% ஆகிட்டாங்க லாஸ்ட் வீக்கு. இப்போ நிறைய பேர் ஊர்லேருந்து கிளம்பிங்க வராங்களாம், ஏன் கோல்டு ரேட் கம்மி அப்படின்ட்டு. ஆனால் கோல்டு ரேட் கம்மி ஆனால் குளோபலி தானே கம்மியாகும். எனக்கு இதில் எப்பவுமே ஒரு டவுட் இருக்குது, நான் என்னென்னு விசாரிக்கிறேன். ஆமாம், இந்நேரம் வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டேட்டாலாம் கையில் வச்சுட்டுருக்குறவங்க பாரு, இவனுக்கு இது கூட தெரில அப்படின்னு யோசிப்பீங்க. இங்கே பாருங்க, அதெல்லாம் பார்த்து சொல்லுவோம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கோல்டு ஜுவல்லரி வந்து அந்த கோல்டு ஜுவல்லரியிலே டிமாண்ட் இப்போ கொஞ்சம் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கான். அதுவும் மெயினாக இந்தியன் ரெசிடென்ஸ் அண்ட் டூரிஸ்ட் வந்து அங்கேருந்து இங்கே கிளம்பி வரும்போது முன்னாடியே சும்மா துபாயில் தங்கம் வாங்கினா தரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது நிறைய பேருக்கு. அது தெரில எப்படி கம்பேர் பண்ணி அது தரம் நம்ம ஊரில் கம்மி இங்கே தரம் ஜாஸ்தின்னு பார்க்குறாங்கன்னு தெரில. குவாலிட்டி குவாலிட்டி தான் வச்சுங்களேன். பட் ஒரு மெமரி தான், துபாய்க்கு போனால் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது. அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸுக்கும் கோல்டுக்கும் துபாயில் விலை கம்மின்ற ஒரு தாட் இருக்குது. ஆனால் இருக்குது தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ இப்போ வந்து 30% வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கான், அதனால் இம்போர்ட் டியூட்டியும் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க போல். ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ அந்த இம்போர்ட் டியூட்டி நம்ம மேலேயும் விடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அந்த டூரிஸ்ட் ட்ரிவன் ஜுவல்லரி சேல்ஸ் வந்து எப்படின்னா 20-30% இந்த பாஸ்ட் ஒரு வாரத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கான். டூரிஸ்ட்டாக வர்றவங்க போகிறப்ப அப்படியே வண்டியை அந்த பக்கம் விடுங்க, போகலாம் நம்ம, அங்கே போய் வாங்கிட்டு போவோம், நம்ம ஒரு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு காக்கிலாம் தங்கம் போது வாங்கிட்டு போவோம் அப்படிங்கிறாங்களாம். எல்லாம் வந்தவங்கலாம் வந்து போகிறப்போ தங்க வேட்டி ரம்யா கிருஷ்ணன் மாதிரி தான் வீட்டுக்கு போகிறது, கழுத்து ஃபுல்லாக கை ஃபுல்லாக நகையை மாட்டிக்கிட்டு. போன வாட்டி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்தியா போகிறேன், நான் மும்பை தான் போகிறேன். இங்கேருந்து என் பின்னாடி சீட்டில் ஒரு ஆண்டி உட்காந்துட்டு வராங்க, கழுத்து கையிலலாம் ஃபுல்லாக தங்கினாங்க. நான் பார்த்தேன், நான் சரி ஓகே ரைட்டு புரிஞ்சு போச்சு. ஸோ 24 கேரட் 22 கேரட்டுமே வந்து எப்படின்னா 550 திரம்ஸில் இருந்து இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா ரேட்டு? இன்றைக்கி 24 கேரட் இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா எங்கடா ரேட்டுங்க? 491 திரம்ஸ் 25 ஃபில்ஸ் இப்போ ரைட் நவ். 22 கேரட் வந்து 455, 21 கேரட் 436, 18 கேரட் 374 திரம்ஸ் இவ்வளோ தான். இப்போ கொஞ்சம் பேர் எப்படி திரும்ப யோசிப்பீங்க, சரி கம்மியாயிருக்குல்ல இன்னும் ஒரு வாரம் விடுவோம் இன்னும் கம்மியாகும்னுவாங்க. ஆனால் நம்ம துரதிருஷ்டவசம் என்னைக்கெல்லாம் அப்படி யோசிக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு தங்கம் வாங்குறது இது ஒரு நல்ல டைம்னு எனக்கு படுது. சரியா, கடனோட நான் வாங்கியது வாங்கிருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து ஐயோ போச்சு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களே ரேட்டுன்னு சொல்லி உட்காந்து மூக்கால் அழுதுட்டுருப்பீங்க நீங்கள். சரி இப்போ பாட்டு வருது கேளுங்க. தங்கம் வாங்குறதுக்கு எங்கடா காசு, சம்பளமும் வரலாம், வந்த சம்பளம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு புலம்புறவங்க சில பேர் இருப்பீங்க. டூ சம்திங், பை கோல்டு. நான் பிராவோ, அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் இது த ஈவினிங் கடக். அனிருத் இப்போ பாடுவார் பாருங்க.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு காலத்து விருடுமிச்சு நின்றுச்சு ராணிராஜ்.
3: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்ல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டா அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
4: செழித்தையும் தமிழில்

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: சூப்பரா ஒண்ணு சொல்ல வந்தேன், அப்படியே ரோல் ஆயிடுச்சு பாருங்க. சரி இருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம். இட்ஸ் 4:52 ஆன் தி கிளாக் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் டிராஃபிக்
2: அப்டேட். Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT 0 interest and 9.66 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
1: துபாய் ஃப்ரேம் முன்னாடி பயங்கர டிராஃபிக் தெரியுது. அதாவது நீங்கள் புருஷ்மான்லேருந்து நேராக போய் கரமா சிக்னலை தாண்டி லெஃப்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா துபாய் ஃப்ரேம் வரும், கரெக்டாக? இல்லை ஷேக் ஜாயத் ரோட்லேருந்து நேராக கரமா நோக்கி வரீங்க அப்படின்னா ஒரு சிக்னலுக்கு முன்னாடி ரைட் எடுத்தீங்கன்னா துபாய் ஃப்ரேம் வரும், கரெக்டாக? அந்த ரெண்டு ரோடுமே பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, இன் அண்ட் அவுட்டு பார்த்துங்க. அந்த அது போக நம்ம அது போக ஜபீல் இருக்கு இல்லையா, ஜபீல் ஃபர்ஸ்ட்டு, அங்கேருந்து அப்படியே நம்ம இங்கே போவோம்ல, ஷதாஃப் கிட்ட ஜாயின் ஆகும்ல. ஆமாம், ஸோ E11 தான் அதுவும். அண்ட் அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஃபெஸ்டிவல் சிட்டி வாஃபி இருக்குல்ல, வாஃபி மால்க்கு கொஞ்சம் முன்னாடி, ஸோ என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே நம்ம கிளாக் டவரை தாண்டி அப்படியே நம்ம ஷார்ஜா வழியாக நம்ம போகிறப்ப அப்படியே நம்ம இட்டிஹாட் ரோடு கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன் என்ன பண்ணுற அல்கியாத மெட்ரோ ஸ்டேஷன் கொஞ்சம் தாண்டினதுக்கப்புறம் அங்கே ஒரு கிராஷ், அந்த கீழே ஒரு பிரிட்ஜ் ஏறி இறங்கலாம், அங்கே ஒரு கிராஷ் ஆயிருக்கு. டிராஃபிக் நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, 4:30 புச்சுல. ஓகே,
2: traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
1: Music inga pa வெதர் ரிப்போர்ட் வேறு சொல்லணும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பாட்டு கேட்கணும். சரி, எல்லாத்தையும் போய் கேட்டுருவோம் நம்ம. என்ன ஃபஸ்ட்டு வெதரை கேட்டுருவோம், சரி ஃபஸ்ட்டு பாட்டு கேட்டுருவோம். ஸோ ஒரே கன்ஃபியூஷன் மோட்லே போகுது, இன்னைக்கு டீ குடிக்கல அதனாலயா இருக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், I'm lucky, Fairoz again.
1: சொல்லுங்க Fairoz. உங்களுக்கு ஆல்ரெடி பாட்டு கொடுத்தானா?
3: அது கொடுத்து கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் மேலே.
1: 3 மந்த்ஸ்க்கு மேலாச்சா? சரி, இப்போ நான் கன்வர்ஸ் பண்ணி கேட்டேன், 4:30 அஞ்சு மணி 6 மணி வரைக்கும்லாம் ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ் டைமே கிடையாது, ஆஃபீஸ் முடிகிற டைமே கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குறீங்கன்னா என்ன மேட்ரு, எப்படி எங்கேருந்து கேட்குறீங்க, வாட் யூ டூ?
3: ஆஃபீஸ் வந்து நான் கரெக்டாக 4:30 லீவ் பண்ணுவேன், 4:30 வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்க ப்ரோக்ராம் கேட்டுட்டு தான் இருப்பேன்.
1: எவ்வளோ நேரம் ஆகும் வீட்டுக்கு போகிறதுக்கு?
3: வீட்டுக்கு போகிறது இஸ் டிபெண்ட், 1 hour ஆகும் இல்லை 40 minutes ஆகும் இல்லை 1.5 hour ஆகும், டிபெண்ட். கரெக்டா நீங்க சொல்றீங்க, ஃப்ரேம் கிட்ட டிராஃபிக்னா அப்பதான் வந்து ஃப்ரேம் கிட்ட வந்து நுழையறேன்.
1: சில நேரம் எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி சொன்னாரு, ஏன்பா அந்த ரோட்ல எல்லாம் டிராஃபிக் இருக்குங்கிற, அந்த ரோட்ல போனாதான் வீட்டுக்கு போக முடியும், வேற எப்படிப்பா நான் போறேன் அப்படி வேற கேட்டாரு என்கிட்ட ஒரு நாள். அது உங்க விதி சார், ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கும் அதே பிரச்சனை தான். நான் அல்கேல் ரோட்ல 7 மணிக்கு ஜாயின் பண்ண அப்படின்னா தீந்த நான் முடிஞ்சது. சரி, என்ன பாட்டு வேணும் ஃபெரோஸ்?
3: எனக்கு ரொம்ப நாளா ஒரு பாட்டு, ரொம்ப வருஷம் ஆச்சு கேட்டு அந்த பாட்டு, வறுமை நிறம் சிகப்புள்ள படத்துல அதுல வந்து சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது, கேட்டிருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு, ரொம்ப வருஷம் ஆச்சு கேட்டு.
1: எஸ் பாட்டு கேட்டிருக்கேன்,
3: கிடைக்கும் அது
1: கிடைக்காம என்ன, நீங்க என்ன இப்படி கேட்டு அப்பா இருக்கிறா சாமி, நல்ல வேலை சொல்ல சொல்ல தேடுவோமா, சில நேரம் இருக்காது, இல்லை அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு பொய்யை போட்டு சமாளிக்க வேண்டியது. ஆனா பாட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு பாட்டு இருக்கு.
3: Wow, thank very you. Good, very good. Thank you.
1: Okay, okay. முக்காவாசி பாட்டு இருக்கும், ஒரு சில பாடல்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் சில பேர்லாம் ஃபோன் பண்ணி சில பாட்டெலாம், அன்றைக்கி மன்சூர் அலிகான் ஹீரோவாக நடித்த ஒரு படம், அந்த படம் பேர் தெரியாது, அதில் ஒரு லவ் பாட்டு இருக்குது அது போடுங்கன்னு ஒருத்தர் ரெண்டு கேட்டார், கொன்றுவோம் இந்த மாதிரிலாம் அதை கேட்டிங்கன்னா. சரி ஓகே, எனிவேஸ் பாட்டு வருது, வெதர் மட்டும் நான்
2: சொல்லிடுறேன். Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: Abu Dhabi il irukkaravangalukku soli mudinjathu, ena 41.2 degree. Appadiye align pakkam ponomna paarengala kittave align vandu 45. Oh my god, oh my goodness, 45 degree align la. எரியுதுடி மாலா, ஃபேனை 12 நம்பரில் வெயின்ற மாதிரி தான் இருக்க போகிறீங்க எல்லாரும். சரி, 5 மணிக்கு மேலே மீட் பண்ணுவோம்.
4: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasu thottu mittu.

0: அம்மாடியோ ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: டைம் செக். நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts authorized dealers of Toyota Lexus Nissan Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: துபாய் உலகளாவிய வணிக மையமாக தன் நிலையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை விரைவாகவும் குறைந்த செலவிலும் தொடங்குவதற்கென ஒரு புதிய டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. துபாய் பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அறிமுகப்படுத்தியுள்ள இந்த தளம் SME in a box என்று அழைக்கப்படுகிறது. இத்திட்டம் தனியார் துறையை சேர்ந்த 18 முக்கிய நிறுவனங்களின் ஆதரவோடு செயல்பட தொடங்கியுள்ளது. புதிதாக தொழில் தொடங்கும் தொழில் முனைவோர் பல்வேறு துறைகளை தனித்தனியாக அணுகும் நிர்வாக சுமையை குறைப்பதே இத்தளத்தின் முக்கிய நோக்கமாகும். வணிக உரிமம், வங்கி சேவைகள், டிஜிட்டல் கட்டண முறைகள், சரக்கு போக்குவரத்து மற்றும் தொலை தொடர்பு போன்ற வணிகத்திற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய சேவைகளையும் இந்த ஒரே தளம் வழங்குகிறது. இது குறித்து சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி அகமத் அல் ரூம் அல் மேரி துபாயின் துடிப்பான பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக SMEs திகழ்கின்றன. தொழில் முனைவோர் சந்திக்கும் பொதுவான சவால்களான வங்கி கணக்கு தொடங்குதல் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் போன்ற சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த தளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்.
1: தமிழக செய்திகள்.
2: மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைச்சர் ரமேஷ் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கோவிலின் நிர்வாகம் பக்தர்களுக்கான வசதிகள் மற்றும் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மக்களோடு மக்களாக வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தார். அவர் கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக நடந்து வரும் திருப்பணிகளையும் ஆய்வு செய்தார். பிறகு நிருபர்களிடம் பேசிய அமைச்சர் ரமேஷ், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது என்பதை இன்று நான் ஆய்வு செய்தேன். திட்டமிட்ட தேதியில் திட்டமிட்ட நேரத்தில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்பதால் தான் இன்றைக்கு ஆய்விற்கு வந்திருக்கிறோம். ஏறத்தாழ 90% பணிகள் முடிந்துவிட்டது. இன்னும் 10% பணிகள் மட்டுமே பாக்கி இருக்கிறது. அதுவும் விரைவில் முடிக்கப்படும் என அவர் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: நம் நாட்டில் நிலக்கரி விற்பனையை எளிதாக்கவும் வெளிப்படையான விலையை உறுதி செய்யவும் கோல் எக்ஸ்சேஞ்ச் விதிகள் 2026 என்ற புதிய நடைமுறையை மத்திய நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதிலுள்ள முக்கிய அம்சங்கள்: நிலக்கரியின் விலை இனி ஒரு நிறுவனத்தால் மட்டும் தீர்மானிக்கப்படாமல் சந்தையில் உள்ள தேவையை பொறுத்து வெளிப்படையாக நிர்ணயிக்கப்படும். இதுவரை ஒரு விற்பனையாளர் பல வாங்குபவர்கள் என்றிருந்த முறை மாறி பல விற்பனையாளர்கள் பல வாங்குபவர்கள் என்கிற நேரடி வர்த்தகம் செய்யும் நவீன முறை அமலுக்கு வரும். இந்த கோல் எக்ஸ்சேஞ்ச்களை பதிவு செய்யவும் முறைப்படுத்தவும் நிலக்கரி கட்டுப்பாட்டு அமைப்பு அதிகாரப்பூர்வ அமைப்பாக நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த வர்த்தக மையங்களை நடத்த தகுதியுள்ள நிறுவனங்களுக்கு 25 ஆண்டுகள் வரை அனுமதி வழங்கப்படுகிறது. அரசு நிலக்கரி நிறுவனங்கள் மட்டுமின்றி வணிக ரீதியாக நிலக்கரி சுரங்கம் நடத்துவோரும் இந்த தளம் வாயிலாக வாடிக்கையாளர்களை எளிதாக அடையலாம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: ஈஸ்டர் தாக்குதல் சதித்திட்ட போக்குகள் குறித்தும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவின் விசாரணை தொடர்பிலும் அரசியல் களத்தில் பல விவாதங்கள் உருவெடுத்துள்ளன. ஆளும் தரப்பு விசாரணையில் இருந்து ஒரு துளி கூட பின்வாங்க போவதில்லை என சபதம் செய்துள்ள நிலையில் எதிர்த்தரப்பின் சில MPக்களும் அரசியல்வாதிகளும் இதனை சவாலுக்கு உட்படுத்தி வருகின்றனர். இதில் குறிப்பாக சலேவின் விடுதலையை இலக்காக கொண்ட நகர்வுகளும் கோரிக்கைகளும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட MPக்களின் தலைமையில் இடம்பெறுகிறது.
1: உலகச் செய்திகள்.
2: 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் வகையில் புதிய சட்டத்தை கனடா அரசு அறிமுகம் செய்துள்ளது. சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த ஆஸ்திரேலியா, மலேசியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் தடை விதித்துள்ளன. பிரான்ஸ், டென்மார்க், போலாந்து, பிரிட்டன் ஆகிய நாடுகளும் இதே போன்ற சட்டத்தை கொண்டுவர பரிசீலனை செய்து வருகின்றன. இந்நிலையில் கனடாவிலும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் வகையிலான சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இச்சட்டம் இன்னும் பார்லிமெண்டில் நிறைவேற்றப்படவில்லை. அதே நேரத்தில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கான கொள்கைகள் தங்களிடம் உள்ளன என நிரூபித்தால் தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கரக் தி ஈவினிங் கரக் டிராபிக்ல மாட்டல உன்ன டைம் பாஸ் பண்ண வைக்கடா கடகடன சாயன் குடிச்சு ஒண்ணே போய் பண்ணி காட்டடா தி ஈவினிங் கரக் டவுன் டவுன் டவுன் டவுன் டவுன் டவுன் டவுன் டவுன் டவுன் டவுன் டவுன் டவுன் டன் டன் டடா டன் டன் டடா டன் டன் டடா அஞ்சைகள் ஆயிடுச்சு. வெல்கம் பேக். நான் பிராவோ. யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் திஸ் இஸ் த ஈவினிங் கரக். ஒரு சில பாட்டில் வந்து ஒரு சில பாட்டு நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனால் படத்தில் அந்த பாட்டே இருக்காது. உங்களுக்கு இப்படி நான் சொன்னதுமே இந்த பாட்டு இந்த படத்தில் இல்லவே இல்லை, ஆனால் பாட்டு கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருதா உங்களுக்கு? ஐ வில் ஸ்டார்ட். ஓகே, கத்தியில் வந்து பாலம்னு ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டுக்கு வீடியோவும் இருக்குது, ஆனால் அந்த பாட்டு வந்து படத்தில் லாஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன், ஆனால் பாட்டு இல்லை நடுவில். ஏதோ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன்ஸில் இருந்தால் வந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் அந்த படம் வர்றப்போ 2015 தானே, ஆமாம், கத்தி வந்து 2015 தீபாவளி ரிலீஸு. நான் அப்போ வந்து சென்னையில் பார்க்குறேன் நான், எக்ஸ்பிரஸ் அவென்யூவில். ஸோ அப்போ இல்லை, அப்படி ஒரு பாட்டு இருக்கிறதே தெரியல. ஆனால் அந்த டைமில் ஸ்பாட்டிஃபையோ இல்லை யூடியூபோ இல்லை வந்து பெருசாக அதெல்லாம் கிடையாதுங்கிறதுனால ரேடியோவில் பாலம்னு ஒரு பாட்டு என்ன படம் இது அப்படி யோசி. அப்போது அனிருத் வந்து கத்தி தான் அனிருத்துக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. சரி, இப்போ எந்த படத்தில் வர்ற எந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆனால் அந்த படத்தில் இல்லை, உங்களுக்கு ஞாபகத்தில் வர பாட்டு எனக்கு சொல்லுங்களேன். டக்குன்னு யோசிச்சு எனக்கு ஃபோன் அடித்து சொல்லுங்கள். 800-8940. நம்ம வந்து இன்றைக்கி நிறைய நிறைய நல்ல நல்ல பாட்டெலாம் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு, இன்ஃபேக்ட் எனக்கே கூட நீங்கள் அதை வந்து சஜஸ்ட் பண்ணலாம். நானும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு பாட்டு இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவேன். சரியா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? பாட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமஸ் தான், பிரச்சனை இல்ல, கேட்கலாம். வேற வேற ஏதாவது பாட்டு ஞாபகத்துக்கு வருதா?
1: சொன்னோன்னு
0: வேற எதுவும் இல்ல. சரி, ஓகே, ரைட். ரன் படத்துல இருந்து பனிக்காற்றேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, வேற அடுத்து அடுத்து வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? அம்புஜாவா?
2: பத்மஜாங்க.
0: பத்மஜாவா உங்க பேரு? ஓகே, சொல்லுங்க பத்மஜா.
2: நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன், மாயாவின்னு ஒரு படம் இருக்கு, சூர்யா படம்.
0: சூர்யா ஜோதிகா, ஆமா தெரியும்.
2: அதுல வந்து மாயாவி மாயாவின்னு ஒரு பாட்டு இருக்கு, அது வந்து படத்துல வரவே வராது. பட் அந்த பாட்டு வந்து கேசட்ல மட்டும்தான் இருக்கும், அப்பெல்லாம் கேசட் தானே, கேசட்ல மட்டும்தான் இருக்கும். எக்ஸலண்டா இருக்கும் அந்த சாங்.
0: அப்படியா? இப்ப எப்படி வரும் பாடி காட்டுங்க ஒரு வாட்டி.
2: பாடலாம்,
0: சும்மா சொல்லியாது கண்ணு எப்படி இருக்கும்னு.
2: மாயாவி மாயாவின் வரும்,
0: இருக்குங்க. 13,000 வியூஸ் தாங்க இருக்கு இந்த பாட்டுக்கு டோட்டலாவே.
2: கேட்டு பாருங்க, நல்ல பீட், பயங்கர வாய்ஸ், சித்ர வாய்ஸ் எல்லாம் எக்ஸலண்டா இருக்கும். மேல் சிங்கரோட பேர் ஞாபகம் இல்ல, ஐ திங்க் ரஞ்சித் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல டூயட் அது.
0: ஆமா, கரெக்டா தான் சொல்றீங்க, சித்ரா
2: ரஞ்சித் ரஞ்சித்.
0: ஓகே, சோ ரெண்டு பாட்டு கிடைச்சிருக்கு. தேங்க் யூ பத்மசா, ரைட்? அதே மாதிரி இப்போ வந்து உத்தம புத்திரன்ல எல்லா பாட்டும் கேட்டிருப்பீங்க, உசமலாரசு செம்மலாரசு ஓ யோ யோ அது கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இடிச்ச பச்சரிசி கேட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து இந்த பாட்டு, உருக்குள்ள கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, உந்தன் முகம் பார்த்த பின்னு எதுவும் பிடிக்கலையே, அது கேட்டிருப்பீங்களா? நல்லா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. சரி, ஓகே, ரைட்டு. இதெல்லாம் அஞ்சு பாட்டு இருக்கும், ஆனால் அந்த படத்துல தூரல் போடும்னு ஒரு பாட்டு இருக்கு, சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக்லாம் வர ஆரம்பிச்சு, அந்த ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு ஒரு மெமரி கார்டு கொடுத்து பாட்டு, இந்த படத்தில் இருக்கிற பாட்டெலாம் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து காப்பி பண்ணி தர சொல்லுவோம்ல, அப்படி ஒருத்தர் கொடுத்தா இது என்ன படம் இது நல்லா இருக்கா பார்த்தா அப்படி ஒரு. ஆனால் அந்த பாட்டை அந்த படத்தில் வரல, பட் அந்த பாட்டை விற்றுட்டாங்க வேறு ஒரு படத்துக்கு, அப்போவுமே அந்த பாட்டு ஹிட் ஆகலை. ஆனால் அந்த பாட்டு போய் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இன்ஃபேக்ட் என்ன, இப்போ நான் அந்த பாட்டை அந்த தூரல் போடும் சாங் வந்து நானே ரிலீஸ் பண்ணுறேன். தூரல் போடும் உத்தம புத்திரனில் தான் இருக்கும் எங்களுக்கு. சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு கஜினிலேருந்து ஒரு மாலை பாட்டம், அதுக்கப்புறம் உத்தம புத்திரனில் இப்போ நான் சொன்ன பாட்டம். தூரல் போடும் சாங் இஸ் இறங்கி ஃபைங் இன் மை ஆன் மை ஷோ டுடே ரைட் நவ். சரி இந்த பாட்டு கேளுங்க, பாட்டு நல்லாயிருக்கும். இனி வேறு எந்தெந்த படத்துலலாம் வந்து பாட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த பாட்டு படத்தில் வரல அப்படிங்கிற லிஸ்ட்டை நீ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். லெட்ஸ் பிகின்.
3: Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: விஜய் ஆண்டனி மியூசிக்ல அஜீஷோட வாய்ஸ்ல இந்த பாட்டு நீங்க கேட்டே இருக்க மாட்டீங்க.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
2: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
1: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
2: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
1: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
2: bigticket.ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
2: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர் தான்.
4: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
2: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply. Gold வாங்குறதுக்கு right place அன்னதங்கம் Golden Diamonds. இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா June 12th ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் Golden Diamonds, கிராமா சென்டர், துபாய்.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: Welcome back 532 நம்ம பிராவோ அண்ட் நீ கேக்குறது 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் இந்த ஷோ பேர் வந்து த ஈவினிங் கடை. இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மறுபடியும் சொல்ல வேண்டியது என் கடமை. அப்போதான் உங்க மைண்ட்ல போய் அப்படியே நல்லா நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு உட்காரும். இந்த ஷோ பேரும் எஃப்எம் பேரும் ஏன் பேரும் பேரை நிலநாட்டுறது ரொம்ப முக்கியம். சரி ஓகே, இன்னைக்கு வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அந்த யூரே சொல்லுவார் பாருங்க. ஐயா வணக்கம். பாட்டு இருக்கே பாட்டு அங்கையாடே, அந்த பாட்டு பேரு அங்கையாடே. அது வருமே படத்துல, எடிட்டர் வாசனா? ஹண்ட்ரட் இங்க பாருங்க, இப்ப லிசனர்ஸ் சொல்றதெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஞாபகத்துல இருக்கிறது. அதான் நீங்க சொல்றத நான் நம்புறேன், நான் கேட்டுக்கிறேன் அவ்வளவுதான். சரியா, ஓகே, தேங்க்யூ. ராஜா ராணியில வந்து அங்கையாடே இப்போ டோட்டலி மூணு பாட்டு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து இவர் ஒருத்தங்க சொன்னாங்களே, அவங்க பேர் என்ன, பத்மஜா சொன்னாங்க, மாயாவி அப்படிங்கிற படத்துலேருந்து மாயாவி மாயாவின்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்போ நான் இந்த பாட்டை கேட்டேன், நல்லா தான் இருக்குது இந்த பாட்டு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து வேறு ஏதோ ஒரு பாட்டு சொன்னார், டக்கு ஞாபகத்துக்கு வரல, மன்னிச்சிருங்க. அடுத்து நானே ரெண்டு பாட்டு சொன்னேன். சரி, இப்போ இவர் வந்து அங்கேயாடை பாட்டு சொல்லியிருக்காரு. சரி ஓகே ரைட்டு, அடுத்த காலர் யார், அவருக்கு என்ன பேர், அவர் என்ன பாட்டு சொல்கிறார். ஹலோ வணக்கம்
1: சார்,
0: யார் பேசுகிறீங்க?
1: லக்ஷ்மி நாராயணன், துபாய்லேருந்து பேசுகிறேன்.
0: லக்ஷ்மி நாராயணனா, ஓகே சொல்லுங்க. கால் பண்ணிருக்கீங்களா முன்னாடியே?
1: ஆ பண்ணிருக்கேன்
0: சார். சரி சார், என்ன வேலை முடிஞ்சதா 5:30 மணிக்கு? ஜாலியா இருக்குண்ணா.
1: 5:30 மணிக்கு முடிஞ்சது ஜாலிங்களா?
0: ஆமா, ஏங்க எனக்கெல்லாம் 8 மணிக்கு தான் முடியும். நம்ம பிரியாக்கெல்லாம் 11 மணிக்கு தான் முடியும்.
1: ஆரம்பிச்சதே உங்களுக்கு 4 மணிக்கு தானங்க.
0: சரி ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க.
1: ஓகே, டாம் டூம்னு ஒரு படத்துல இருந்து உய்யாலோன்னு ஒரு பாட்டு இருக்கும்.
0: எஸ்
1: ஒரு பாட்டு ராவணன் படத்துல காட்டி சிரிக்கின்னு ஒரு பாட்டு இருக்கும், அது வெறும் ஹம்மிங் மாதிரி தான் ஓடும். ஹாப்பி வெர்ஷன் வராது படத்துல,
0: காட்டு சிரிக்கி காட்டு. ஆமா, அந்த பாட்டு இல்லையா?
1: அது அந்த சும்மா நடுவுல இருந்து ஒரு லைன் அந்த பிரியாமணி கல்யாணத்து போது ஓடும், பட் புல் பாட்டு வராது
0: ராவணன். ஓகே, ஆனா எனக்கு தெரிஞ்சு வித் ஆல் யூ ரெஸ்பெக்ட் டு மணிரத்னம், ஏன் அந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம், அது எப்படி என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கும் தெரியல? இல்ல
1: இல்ல, அது ஒவ்வொருத்தங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பாப்பாங்க, பட் படம் நல்ல படம் தான்.
0: எஸ் ஓகே, தேங்க்யூ. லக்ஷ்மி நாராயணனும் நானும் வேற அந்த சேம் போட் ஐ கெஸ், ரெண்டு பேருக்குமே அந்த படம் பிடிச்சதுக்கு. பல பேருக்கு என்ன படம் இது, இதெல்லாம் ஒரு படமா, மணிரத்னம் கிட்ட இருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, எப்படியோ நான் வேற ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சம்மர் வந்து இப்போ ஏதாவது வண்டி கிண்டி மாத்துறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, திங்க் அபவுட் அப்கிரேடிங் யுவர் வண்டி டு ஜெட்டூர். சரியா, ஏன்னா இப்போ எப்படின்னா ஆஃபர் நிறைய போயிட்டுருக்கு. இப்போ வந்து பை நவ் அண்ட் பே இன் அடுத்த வருஷம் 2027 வித் ஜீரோ வேட் அண்ட் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க. ஜெட்டூர் கார் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு சில செலக்டட் மாடல்ஸில் ஐ கேன் சேவ் அப் டு 7,000 திரம்ஸ் அண்ட் இஎம்ஐஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 966 திரம்ஸ் பர் மந்த், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அஃபோர்டபுளான ரேஞ்சில் புது வண்டியை நீங்கள் வந்து ஜெட்டூரில் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து வாரண்ட்டி வந்து 1,000,000 கிலோமீட்டருக்கு வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 1,000,000 கிலோமீட்டர்ஸா? ஓ, சம மேட்ரு, படிக்க படிக்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெட்டூருடைய ஷோரூம்ஸ் வந்து அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் அலைனில் இருக்குது. Okay, so yeah, they are a part of Elite Group Holding and Jetour car vaangala appadina ovvoru vaadi road la Jetour T2 T1 vera da vandiye paakarappo ungalukku thonuduna idu oru nalla time ungalukku vaangradhukku. Seri, vera yaar enna paattu solranga nu paapom. Enna yaar ungala nambi phone edutha vechittu poirringa neenga paattla angiyaade paattu nalla irukum theriyuma? Par solla mudha enakku nyabathukku varudhu. Aama, nammale ketta romba naal aachu andha paattla illa Raja Raniyil indha paattu kekkuma angiyaade kekkuma enga adu? நம்ம டைப் பண்ணும்போது தான் பாட்டே வராது. சரி ஓகே, வந்துடுச்சு. கேட்டு ரொம்ப நாள் ஆனது ஆயிடுச்சுன்றதுனால வில் கிவ் இட் அன் அதர் லிசன். ப்ராவோ கேட்டு முடிச்சு திருப்பி வாங்க. வேற ஏதாவது பாட்டு அப்படியே யோசிச்சு வைங்க.

0: ஈவினிங் கரக் பிரசன்டெட் பை VNCT Global, லார்ஜஸ்ட் விலா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22-கேரட் அண்ட் 18-கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
1: Bob Clearmountain mixed with the attitude, funky drums from hell. Sign up at the club.

தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: We'll be back after a short commercial break. Kettingla, big news from the UAE lottery. And the Maberum 30 million grand prize vetriyalara arivichaachu. Congratulations to Tayab from Nepal. Avaroda lucky number avarku nenachu kudu paakamudiyada vetriya koduthirukku. Ovvoru budhan matrum sani kilamegalla raatri 9:30 ku nadakkira lucky day draw la kalandukitta massive 30 million dirhams matrum 5 million dirhams parisa vellunga. Neengalum agalam adutha vetriyalar. Get your ticket now at the uaelottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply. இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் ஓட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: மஸ்காரா.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். எந்த படத்தில் வர எந்த பாட்டு, படத்தில் இல்லை ஆனால் பாட்டு கேட்கறது நல்லாயிருக்கும். கேசட்டில் மட்டும் வந்தது, MP3 மட்டும் வந்துச்சு, ஸ்பாட்டிஃபைல மட்டும் கிடைக்கும், ரேடியோவில் மட்டும் போடுவீங்க அப்படின்னு. படத்தில் வராத பாட்டு ஆனால் பாட்டு செம்மையாக இருக்கும், அந்த லிஸ்ட்டை சொல்லுங்கன்னு கேட்கும்போது, முத முதல்ல ஒருத்தர் வந்து பனிக்காற்றேன்னு ஒரு பாட்டு சொன்னார். அவர் பேர் சொல்ல போயிட்டார், ஆனால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு, இப்போ தான் பார்த்தேன். அந்த பொண்ணு சொன்ன பாட்டு உனக்கு ஞாபகத்தில் இருக்குது, நான் சொன்னதும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு என்று கேட்டார். சசி, ஐ ஹோட் யூ மேன், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
1: கிஷோர் பேசுறேன்,
0: சொல்லுங்க கிஷோர்.
1: ஆக்சுவலா வந்துட்டு மன்மதன்ல வந்துட்டு ஒரு பாட்டு இருக்கு,
0: கண்ணாலே என்னை கொல்லாதே, அதுவா?
1: அது இல்ல, அப்புறம் மறந்து போச்சு எனக்கு சொல்ற ஒரு பாட்டு இருக்கு.
0: இது மன்மதன் என்ன பாட்டு?
1: ABCD மறந்து போச்சு எனக்கு ஒன்ன பார்த்தா,
0: மறந்து போச்சு எனக்கு, எனக்கு ஞாபகமே இல்லையா?
1: அம்மையா இருக்கும் சாங், இவன் வேற லெவல் பண்ணிருப்பாரு, கேட்டு பாருங்க.
0: ஓமாஹிரே, ஓமாஹிரே, அதுவா? யோ, ஓமாஹிரே பாட்டு இருக்கியா? படத்துல வரும்,
1: படத்துல எப்ப வரும்,
0: படத்துல எப்ப வரும்னு எனக்கு எல்லாம் தெரியாது, படத்துல வரும்
1: இல்ல படத்துல வராது, அதுக்கு தான் சொல்றேன்.
0: சரி, ஓகே, நான் இப்ப போய் படத்துல வருதான்னு பாத்துறேன்.
1: வருது, ஆமா, நல்லா இருக்கும் சாங்.
0: சரி, ஓகே, உள்ள போடுங்களாம். 5:53 ஆயி போச்சு, நான் பிசினஸ் நியூஸ் சொல்றேன். Business update. Business update. Brought to you by Zoho.com. நான் இப்போ வந்து எல்லாரும் மாங்கு மாங்குன்னு உழைக்கிறோமே, எல்லாமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல கொஞ்சமாவது சேர்த்து வைப்போம்ல. ஆனா UAE-ல ஒர்க் பண்ற என்ன மாதிரி, உங்களை மாதிரி ஆட்கள் கேஷா கோல்டா ப்ராப்பர்ட்டியா எதுல அதிகமாக சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்களாம். கிட்டத்தட்ட வந்து 40% பேர் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம், 18% ப்ராப்பர்ட்டி அண்ட் 49% வந்து சேவிங்ஸ் எல்லாம் கேஷில் வச்சுருக்கிறதா இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. நீங்கள் எப்படி, கேஷா கோல்டா இல்லை ப்ராப்பர்ட்டியா? இல்லை, எங்கேப்பா தர்றாங்க சேலரி, எங்கேப்பா தர்றாங்க? பொங்கலும் புளியாதரையும் போட்டு கழிச்சு போகிறாங்க. இந்த மாதிரி ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கஷ்டம்தான். ஆனால் இப்போ அட்லீஸ்ட் நான் ரைட் நோ வி ஆல் ஹவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ பை கோல்டு, ரைட்? பிகாஸ் எவ்வளோ 491 ஆயிடுச்சு, 491 ஆயிடுச்சு 24 கேரட்டு. எங்கள் ஜிம், என் ஜிம் ட்ரைனர் தினம் என்னை பார்க்கும்போது கேட்பார், ஏன் ப்ரோ இன்னைக்கு கோல்டு ரேட் கம்மியாயிருச்சா அப்படின்னு. நான் வந்து கம்மியாயிடுச்சுன்னுவேன். ஃபஸ்ட்டு 589 இருக்கும்போது என்கிட்ட கேட்டார், இன்னைக்கு வரைக்கும் அவர் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கார். இருந்தால் ஒரு குண்டுமணி தங்கத்தில் கூட அவர் சேர்த்து வைக்கல, உண்டு தினம் கேட்குறாரு ஆனால் தவறாமல், கோல்டு ரேட் கம்மியாயிடுச்சா, கோல்டு ரேட் கம்மி, ஏன் கம்மியாயிடுச்சு போய் வாங்கி தொலையானா இருந்தாலும் போக மாட்டேங்கிறாரு. கேட்டால் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்லன்னு வெயிட் பண்ணிட்டுருக்காராம். இந்த மாதிரி இன்னும் கம்மியாகும் நினைச்சீங்கன்னா எனக்கு தெரியலப்பா. Business update. Business update. Brought to you by Zoho.com. Zoho recruit irukkumbodhu candidate recruitment pathi oru kavalaiyum illa. Call 800 Zoho or visit Zoho.com/recruit. நம்ம அப்படியே தாவி போய் 6 மணிக்கு மேல மீட் பண்ணுவோம்ண்ணா, ஓகேவா? வெயில் அடிக்குது, போய் வெயிலுக்கு இதமா சுட சுட ஒரு சாயா குடிச்சிட்டு வந்தா தான் நல்லா இருக்கும்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
3: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
2: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
3: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
2: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
3: bigticket.ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: ரிலாக்ஸ் நான் தான் நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல. ஐடி பேட்டர்மா, அம்மா உங்களுக்கு மல்டிகிரெயின் தோசை. அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை. ரொம்ப அடல்ச்சிங்க இருக்கே. பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ்மா. சரிடா, நீ என்ன சாப்பிடுற? புரோட்டீன் இட்லிமா. ஜிம் டேல ஐடி பேட்டர் புரோட்டீன் ராகி மல்டிகிரெயின். டோசோடா, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஒன்லி ரியல் இன்கிரீடியன்ஸ். கோல்டு வாங்குறது

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. மற்றும் Z5 இந்த வருஷத்தோட biggest movie ஆன Patriot மற்றும் பல blockbuster movies வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
2: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் நீண்ட காலம் தொடர்ந்து பதவி வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக புதிய சாதனை படைத்ததை அடுத்து UAE அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் நட்புறவையும் அவர் பாராட்டியுள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
2: சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் ₹37.75 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் 11 சார் பதிவாளர் அலுவலகங்களில் 64 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த 4ஆம் தேதி சுபமுகூர்த்த தினத்தை ஒட்டி நிலம் மற்றும் இதர சொத்துக்களை பதிவு செய்வதற்காக சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனிடையே பத்திரப்பதிவுக்கு லஞ்சம் பெறப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள 62 முக்கியமான சார் பதிவாளர் அலுவலகங்களில் திடீரென சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத ₹37,75,650 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 11 சார் பதிவாளர் அலுவலகங்களில் மொத்தமாக 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். 5 சார் பதிவாளர்கள் மற்றும் 8 உதவியாளர்கள், அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வந்த தரகர்கள், தனி நபர்கள் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலான சார் பதிவாளர்கள் உதவியாளர்களை பயன்படுத்தியே பத்திரப்பதிவு செய்ய வந்தவர்களிடம் லஞ்சம் பெற்றதாகவும் தெரிய வந்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை மறைக்க பாகிஸ்தான் பொய்யான தகவல்கள் மற்றும் செய்திகளை பரப்பி வருகிறது என மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீன் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வணிகர் ஒருவரை பாகிஸ்தான் பாதுகாப்பு படை சுட்டுக் கொன்றதால் மக்கள் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டத்தை கலைக்க மக்கள் மீது பாதுகாப்பு படை கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தியது. இதில் 30 பேர் உயிரிழந்த நிலையில் 200 பேர் காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வலுத்துள்ளன.
1: இலங்கை செய்திகள்.
2: வடக்கு மாகாண பொது சேவை ஆணைக்குழு கலைக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு யாழ் நகரின் மைய பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் குறித்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சுவரொட்டியில் ஆளுநரின் அரசியல் தலையீட்டால் சுயாதீனத்தை இழந்து முறைகேடுகளை செய்யும் வடமாகாண பொது சேவை ஆணைக்குழு கலைக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: உலக செய்திகள்.
2: பிரிட்டனின் டெவோன் மற்றும் கார்ன்வால் கடற்பகுதிகளில் பெருமளவில் காணப்படும் ஆக்டோபஸ்கள் இனி நீண்ட காலம் இங்கேயே தங்கிவிடக்கூடும் என கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடல்சார் உயிரியல் சங்கம் வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வில் கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்து வரும் ஆக்டோபஸ் பெருக்கம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆய்வின்படி பிரிட்டன் கடல் பகுதிகளில் பரவி வரும் இந்த ஆக்கிரமிப்பு இன ஆக்டோபஸ்கள் அங்கு வெற்றிகரமாக இனப்பெருக்கம் செய்து வருவதற்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. முன்னதாக ஆக்டோபஸ்கள் மீனவர்களின் தூண்டில்களில் இருந்து லாப்ஸ்டர் மற்றும் நண்டுகளை சாப்பிட்டு வந்தன. ஆனால் தற்பொழுது இந்த இரு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் சாதனை எண்ணிக்கையில் ஆக்டோபஸ்களை பிடித்து வருகின்றனர். பிரிக்ஸ் ஹோம் பகுதியில் ஒரே நாளில் பிடிக்கப்பட்ட ஆக்டோபஸ்களின் விற்பனை 5 லட்சம் பவுண்டுகளை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: Star of the month. Singer SPB.

0: Star of the month.
1: Star of the month.
2: Singer SPB.
3: The evening Kharak. The evening Kharak. Traffic la matla unna time pass panna vekkatta. Gada gada na chai nu kudichu onnai vai panni kaatta. The evening Kharak.
4: Oh my god, 2 hours mudichuta. என்னால் வந்து டைம் எப்படி ஓடுதுன்னு என்னால் கேல்குலேட்டே பண்ண முடியல. சரி, ஓகே, லெட்ஸ் பிகின் திஸ் தேர்ட் அவர். ஃபஸ்ட்டு நியூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நியூஸு
5: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
4: ஓகே, ஸோ இப்போ கோல்டு ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கிறதுனால இப்போ கோல்டு ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்களே அவங்களாம் இப்போ வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்கள் வந்து இப்போ ரொம்ப யங்கராக தான் இருக்காங்க. வேறஸ் லைக் இப்போ முன்னாடிலாம் எப்படின்னா 40 வயசு 45 வயசுக்கு மேலே அவர் 35 வயசு ஆனதுக்கப்புறம் தான் அந்த கோல்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஏன்னா கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசிஷனாகவே பார்க்கப்பட்டுட்டு இருந்த ஒரு டைமில் இப்போ வந்து விலை கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து 20-25 வயசுலே நிறையா கோல்டு வாங்குறதுக்கான அந்த முனைப்பு வந்து நிறைய பேர் இருக்கான் இப்போ. அதாவது யங் இன்வெஸ்டர்ஸ் தான் ஜாஸ்தி, அதான் நான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா டைமில் அப்பா டைமில் அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி பெருசு பெருசாக வாங்கிட்டு வருவாங்க. வாங்கினா பெருசாக வாங்குவாங்க, ஆனால் இப்போ வந்து விலை ஏறிட்டுருக்கு இறங்கிட்டுருக்கு. இப்போ வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால யங் இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஜாஸ்தி ஆர்வம் காட்டுறாங்க. ப்ளஸ் அவங்க வாங்குறது எல்லாமே வந்து சின்ன பீஸாக வாங்குறாங்களாம், இல்லை ரொம்ப லைட் வெயிட்டு, இல்லாட்டினா வந்து 2 கிராம் கோல்டு காயின், 5 கிராம் 5 கிராம் இல்லை 8 கிராம் கோல்டு காயின், இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கி சேர்க்குறாங்களாம். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவுன்ஸ் தங்கம் 6,600 திரம்ஸ் வருது அப்படின்னா அதே ஒரு அவுன்ஸ் தங்கம் வந்து கிட்டத்தட்ட இப்போ 16,600 திரம்ஸ் கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டிருக்காங்க. வேறஸ் லைக் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தங்கம் வாங்கி சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன், யூ ஹவ் ட்ரிபிள்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்.
5: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
4: சக்கரை இனிக்கிறேன், சக்கரை எறும்புக்கு என்ன அக்கறை, சடக்கு மேல சடக்கு போடுது. அதுக்கப்புறம் வேற என்ன பாட்டு, சாமே ஐயா சாமே, அந்த பாட்டு வந்துட்டு இருக்கு உங்களுக்கு. ஆனால் ஏதாவது பாட்டோட டைட்டில் பாட்டு இதுதான் அப்படின்னு படித்தாலே நமக்கு வந்து பாட தான் வருது இல்லை. சரி, ஓகே, வெல்கம் பேக். நம்ம ப்ராவோ யூலிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஃபோனை மியூட்டில் போட்டுருக்கலாம். சரி, மன்னிச்சிருங்க. அண்ட் யா, திஸ் இஸ் த ஈவினிங் கடக். அண்ட் நிறைய நல்ல நல்ல பாட்டெல்லாம் உங்களுக்காக காத்திட்ருக்கு. அட் சேம் டைம் இப்போ வந்து ஜென்ரலாக என்ன அப்படின்னா ஏதாவது படத்தில் வர ஏதாவது ஒரு பாட்டு படத்தில் மிஸ் ஆகிருக்கும், அதாவது படத்தில் ஆல்பமில் இருக்கும் அந்த பாட்டு, ஆனால் நீங்கள் வந்து இதில் இருக்காது, இதில்னா படம் பார்க்குறப்ப இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற பாட்டு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்போ போன அவரில் ஏகப்பட்ட பாட்டு, ரன்லேருந்து பனிக்காற்றே, ராஜா ராணிலேருந்து அங்கியாடே, அப்புறம் மாயாவின்னு ஒரு பழைய படம் இருக்குல்ல அதுலேருந்து மாயாவி மாயாவின்னு ஒரு பாட்டு, அப்புறம் நான் வந்து தூரல் போடும்னு ஒரு பாட்டு சொன்னேன் உத்தமபுத்திரன்லேருந்து, அப்புறம் கத்தியில் வந்து பாலம்னு ஒரு பாட்டு இருக்குது 5, வேறு யார் மன்மதனில் ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னார், உம்மா உம்மா ஹீரே அப்படி ஒரு பாட்டு இருக்குது, அதில் அவங்க பேர் என்ன எனக்கு செம கிரஷுங்க அவங்க மேலே. சின்ன வயசில் இந்த பர்க்னு ஒரு சாக்லேட் இருந்து தெரியுமா, அந்த பர்க் ஆடுக்கு வந்து ப்ரீத்தி சிந்தா வருவாங்க, ப்ரீத்தி சிந்தா, அதுக்கப்புறம் இந்த உம்மா ஹீரே பாட்டில் இந்த டா ஃபர்ஸ்ட் மன்மதனில் ஸ்டார்டிங்கில் இவர் போய் சிம்பு போயிட்டு ஒரு டாக்டரை மீட் பண்ணுவாங்க, அவங்க பேர் மந்த்ரா பேடி. பயங்கர கிரஷு சின்ன வயசில் இந்த ரெண்டு பேர் மேலேயும். சரி, ஓகே, பெருசாக இதனால் உங்களுக்கு ஏதாவது இந்த இன்ஃபர்மேஷனால் யூஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, சும்மா சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன வயசாக ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு சில பேர் ஆடில் டிவியில் படத்துலலாம் பார்த்து நமக்கு ஒரு க்ரஷ் வந்திருக்கும்ல. ஆமாம், அவங்கள பற்றி நீ பேசுவோமா அடுத்து 6-7 ஜாலியாக இருக்கும், பேசுவோம் என்ன. ஓகேவா, யாருன்னு யோசிச்சு வைங்க, நல்லா யோசிங்க. எனக்கு ஈவன் கிருத்தி சேனன் இருக்காங்களா, கிருத்தி சேனனே இப்போ ரீசெண்டாக படத்துலலாம் நிறைய நடிக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து ஃபேரவர் ஆடுக்கு வருவாங்க, ஃபேரவராக ஃபேர் அண்ட் லவ்லியாக ஞாபகம் இல்லை, அப்போ எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துங்க ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க, நான் அப்போவே வந்து ஒரு ஹவுசிங் சென்டர் போய் இவங்க பேரெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி மைண்டில் வச்சுருக்கேன் அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். என்வைஸ் கைஸ், லெட்ஸ் லிசன் டு ஆல் த நியூ சாங்ஸ். அண்ட் ரைட் நவ் வரப்போகிறது 2 songs. அண்ட் திஸ் இஸ் ப்ராவோ, யூ லிசன் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
6: Back to back.
7: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: பாட போடா.
1: வேணா கழட்டிட்டோன்னு இந்த ஆட்டம்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
0: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு
3: மாதிரி ஆளுங்க இவங்களை எல்லாம் பார்த்தாலும் விரட்டி விரட்டி வெளுக்க.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டானாச்சா? 89.4.
1: You know what? Guess who's back? We back, baby.

0: தமிழ் 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
3: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
2: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க. தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
3: and weekly cash prize கூடவே ஜெயிக்கலாம்.
2: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
3: bigticket.al இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
6: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
5: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
6: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
7: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அண்ண தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்கினீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அண்ண தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: You are back. The evening karak. The evening karak. Traffic-ல மாட்டின உன்ன டைம் பாஸ் பண்ண வைக்கட்டா, கடகடன்னு சாயல் குடிச்சு உன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா. The evening karak.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ. யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் இட்ஸ் அ பிரைட் பிரைட் வியாழக்கிழமை சாயங்காலம். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படிங்கறத நல்லா நம்பவே முடியல. உண்மைதான், திங்கக்கிழமை அனமா இருந்தது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். எனக்கு தெரிஞ்சு துபாயில தான் வந்து டைம் இவ்வளவு வேகமா ஓடுதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு காலைல எந்திரிக்கிறேன், வியாழக்கிழமை. இன்னது வியாழக்கிழமையா? ஓ மை, இருங்க ஒரு நிமிஷம், வியாழக்கிழமை தானே, எதுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன். டே இஸ் தேர்ஸ்டே. ஆமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் மூணு நாள் லீவு. வணக்கம் சார்.
1: வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் வந்து என்ன கேள்வி கேட்டேன்னு சொல்லுங்க போவோம். ஐ நோ. சரி, உங்க பேர் சொல்லுங்க.
1: இல்ல இல்ல, அப்ப ஆரம்பிச்சேன். ஜெயக்குமார் பேசுறேன். ரொம்ப நாளாச்சு பேசி. ஏதோ
0: நினைக்கிறேன் சரி, அந்த மாதிரி கேட்டேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல,
1: அந்த மாதிரி
0: வாய்ப்பு இல்ல. சரி, ஓகே. நான் எப்படின்னா, இந்த ஆட் எல்லாம் பார்த்துட்டுல ஒரு சில பேர்லாம் பயங்கர ஒரு மாதிரி பயங்கர என்ன சொல்றது, பிரசன்டபிளா இருப்பாங்க பாக்குறதுக்கு. த்ரிஷாவே நான் முத முதல்ல ஆட்ல தான் பார்ப்பேன். இந்த த்ரிஷா வந்து எதுவும் தெரியும் வருவாங்க, டல் திவ்யா, இப்ப தூளாயிட்டாலா ஞாபகம் இருக்கா? ஆ, பட் த்ரிஷா அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க நினைக்கிறேன் படத்துல. பட் வந்து யா, எனிவேஸ், ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
2: ராணி முகர்ஜி இருக்காங்கல்ல, அது எப்படின்னா, அந்த முதல்வன் மூவியோட ஹிந்தி வெர்ஷன்ல அவங்கதான் லீட் ரோல்
0: பண்ணிருப்பாங்க.
2: இது எப்பன்னா, மேபி 7th or 8th படிக்கும் போது எதிர்ச்சியா அந்த மூவிய பார்த்தேன். ரொம்ப கியூட்டா இருந்தாங்க, சீரியஸ்லி. அவங்க ஒரு கிரஷ். பிளஸ் ஹாலிவுட்ல ஒரு ஆக்ட்ரஸ் உண்டு, அதுவும் ரொம்ப
0: எங்க,
2: கோஸ்ட் ரைடர் மூவில வருவாங்க
0: அவங்களா? ஐயோ, ஈவா மெண்டிஸ்.
2: அப்பாதான் அந்த ஏஜ்ல, அதான் ப்ரௌசிங் சென்டர்ல போய் அவங்க நேம கண்டுபிடிச்சேன். பட் இப்ப ரீசன்டா
0: தெரியாது,
2: நீங்க
0: 90s பிறந்த எல்லாருமே இந்த மாதிரி படத்துல பாக்குற யாரோ ஒருத்தர் ப்ரௌசிங் சென்டர்ல தான் போய் தேடி இருக்கோம் நம்ம.
2: பட் இப்ப ஆக்சஸ் இருக்கும் போது இப்பதான் கண்டுபிடிக்கிறேன், அவங்க ஆக்சுவலி ரயன் காஸ்லிங்கோட வைஃப்.
0: ஆமா, ரயன் காஸ்லிங்கோட வைஃப் அவங்க. அண்ட் அவங்க வந்து, நீங்க வந்து அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாக்கணும்னா ஹிட்ச்னு ஒரு படம் இருக்கும், அது போய் பாருங்க.
2: ஹிட்ச், இது வில் ஸ்மித்.
0: வில் ஸ்மித் படம் செமையா இருக்கும். ஆமா,
2: கரெக்ட். அந்த மூவி பிளஸ் இது, அப்புறம் அந்த இது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பிரான்சைஸ்ல ஒரு மூவில வருவாங்க.
0: ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல இவங்க வருவாங்களா? ஈவா மெண்டிஸ் வருவாங்க.
2: ஈவா மெண்டிஸ், அது ஆக்சுவலி வின் டீசல் வராத மூவி அது. அந்த
0: அப்படியா?
2: Too Fast, Too Furious
0: நான் பார்க்கல இன்னும். சரி, ஓகே, பாப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோக்கியோ ட்ரிஃப்டா சொல்றீங்க நீங்க?
2: இல்ல இல்ல, டோக்கியோ
0: ட்ரிஃப்ட் வந்து 3rd part or 4th part நினைக்கிறேன். இல்ல, அவரோட நமக்கு அதுவும் முக்கியம். நமக்கு யார் மேல கிரஷ் இருந்தது அவங்கதான் முக்கியம். நீ இங்கிலீஷ் படத்தை பத்தி பேசும்போது படம்னு வந்துட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் நிறைய நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓடிடி வந்து Z5. ஓகே, தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, இந்த மாதிரி எல்லா நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் மொத்தமாகவே வந்து Z5, அதில் இருக்கிற படம் சீரீஸ் எல்லாம் Z5 இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆனுவல் ஆக்சஸ் பேக்கே எவ்வளோ தெரியுமா? ஆமாம், 99.99 dirhams தான். முதல்ல வந்து 275 dirhamsக்கு இருந்துச்சு, இப்போ வந்து ஆனுவல் ஆல் ஆக்சஸ் பேக்கே வந்து 100 dirhamsக்குள்ளே கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து, இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷார்டர் கமிட்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 months போதும்ப்பா அப்படின்னீங்கன்னா 22 dirhamsக்கே கொடுக்குறாங்க இப்போ, 22.99. ஓகே, ஸோ அதனால் வாட் ஐ வுட் சே தட் ப்ளீஸ் கோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு Z5. Z5ல நல்ல நல்ல சீரீஸ்லாம் படம்லாம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த மாதிரி க்ரஷ் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். அண்டு உங்களுக்கு பேர் தெரியும், இப்போ இவர் பேசின மாதிரி ஈவா மெண்டிஸ் இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா, நான் வந்து இதுக்கெல்லாம் முன்னாடி மம்மின்னு ஒரு படம் இருந்துச்சு அவருக்கா, மம்மி 1 மம்மி 2, அதில் ஒரு ஹீரோயின் வருவாங்க திருப்பா, அவங்க பேர் என்னன்னு கண்டுபிடிச்சி வைங்க. ஒன் ஆஃப் த, அதாவது 90s பிறந்த நிறைய பசங்களுக்கு வி வுட் ஹவ் ஃபவுண்ட் அவர் சோ க்யூட், சோ ப்ரெட்டி, அந்த விவரம் தெரியாத வயசுல கூட அப்பா என்ன அழகா இருக்காங்கடா அந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். ஐ நோ ஹர் நேம். அவங்க மேலேயும் வந்து ஒரு க்ரஷ் இருந்துச்சு நமக்கு. ஸோ அதனால் அவங்க யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வைங்க. ஐ பி பேக் ஷார்ட்லி. நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
3: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா பிளாட்ஸ். மீட் த டீம் ஆன் சண்டே June 14, 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் துபாய். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 carat அண்ட் 18 carat கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ டீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் அடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
3: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
2: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
3: and weekly cash prize கூடவே ஜெயிக்கலாம்.
2: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
3: bigticket.aeல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: புஹாரி ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரன்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
7: 24 hours ரெஸ்டாரன்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்கதான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரன்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அண்ண தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12 ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அண்ண தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. போ கார்டில் வர ப்ரீத்தி சிந்தா, அதுக்கப்புறம் முதல்வன் படத்தை, முதல்வனில் ஹிந்தி வேர்ஷனில் வந்த ராணி முகர்ஜி, இதெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் எனக்கு எனக்கு தெரியல, நான் கொண்டாடத்துக்கு போய் உங்ககிட்ட சொன்ன மாதிரி துபாயில் மட்டும்தான் டைம் வந்து இவ்வளோ வேகமாக போதா, இல்லை ஜென்ரலாகவே நமக்கு அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரில. சரி, இன்றைக்கி வந்து சின்ன வயசில் நீங்கள் வந்து அப்படியே சின்ன வயசில் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது ஏதாவது ஆட்லேயோ ஏதாவது இங்கிலீஷ் படத்துலையோ ஏதாவது யாருமே யாராவது பார்த்து க்ரஷ்ஷாக இருக்கலாம் உங்களுக்கு, அவங்க பேர் என்ன யார் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தேன். ரொம்ப நொட்டோரியஸாக ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா ஜாலியாக இருக்கும். நீங்கள் பாட்டில் சிம்ரன் நதியா இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா இட்ஸ் வெரி காமன். அன்காமன் சாய்ஸஸ்லாம் யார் வச்சிருக்கீங்களோ பாப்போம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ, என்ன செய்து எப்படி இருக்கீங்க?
0: ஆ, நல்லா இருக்கேன், நீங்க தான் சொல்லணும்.
1: அருமையா இருக்கீங்க.
0: ஆ சொல்லுங்க.
1: சரி ப்ரோ, நமக்கு வந்து டைட்டானிக் ஹீரோயின்.
0: அடாடாடா, கிளாசிக். யார் அவங்க பேர் என்ன?
1: அவங்க பேரு ஹீரோயின் அவங்க தானே.
0: ஹலோ, பேர் தெரியாதா? என்ன நீங்க முக்காவாசி பேர் டைட்டானிக் பார்த்து வளர்ந்த நம்மள முக்காவாசி பேருக்கு அவங்க பேர் கேட் வின்ஸ்லெட் ஞாபகத்துல இருக்காது. ரோஸ், அவர் பேர் ஜாக், அவ்வளவுதான். வேற எந்த படத்துல அவங்க நடிச்சாலும் ஏ ஜாக்கு ஏ ரோஸ் அப்படின்னு நானே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு இந்த லியோனார்டோ டி காப்ரியோன்றது வராது வாயில. ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஆ,
0: நல்லா இருக்கு. யாரு லைன்ல? அஜிஸ்க்கு யாரு இந்த மாதிரி கிரஷ்?
1: சன்
0: மியூசிக்கா? ஐயோ, நான் எந்த லெவலுக்கு மேல யோசிச்சு இருந்தேன். பட் ஓகே, சன் மியூசிக் இஸ் ஃபைன். டி யூ கேம் பேக் டு டிவி. சரி, ஓகே. அனிஷா, கோயம்புத்தூர்ல இருந்து ரியோ என்ன வந்து சென்னைக்கு கூப்பிட்டான். அதுக்கப்புறம் நான் சன் மியூசிக்ல ஒர்க் பண்ணேன். ஸோ நானும் ரியோவும் ஒரே டைம்ல சன் மியூசிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்ல என்ன நம்பி என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அதுல ஒருத்தந்தான் ராகேஷ். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து இப்போ ஜீ தமிழ்ல வந்து நிறைய சீரியல்லாம் நடிக்கிறான். பேர் மறந்துச்சு எனக்கு, சீரியல் பேர் மறந்துச்சு. பட் பயங்கர ஃபேமஸான. ஸோ யாரெல்லாம் மீடியாவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸில் நாங்களாம் ட்ரை பண்ணுவோம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்கள் எல்லாருமே இப்போ மீடியாவில் வேற லெவலில் இருக்கோம். ஸோ யா யா, தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். எனிவேஸ், இப்படி ஒரு விவகாரமான ஒரு பாட்டு ஒன்று வருது, நீங்களே என்ன பாட்டுன்னு கேளுங்க. பட் அட் த சேம் டைம் யூஏஇ லாட்ரி டாட் ஏஇ, ஓகே, அவங்க வந்து இப்போ 30 மில்லியன் தரம்ஸ் வந்து அள்ளி எழுதி கொடுக்குறாங்க. அண்ட் நேபாளிலிருந்து தயாப் அவர் வந்து வின் பண்ணார். நீங்கள் என்ன பண்ணுங்க, சப் யூஸ்வலாக சில நேரங்களில் நீங்கள் வேறு வேறு டிக்கெட்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் காத்திருக்கணும். பட் அப்படி இல்லை, இது வந்து ஒவ்வொரு வீக்கெண்டும் வந்து த யூஏஇ லாட்ரி டாட் ஏஇ, அதுக்குள்ளே போய் டிக்கெட்ஸும் வாங்கிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்காலம் 8 மணிக்கு மேலே லைவ் ட்ரா நடக்கும். அதுலேயே நீங்கள் வந்து இந்த வாரத்துக்கான டிக்கெட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வின்னரான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், த யூஏஇ லாட்ரி டாட் ஏஇ. கோலன் சாங் ஆஃப் தி இயரில் யூ ஹேவ் தட் விவகாரமான ஒரு சாங் அந்த வே. நான் ப்ராவோ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
3: chicken dun, dun chicken dun, chicken dun, chicken dun, dun chicken dun, chicken dun, chicken dun, dun chicken dun, chicken dun.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: நடக்கிறது 15 lakh price discount and 15 lakh SUV car double offer. மிஸ் பண்ணிராதீங்க.

0: வெல்கம் பேக். நவ ப்ராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, பிஃபோர் வி ஜம்ப், ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இப்போ தங்கம் விலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே வண்டியை கிளப்பிட்டு ஜாயல் காசு போயிடுங்க. ஏன்னா வந்து ஃப்ளாட்டு ஐ மீன் மேக்கிங் சார்ஜஸில் வந்து 40% டிஸ்கவுண்ட்லாம் உங்களுக்கு தான் தராங்க. அண்ட் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் June 14 வரைக்கும் தான் வந்து இந்த ஆஃபர். சரியா, இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக உங்களுக்கு படிக்கணும்னா எங்கடா அந்த பட்டன், மேக்கிங் சார்ஜஸ்க்கு ஃப்ளாட் 40% ஆஃப் எங்கே அப்படின்னா கோல்டு, டைமண்ட், பால்கி, அதுக்கப்புறம் ப்ரெஷஸ் ஜுவல்லரி இதிலலாம். அப்புறம் வந்து இந்த மெகா ஜுவல்லரி சேல் வேறு போயிட்டுருக்கு, பார்த்துங்க. வேலை குறையும் வேலை குறையும்னு என் ஜிம் ட்ரெயினர் மாதிரி உட்காந்துனே இருந்தீங்கன்னா அப்புறம் 700 திரும்பஸ்க்கு மேலே போய் நிற்க போகுது. ஒரு மாதம் கழிச்சு அன்றைக்கே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. சரி, 3 நிமிஷம் தான் பாக்கி இருக்குது, அதனால் டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் பாட்டு வேணுன்றதை கேளுங்க. ஹலோ, வணக்கம். நல்லா இருங்க, பேர் சொல்லிட்டு பாட்டு கேளுங்க.
1: பேசுகிறேன்,
0: யாருங்க? ஹக்கீமா?
1: அக்பர்.
0: அக்பருக்கு என்ன பாட்டு வேணும்? நினைக்கிறேன் எங்கடா தேடும் போது கிடைக்காதாக்கும், ஒரு பாட்டை தேடும் போது கிடைக்கவே கிடைக்காது இந்த பாட்டு. சரி, நீ வந்து இந்த பாட்டு கேட்டு முடிங்க, நான் வந்து உங்களை அப்படியே 7 மணிக்கு மேலே மீட் பண்ணுறேன். ஓகே, நான் ப்ராவோ அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் த ஈவினிங் கடக். எஸ்,
2: த ஈவினிங் கரெக்ட் பிரசன்டெட் பை VNCT குளோபல். 15 இயர்ஸ் ஆனிவர்சரி முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா பிளாட்ஸ். மீட் த டீம் ஆன் சண்டே June 14 10 AM to 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் துபாய். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 கேரட் அண்ட் 18 கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது 7:00.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam. Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: Vanakkam. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுபா.
2: அமீரக செய்திகள்.
3: இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் நீண்ட காலம் தொடர்ந்து பதவி வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக புதிய சாதனை படைத்ததை அடுத்து UAE அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் நட்புறவையும் அவர் பாராட்டியுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் ₹37.75 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் 11 சார் பதிவாளர் அலுவலகங்களில் 64 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த 4ஆம் தேதி சுபமுகூர்த்த தினத்தை ஒட்டி நிலம் மற்றும் இதர சொத்துக்களை பதிவு செய்வதற்காக சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனிடையே பத்திரப்பதிவுக்கு லஞ்சம் பெறப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ஒரே நேரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள 62 முக்கியமான சார் பதிவாளர் அலுவலகங்களில் திடீரென சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத ₹37,75,650 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 11 சார் பதிவாளர் அலுவலகங்களில் மொத்தமாக 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். 5 சார் பதிவாளர்கள் மற்றும் 8 உதவியாளர்கள், அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்க வந்த தரகர்கள், தனி நபர்கள் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலான சார் பதிவாளர்கள் உதவியாளர்களை பயன்படுத்தியே பத்திரப்பதிவு செய்ய வந்தவர்களிடம் லஞ்சம் பெற்றதாகவும் தெரிய வந்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடக்கும் மனித உரிமை மீறல்களை மறைக்க பாகிஸ்தான் பொய்யான தகவல்கள் மற்றும் செய்திகளை பரப்பி வருகிறது என மத்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீன் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வணிகர் ஒருவரை பாகிஸ்தான் பாதுகாப்பு படை சுட்டுக் கொன்றதால் மக்கள் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டத்தை கலைக்க மக்கள் மீது பாதுகாப்பு படை கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தியது. இதில் 30 பேர் உயிரிழந்த நிலையில் 200 பேர் காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வலுத்துள்ளன.
2: இலங்கை செய்திகள்.
3: வடக்கு மாகாண பொது சேவை ஆணைக்குழு கலைக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டு யாழ் நகரின் மையப்பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் குறித்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த சுவரொட்டியில் ஆளுநரின் அரசியல் தலையீட்டால் சுயாதீனத்தை இழந்து முறைகேடுகளை செய்யும் வடமாகாண பொது சேவை ஆணைக்குழு கலைக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: பிரிட்டனின் டெவோன் மற்றும் கார்ன்வால் கடற்பகுதிகளில் பெருமளவில் காணப்படும் ஆக்டோபஸ்கள் இனி நீண்ட காலம் இங்கேயே தங்கிவிடக்கூடும் என கடல்சார் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடல்சார் உயிரியல் சங்கம் வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வில் கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்து வரும் ஆக்டோபஸ் பெருக்கம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆய்வின்படி பிரிட்டன் கடல் பகுதிகளில் பரவி வரும் இந்த ஆக்கிரமிப்பு இன ஆக்டோபஸ்கள் அங்கு வெற்றிகரமாக இனப்பெருக்கம் செய்து வருவதற்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. முன்னதாக ஆக்டோபஸ்கள் மீனவர்களின் தூண்டில்களில் இருந்து லாப்ஸ்டர் மற்றும் நண்டுகளை சாப்பிட்டு வந்தன. ஆனால் தற்பொழுது இந்த இரு பகுதிகளை சேர்ந்த மீனவர்கள் சாதனை எண்ணிக்கையில் ஆக்டோபஸ்களை பிடித்து வருகின்றனர். பிரிக்ஸ் ஹோம் பகுதியில் ஒரே நாளில் பிடிக்கப்பட்ட ஆக்டோபஸ்களின் விற்பனை 5 லட்சம் பவுண்டுகளை எட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 8 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by தன்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் since 1982.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: சிட்டி குளோபலுடைய 15 இயர்ஸ் இன் துபாய் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் சேல்ஸ் இந்த வாரம் வந்து சூப்பராக விமரிசையாக நடக்க போகிறது. வழக்கம் போல அதே இடம் தான், பார்க் ரிஜிஸ் ஹோட்டல், புர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட. சண்டே வரப்போகிற ஜூன் 14ஆம் தேதி, இன்றைக்கி என்ன வியாழக்கிழமையா, ஸோ அதனால் 15 16 அது வந்து திங்கள் செவ்வாய், ஸோ அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 14ஆம் தேதி பார்க் ரிஜிஸ் ஹோட்டலில் அந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட் வந்து நடக்கப்போகுது. இதை முன்னிட்டு 15 லேக் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டு, கூடவே வந்து 15 லேக்ஸ்க்கு ஃப்ரீ கிராண்ட் எஸ்யூவி காரு, மெயின்டெனன்ஸ் 15 இயர்ஸுக்கு 15 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீ ரெண்டல்னு 15 வருஷத்தை ரவுண்டு பண்ணி பல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சென்னை டாப் லொக்கேஷன்ஸான ஈசிஆர், ஓஎம்ஆர், போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் வந்து நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க, வில்லா புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் யுவர் ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ நம்பர் இதை சொல்கிறேன், 0547673111. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, 0547673111.
3: எனக்கே
2: ஒரு 3 மணி நேரம் தனியா பேசிட்டு சரி நீங்க வர நினைச்சா பரவாயில்லப்பா, ஒருத்தர் வராரு
3: நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆனிவர்சரி இவெண்ட் அப்போ உங்க கூட பண்றதான்
2: கிராண்டா இருக்கு. இந்த இவெண்ட் கேக்குறதுக்கு
3: ரொம்பவே கிராண்ட். லாஸ்ட் வீக் உங்களுக்கு லேண்ட் வேணும்னா பம்மல் ப்ராஜெக்ட்ல, அதாவது சென்னை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல பம்மல்லையோ இல்ல ஈசிஆர்லயோ உங்களுக்கு லேண்ட் கொடுக்க போறோம். அந்த லேண்டையும் நீங்க பாக்கலாம், வில்லாவும் மல்டிபிள் லொகேஷன்ல கொடுக்க போறோம், அந்ததையும் நீங்க பாக்கலாம் வந்துட்டு. அண்ட் பாத்துட்டு 30 லேக் டிஸ்கவுண்ட்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வில்லாஸ் நீங்க புக் பண்ணிட்டு போலாம்.
2: வெரி குட். சோ நம்பர் 0547673111. 3 1 1 1 0 5 4 7 6 7 3 1 1 1. அடி டைப் பண்ணி சேவ் பண்ணி ஒரு கால் கொடுங்க, அவ்வளோதான். ரைட்டு,
0: back to back, அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
1: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
0: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
1: அண்ட் வீக்லி கேஷ் பிரைஸ் கூடவே ஜெயிக்கலாம்.
0: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
1: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
2: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
3: அமீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
4: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
5: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த anniversary sale-ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 year celebration sale-ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh price discount, கூடவே 15 lakh free grand SUV car, 15 years கான free maintenance, 15 years free rental, total are 30 lakhs worth offer and discounts.
1: In the anniversary celebrations sales event coming Sunday June 14th 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Burjman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss panniradinga.
6: கிச்சன்ல யாரு?
7: மா ரிலாக்ஸ், நான் தான்.
6: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
7: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டிகிரெயின் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
6: ரொம்ப அடல்ட்டிங்கா இருக்கே.
7: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ்மா.
6: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
7: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டேல.
8: ஐடி பேட்டர் புரோட்டீன் ராகி மல்டிகிரெயின், நோ சோடா, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஒன்லி ரியல் இன்கிரீடியன்ட்ஸ்.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12th ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கு
9: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
10: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
13: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
14: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
15: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: பேக் விஎன்சிடியுடைய 15 இயர்ஸ் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் சேல் இவெண்ட். இந்த செலிப்ரேஷன் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குற பல இவெண்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வந்து உண்மையாகவே நமக்கு இதில் பெனிஃபிஷியல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ஆப்வியஸ்லி ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது 15 lakhs ஃப்ரீயாக ஒரு கிராண்ட் எஸ்யூவி கார், 15 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸு, 15 இயர்ஸ்க்கு ஃப்ரீ ரெண்டல் அண்ட் 15 lakh ப்ரைஸ் டிஸ்கவுண்ட், இதெல்லாம் வரும்போது அப்புறம் எப்படி செம மேட்டர் தானே? கண்டிப்பாக பெனிஃபிட்.

0: ஆஃபிஷியல் தான். கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, அதனால் நீ என்ன பண்ணுங்க, டக்குன்னு வந்து 0 5 4 7 6 7 3 1 1 1 மூணு ஒன்று கடைசியில் ஓகே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 0 5 4 7 6 7 3 1 1 1 இதான் நம்பர். வரப்போகிற 14ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தி டோர்ஸ் வில் பி ஓப்பன் அட் பார்க் ரீஜஸ் ஹோட்டல். இந்த நம்பர் இப்போயே ஃபோன் அடிச்சு அப்பாயின்மெண்ட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா. ஸோ ப்ரோ இப்போ நீ 15 லேக்குக்கு SUV discount, maintenance 15 years, இதெல்லாம் குடுக்குறீங்களே, இது எப்படி எனக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்.
1: எஸ் ப்ரோ எவ்ரி திங். அண்ட் போன வாரமே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், இந்த வாரம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் போன வாரமே
0: புது பேசிட்டேன், எஸ் பழைய பேசிட்டு இருக்குங்க.
1: எஸ் கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, இட் இஸ் அபவுட் ஆனிவர்சரி. ஸோ ஸ்பெஷல் மொமெண்டம், ஸ்பெஷலாக ஒரு ப்ராசஸ் பண்ணி ஸ்பெஷலாக கொடுக்குறது தான் அந்த அல்டிமேட் எய்ம். ஸோ அப்படி இருக்கும்போது வி ஆர் கிவிங். ஸோ இந்த 15 லேக்ஸில் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, யூ ஹாவ் 15 லேக் டிஸ்கவுண்ட் அண்ட் 15 லேக் கார். இப்போ எனக்கு ஒரு சில பேர் நாங்கள் ஆல்ரெடி கார் வச்சிருக்கோம், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படும்போது அந்த 15 லேக்கை சேர்த்தே நீங்கள் வந்து ப்ரைஸ் பெனிஃபிட்டாக எடுத்துக்க முடியும்.
0: ஸோ
1: அதனால 30 லேக் உங்களுக்கு வந்து ப்ரைஸாகவே கம்மி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டல் 15 இயர்ஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் 15 இயர்ஸ் சொல்லி அந்த அடிஷனல் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸையும் எடுத்துக்கிறீங்க. இதில் முக்கியமாக நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணும்போது இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி கிடைக்கும்போது, பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்போது அது யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான் இது. பட் அதே நேரத்தில் இந்த இது எப்படி பாசிபிள்னா, நான் லாஸ்ட் வீக்காக தான் சொன்னேன். அண்ட் இதோட லேண்ட் ப்ரோக்யூர்மெண்ட் நாங்கள் வாங்கின காலம் வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி வெரி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி, 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ECR நம்ம லேண்டை வாங்கி இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது பெஸ்ட்டாக ரேட்டில் கொடுக்க முடியும். ஆக்சுவலான்ட்டு லாஸ்ட் இயரில் லேண்ட் வாங்கி பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி இம்பாசிபிள் ஃபார் எங்களாலேயும் பண்ண முடியாது. பட் அதை ஸ்வீட்டாக மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது அவங்களும் வந்துட்டு அண்ட் மியூச்சுவலாக அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஆஃபர் அண்ட் பெனிஃபிட்ஸ் அண்ட் காஸ்ட்ல வில்லா கொண்டு வர முடியும் ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அந்த வகையில் ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பெனிஃபிட்ல பார்க்கும்போது 1.5, 1.4, 1.3, 1.2 இதுலேயே நீங்கள் ஈஸியாக வில்லா வாங்க முடியும். இண்டிவிஜுவல் பிரைவேட் வில்லா இந்த மாதிரி ஆஃபரில் கிடைக்கும்போது, ஆஃபர்ல டைம்ல உங்களுக்கு 1.6, 1.8 இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம நடுவில் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் ஆஃபர்ல வந்து சென்னையில் வில்லா வாங்கினா கோயம்புத்தூர்ல பிளாட் ஃபீன்ற ஆஃபர் கொடுத்தோம் அந்த வந்துட்டு நீங்கள் கேட்டுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லையும் வருது. அந்த எல்லாருக்குமே தெரியும் வேன்ஸ்டு ஆனிவர்சரி சைடில் வந்து நம்ம கார் ஆஃபர் கொடுப்போம் அப்படின்றது. இது இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட 2014 நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பெனிஃபிட்டும் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த வருஷம் ஆட் ஆயிருக்கா தான் அந்த லிமிட்டட் எடிஷன் பிளாட்ஸ் இது வந்துட்டு. ஸோ நீங்கள் சென்னையில் சிட்டிக்குள்ளே ECRலையோ இல்லாட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் பம்மல் அனகாபுத்தூர் இந்த மாதிரியோ ப்ரீமியம் லேண்ட் பார்க்குறீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வி ஹாவ் அ லேண்ட் இஸ் அவைலபிள் ப்ரீமியம் சைஸஸில் அண்ட் 60 லேக்ஸ்லேருந்து 1.2 crore வரைக்கும் உங்களுக்கு லேண்டாகவே ப்ரீமியம் எடுத்துக்க முடியும். அதில் நீங்கள் வந்து லக்ஸரி பங்களா கட்டலாம், ஈவன் நீங்கள் வந்து 6 அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி வாடகை கொடுக்கலாம், கமர்ஷியல்ஸ் கட்டலாம். அது வந்துட்டு ஸோ மல்டிபிளாக பண்ணுறதுக்கு த பிக்கஸ்ட் ஆஃபர்ஸ் ஆர் அவைலபிள். நீங்கள் பண்ணுறது அண்ட் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து மீட் பண்ணுங்கள். இந்த ஆஃபரில் உங்கள் வில்லாவை ஸ்பெஷலாக புக் பண்ணுங்கள். அதில் நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் உங்களுக்கு 30 லேக் டிஸ்கவுண்ட்ஸோட அண்ட் 15 லேக் கார் அண்ட் 15 லேக் ப்ரைஸ் பெர் டிஸ்கவுண்டோட கிடைக்க போது சண்டே பார்க் ரீஜஸ் ஹோட்டலில் இந்த ஈவெண்ட் நடக்குது. லாஸ்ட் வீக் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வாரம் வாங்க. ஐ நோ இஸ் அ லாங் வீக்கெண்ட், மண்டேவும் நிறைய பேர் லீவ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சண்டே நீங்கள் வந்து பார்த்து, ஏன்னா மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 10 o'clock இந்த ஈவென்ட் நடக்க போது, சோ கண்டிப்பா மிஸ் சே பண்ணிராதீங்க.
0: எஸ் சோ என்னென்ன லொகேஷன்லலாம் இந்த வில்லா நீங்க வாங்கலாம் வேன் சிட்டில இருந்து அப்படிங்கறதெல்லாம் வந்து பேசுவோம். கண்டிப்பா அந்த டவுன் உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி தலைவர் சாங் சும்மா நறுக்குன வருது ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பட் கால் देम அட் 0 5 4 7 6 7 3 1 1 1 ஓகே 0 5 4 7 6 7 3 1 1 1 நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஃபோன் அடிங்க, எந்த டைமுக்கு வரீங்க அப்படிங்கறத சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள பாட்டோட திருப்பி வரேன். ரைட்.
2: The Evening Correct presented by VNCT Global. 15 years anniversary முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா பிளாட்ஸ். Meet the team on Sunday, June 14, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel, Dubai. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5. இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக்பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
3: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
2: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
3: and weekly cash prize கூடவே ஜெயிக்கலாம்.
2: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
3: bigticket.ae-ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
6: டென்சோட UAE's first distributor, 1982ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
8: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
9: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12th ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
10: திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: இன்ஸ்டியூட்டோட 15 இயர்ஸ் செலிப்ரேஷன் சேல் இவெண்ட் இந்த வாரம் 14th நடக்க போது. நீங்கள் வந்து 15 லேக் டிஸ்கவுண்ட்டோட 15 லேக்ஸுக்கு ஃப்ரீயான கிராண்ட் எஸ்யூவி கார்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னா ஒரு வில்லாவை போய் புக் பண்ணுங்கள். புக் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் சும்மா இந்த இவெண்ட் அட்டன் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு 0547673111 0547673111. As simple as that. Just call them and book an appointment. And இப்போ வந்து ப்ரோ இப்போ வந்து பம்மல் இன்னமும் ரெண்டு மூணு லொக்கேஷனில் லிமிட்டட் எடிஷன் வில்லாஸ்க்கு வந்து நம்ம வந்து பிளாட்ன்ற மாதிரி பேசலாம். எப்படி எனக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
1: கண்டிப்பாக ப்ரோ, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஆனிவர்சரிக்கும் ஒரு இப்போ நம்ம ரோலெக்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்துட்டு இப்போ நம்ம ஒமேகாவில் என்ன பண்ணுவோம், ஆனிவர்சரி இயரில் வந்துட்டு பென்ஸில் இல்லை கார்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா லிமிட்டட் எடிஷன் கார்ஸ், லிமிட்டட் எடிஷன் வில் ஒரு வாட்சஸ்ன்னு இருக்கும். அது மாதிரி தான் எவ்ரி ஆனிவர்சரி வில் ஹாவ் அ ஸ்பெஷலி லிமிட்டட் எடிஷன் டிசைன், ஸ்ட்ரக்சரா டிசைன் பண்ணி வேற வேற ஃபர்னிஷிங் பண்ணி அந்த மாதிரி கொடுப்போம். இந்த தடவை ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக கொண்டாண்டி லிமிடெட் எடிஷன் பிளாட்ஸ் கொடுக்க போறோம். PLOT லேண்ட் மட்டும். அண்ட் ஸோ இந்த பிளாட்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா, போன வாரம் நம்ம வந்து புரூக் சைட் பம்மலக்கூடிய புரூக் சைட் பிளாட்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம். எல்லாருக்குமே தெரியும் பம்மல் அனகாபுத்தூர்ல சிட்டிக்குள்ள கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல. இப்போ எல்லா கிளைண்ட் ரிக்வஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இல்லை தான் சொல்லுங்கன்ட்டு. அண்ட் ஏன்னா இப்போ நம்ம பிளாட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எங்கேயோ காஞ்சிபுரம்லையும் செங்கல்பட்டு தாண்டி அங்கே போயிட்டு சென்னைக்கு மிக அருகில் சொல்ல நம்ம கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அண்ட் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, எல்லாருமே தெளிவாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ப்ராமினென்ட் லொக்கேஷனாக ப்ராமினென்ட் லொக்கேஷனில் கொடுக்கும். இது வரைக்கும் நாங்கள் பண்ணாத ஒன் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டிசிஆர் அப்படின்னா பீச் புலவார்ட். ஆக்சுவலாக அந்த கோவலம்லேயே இருக்க ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் அந்த புலவார்ட் ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த புலவார்ட் ப்ராஜெக்டில் கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி அண்ட் ECR-ல பீச் சைட்லயே நம்ம வந்து லேண்ட் கொடுக்கிறோம். 1600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட்ல. ஓகேங்களா? அண்ட் 75 லேக்ஸ்ல இருந்து 1.2 crore வரைக்கும் வரும். அண்ட் இந்த பிளாட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வில்லா பண்ணிக்கலாம், கார்டன் மட்டும் வச்சுக்கலாம் நீங்க, இல்ல ஸ்விமிங் பூல் வச்சுக்கலாம், ஸ்விமிங் பூலோட நீங்க பங்களா பண்ணிக்கலாம், இல்ல நீங்க அபார்ட்மெண்ட்மே பண்ணலாம். நீங்களே வந்து கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் செகண்ட் ஃபுளோர்ல அப்பார்ட்மெண்ட் போட்டு நான் 6 அப்பார்ட்மெண்ட் வாடகை கூட கொடுக்கலாம் ஏர்பிஎன்பில. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த பீச் புலவார்ட் பிளாட்ஸ் இந்த வாரம் நம்ம வந்து ஆனிவர்சரி சேல்ல கொடுக்க போறோம். ஆக்சுவலாக வந்துட்டு ஸோ அதனால சிட்டிக்குள்ள பார்க்கணுமா உங்களுக்கு வந்து புரூக் சைட் பிளாட்ஸ் இருக்கு, ECR-ல பார்க்கணுமா உங்களுக்கு பீச் புலவார்ட் பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு வந்துட்டு. ஸோ அதனால மக்களே உங்களுக்கு இந்த ஆனிவர்சரி சேல்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்கீம் ஒர்க் பண்ணி கொடுக்க போறோம். அண்ட் இந்த 15 லேக் டிஸ்கவுண்ட் ஆனிவர்சரி பிளாட்டை கேட்டு வந்துடாதீங்க, ஏன்னா அது வந்து வில்லாக்கு தான் கொடுக்கலாம். சார் எனக்கு கார்லாம் நிறையா வச்சிருக்கேன் பிரபா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா காரை கழட்டி விட்டுருங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அதுக்கு ஒரு 15 லேக் டிஸ்கவுண்ட் போட்டு 30 லேக் டிஸ்கவுண்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் ஃபார் ஆர் 15 இயர்ஸ் ஆனிவர்சரிக்கு அமெரிக்க மக்கள் கொடுத்துருக்க இந்த ஒரு அப்புறம் விதமான ஒரு சப்போர்ட்டுக்காண்டி தான் இதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். லாஸ்ட் வீக் வந்த கிளைண்ட்டுக்கு அது தெரியும், புக் பண்ணவங்களுக்கும் அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் ஹவு தி செலிப்ரேஷன் ஹேப்பன். பட் திஸ் வீக் ஈவன் மோர் இஸ் வெரி செலிப்ரேஷன் ஈவன் அவர் சேர்மன்ஸ் அவர் டிரெக்டர்ஸ் அண்ட் த ஹோல் க்ரூஸ் அண்ட் டீம்ஸ் எவ்ரிபடி இங்கே எல்லாமே இருக்க போகிறாங்க. அண்ட் அவங்களை மீட் பண்ணி தேங்க் பண்ணுறதுக்கு அண்ட் அப்படி கிடைக்கும் போது இந்த மாதிரி ஆஃபர்ஸை விட்டுறாதீங்க, ஏன்னா அடுத்த வருகிற வருஷங்களில் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரியான வில்லாஸ் எடுக்க முடியுமான்றது இட்ஸ் மில்லியன் டாலர் க்வெஸ்சன் தான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க.
0: ஓகே, ஸோ அதனால் இப்போ இந்த மொமெண்டம் குறையாமல் இருக்கிறதுக்கு குட்டி பிரேக்கை முடிச்சுட்டு திருப்பி வந்துடுறோம். ஆனால் நீங்கள் அந்த கேப்பில் என்ன பண்ணுங்கள், 0547673111 நோட் பண்ணி சேவ் பண்ணி நீங்கள் வேன் சிட்டின்னு போட்டு வச்சுங்க, நம்பர்லாம் மாற்றவே மாட்டாங்க எப்பவுமே. ஐ வில் ரிப்பீட் தி நம்பர் அகேன், 0547673111. பாஸ்தா சொன்னீங்கன்னா 0547673111. அவ்வளோதான், குட்டி பிரேக்கு, பாட்டு வராது, அப்படியே திருப்பி வரேன், வெயிட் பண்ணுங்க.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம், ஸ்டே டியூன்ட்.
0: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை top 5 locations ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் and கோயம்புத்தூர் and மதுரையில இந்த anniversary sale ல double offerோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 year celebration sale ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல மொத்தம் 15 lakh price discount, கூடவே 15 lakh free grand SUV car, 15 years கான free maintenance, 15 years free rental, total 30 lakhs worth offer and discounts.
2: In the anniversary celebrations sales event coming Sunday, June 14th, 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bushman Metro Station. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss panniradinga.
3: Gold vaangrathukku right place Annathangam Golden Diamonds. Ippo anga poi nagaigal வாங்கினீங்கன்னா ஜூன் 12th ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ராமா சென்டர், துபாய்.
0: இந்த ஜூன் மாசம் மில்லியன்ஸை நோக்கி உங்கள் வெற்றி பயணம் ஆரம்பமாகட்டும்.
4: கேரண்டீட் 25 மில்லியன் திர்ஹம்ஸ் சொந்தமாக்க நீங்க தயாரா?
0: அதோட 5 வெற்றியாளர்கள் வெல்ல போறாங்க, தலா 1 மில்லியன் திர்ஹம்ஸ்
4: and weekly cash prize கூடவே ஜெயிக்கலாம்.
0: சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க?
4: bigticket.ae ல இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
5: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
6: பெரிய பெரிய சைக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சைக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
9: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
10: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
0: சிட்டியுடைய 15 இயர்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட்ல உங்களுக்கு வந்து 15 லேக் டிஸ்கவுண்டோட கிராண்ட் எஸ்யூவி கார், 15 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து உள்ளடக்கி சூப்பர் கிராண்ட் ஆஃபராக இந்த வாரம் வந்து உங்களுக்காக தராங்க. வரப்போகிற 14 தேதி, இன்றைக்கி 11, 12, 13 ரெண்டு நாள் தான் கேப்பு. வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை சண்டே 14th ஜூன், ஜஸ்ட் புட் இட் ஆன் யுவர் கேலண்டர். பிஎன்சிடியுடைய இந்த இவெண்ட் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுடைய சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் இருக்கிற ப்ராமினண்ட்டான லொக்கேஷனில் வில்லா புக் பண்ணுறப்போ யூ கேன் கெட் ஆல் தீஸ் ஆஃபர்ஸ். அட் த சேம் டைம் நீங்கள் போய் சும்மா அந்த இவெண்ட் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணணும், எப்படி லோன் எடுக்கணும், இஎம்ஐ இருந்தால் அதை எப்படி அடைக்கணும், நீங்கள் அதுக்கு எலிஜிபிள்னா எப்படி, இங்கேருந்து எப்படி அதை வந்து நீங்கள் சாத்தியப்படுத்தலாம் அந்த வில்லா வாங்குறத. ஆல் தீஸ் டீட்டெயில்ஸ் யூ கேன் லெட் தே லெட் யூ நோ. ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ப்ராப்பர்ட்டி பையிங்கில். ஸோ வாட் யூ டூ, கால் தம் அட் 054-767-3111. அவ்வளோதான், 054-767-3111. நோட் பண்ணிட்டீங்களா? மெதுவாக அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ எனிவேஸ் அப்புறம் இப்போ இந்த நம்ம என்னென்ன வில்லாஸ்லாம் வந்து இந்த இந்த ஆஃபர் அப்ளிகபிளாக இருக்கு?
1: வில்லாஸ்னு வரும்போது எல்லா வில்லாஸுமே இந்த ஆஃபர் இருக்கா?
0: எல்லா லொக்கேஷன்,
1: ஆமாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், ஈவன் சென்னையில் நீங்கள் வந்து ECR, OMR அண்ட் ECRல வந்து ஓஷன் ட்ரைவ் வில்லாஸ் இருக்குது, பாம் ஷோர் நம்மளோட புத்தம் புது கம்யூனிட்டி, வில்லா கம்யூனிட்டி, பாம் பீச்சோட செகண்ட் ஃபேஸ் ECRல இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸலண்ட் ரெண்டல் ரெவன்யூ, அதுவும் 15 வருஷத்துக்கு ரெண்டல் கேரண்டி பிளானோட, 15 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸோட நம்ம ஆஃபர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஆஃபரில் ஒரு பெரிய பெயின், இந்த மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய லக்ஸுரி வில்லாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல ப்ரைஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணி எடுக்க முடியும். இல்லை எனக்கு ஒரு லக்ஸுரி காரோட எனக்கு அந்த வீடியோ வேணும் அண்ட் அப்படின்னா, ஸோ நீங்கள் வில்லா கார் ரெண்டே சேர்த்தே ஆஃபர் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா 30 லட்சம் 30 லட்சம் ரூபாய் ப்ரைஸ் பெனிஃபிட்ஸோட இதை எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி தான் OMRல அண்ட் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கத்தில் வந்துட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறோம், பெவல்லி ஹைட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கம்யூனிட்டியுமே ஒரு அல்ட்ரா லக்ஸுரி கம்யூனிட்டி அண்ட் வில்லா கம்யூனிட்டி, அகெயின் 15 இயர்ஸ் ரெண்டல் கான்ட்ராக்ட், 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீனு உங்களுக்கு வந்து வரும். அண்ட் ப்ரீமியம் ஹவுசஸாக கிடைக்கும், அகெயின் ப்ரைஸ் பெனிஃபிட்டோட. இதே மாதிரி சென்னையில் ஸ்ரீபெரம்புத்தூரில் வில்லாஸ் இருக்கு, தென் கம்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பம்பல் அண்ட் போரூர், இந்த மாதிரியான டாப் லொக்கேஷன்லேயும் நீங்கள் வந்து வில்லாஸ் எடுத்துக்க முடியும். இதை விட இன்னும் ஐகானிக்காக உங்களுக்கு வந்து சொல்லணும், ப்ரீமியம் பெனிஃபிட்டோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் லக்ஸரி பிளேசஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். For the very, very, very first time, Coimbatore and Madurai irukkakoodiya a premium luxury villas irukum. For the very first time, BNST Global la irundhu ungalku 15 lakh price and 15 lakh car and offer odiyum 30 lakh rupees ungalku price benefit odiyum rental contract odiyum maintenance free odiyum panikka mudiyum. Adanal neenga land vaangana வில்லா வாங்கினாலும் இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் திருச்சியாக சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று தான். அண்ட் விஎன்சிடி இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கமலா தியேட்டர் அவங்களோட குரூப், அண்ட் விஎன் சிதம்பரம் செட்டியார் அவங்க ஆரம்பித்து, இப்போ நாகு சிதம்பரம் அண்ட் கீதா மேடம் இவங்க தான் குரூப் சேர்மன்ஸ் வந்துட்டு. ஸோ பாரம்பரியமாக கிட்டத்தட்ட கமலா தியேட்டர்ஸ் 50 இயர்ஸ் பிளஸ் வந்துட்டு, ஸோ தொழில் வந்து 30 இயர்ஸ் ஆகும்போது இந்த லேண்ட் பேங்க்ஸ் லேண்ட் எடுத்து வைக்கிறதுக்குல, ஸோ இது வந்து 1990s 2000 2005 2010 வரைக்கும் நிறைய லேண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அதில் வந்துட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து வில்லாஸ் ஆஃபர் பண்றோம். அதுல வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ லேண்ட்ஸ் கொடுக்குறோம், இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வி கேன் ஏபிள் டு ஒர்க்ரோம். ஏன்னா எனக்கே வர ப்ரீமியம் டவுட்ஸ் அது, எல்லாருக்குமே வர ப்ரீமியம் டவுட்ஸ் தான், ஹவு திஸ் இஸ் பாசிபிள், இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட், இவ்வளோ பெரிய ஆஃபர்லாம் எப்படி பாசிபிள் போது. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி லேண்டை கொள்முதல் பண்ணி, இன்றைக்கி லேண்டை ஒரு ரேட்டுக்கு வாங்கி, இன்றைக்கே இதை நீங்கள் வில்லாவாக கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இட் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள் டு கிவ் திஸ் கைண்ட் ஆஃப் அ பெனிஃபிட் அண்ட் ஆஃபர் வந்துட்டு. ஓகேண்ணா? ஸோ அப்போது இந்த மாதிரி ஆஃபர் இன்னொருத்த கொடுக்கணும், நீங்கள் அவனோட கேளுங்க அண்ட் பிஎஸ்லையும் கேளுங்க எப்படி இவ்வளோ டிஸ்கவுண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறோன்ட்டு. ஸோ அதில் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜெனினாக ஒர்க் ஆகும். இன்னும் நிறைய பேருக்கு டவுட் என்ன ப்ரோ, ஓ 30 லட்சம்னா அப்போ இவங்க ஏதோ ப்ரைஸ் வந்து முன்னப்பின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க போல, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு போல, கம்மி ஆயிடுச்சு, இந்த டவுட் இருக்கும். ஆஸ் ஆல்வேஸ் சேஸ், நீங்கள் வந்து லாஸ்ட் டிசம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மாதம் ஆக 6 மாதம் ஆக போகுது, வீன் சீட்ல வந்து ஏதாவது ப்ரைஸ் நோட் பண்ணிட்டு போயிருப்பீங்க டிஸ்கஷன் பண்ணும்போது, நான் இந்த வில்லா வந்து இந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு போறேன், இப்போ நம்ம ஷோரூம் போவோம், கார் வாங்க போகிறோம், நம்மளே பேசினப்போ கார் வாங்க போனால் ஒரு 1 லாக் கிராம் சொல்லி நோட் பண்ணிட்டு போயிருப்போம் 5 மாதத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு போயிட்டு அதே ப்ரைஸ் பெனிஃபிட்ல கிடைக்கணும், உங்களுக்கு கிடைக்கணும் ஆக்சுவலாக வந்து. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ப்ரைஸ் இந்த லாஸ்ட் 7 மாதம் 6 மாதம் நோட் பண்ணிட்டு போனீங்களோ அந்த ஷீட்டை கொண்டு வாங்க, அந்த ஷீட்ல இருந்து இந்த 15 லாக் டிஸ்கவுண்ட்டும் 15 லாக் காரையும் எடுத்துட்டு போங்க ஆக்சுவலாக வந்து.
0: ஓகே
1: ஓகேங்களா? இல்லை 30 லாக் ப்ரைஸ் பெனிஃபிட், நீங்கள் 7 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த வில்லா பார்த்தேன், இந்த ப்ரைஸை நோட் பண்ணிட்டு போனேன்னு நீங்கள் சொல்லும்போது இந்த ப்ரைஸ் பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் 30 லட்சம் அதுலேருந்து கம்மி பண்ணி.
0: So அதனால everybody gets a chance to cross check also.
1: Yes, verified also.
0: Yes, yes, yes.
1: இன்னைக்கு தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் இதெல்லாம் இருக்கவே இருக்காது, கிமிக்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்லாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், அவர் ஆனிவர்சரி வி வாண்ட் செலிப்ரேட் வித் கிளைண்ட், இட் இஸ் அ தேங்க்ஸ் கிவிங் ஆஃபர். ஸோ அப்படி இருக்கும்போது தெர் இஸ் அ 100% பெனிஃபிட்ல கிளைண்ட் எடுத்துக்க முடியும். தட்ஸ் ஆல், லாஸ்ட் வீக் நிறைய கிளைண்ட் எடுத்துக்கிட்டாங்க, ஐ ரிக்வஸ்ட் திஸ் வீக் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் த பெனிஃபிட். அண்ட் இந்த பெனிஃபிட்ல ஐ கேன் ரிட்டர்ன் அண்ட் சே தட் 30 லட்சத்துலேருந்து 35 லட்சம் கேரண்டீடாக நீங்கள் ரிட்டர்ன்ஸோட எடுத்துகிட்டு போக முடியும்.
0: சூப்பர். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஃபோன் அடிச்சிருங்க, இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸை போய் கேட்கறதுக்கு ஈவெண்ட்டை போய் அட்டன் பண்ணுங்கள். கால் தம் அட் 0547673111. ஓகே, 0547673111. ஓகே, பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வரப்போகிற 14ஆம் தேதி, இதுதான் வந்து இவெண்ட்டுடைய டேட் அண்ட் டைம் அண்ட் லொக்கேஷன். ஸோ ஒரு பாட்டு வருது, திருப்பி வந்து லாஸ்ட்டாக பேச வேண்டிய விஷயத்தை பேசுவோம்.

மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: 15 இயர்ஸ் ஆஃப் VNCT. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய தேங்க்ஸ் கிவிங் இவெண்ட்டான இந்த செலிப்ரேஷன் சேல்ஸ் இவெண்ட்டில் எந்த வில்லா புக் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து 15 lakh டிஸ்கவுண்ட் ப்ளஸ் பெரிய கிராண்டான SUV கார் ப்ளஸ் 15 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் 15 இயர்ஸ்க்கு ரெண்டல் ஃப்ரீ. அப்புறம் அந்த 15 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்கள் வில்லாவில் போய் ஸ்டே பண்ணிக்கலான்ற மாதிரி பல 15 சம்மந்தப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க கரெக்டாக. ஸோ அதனால் ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு இது இதை விட ஒரு நல்ல பெட்டரான ஆஃபர் வந்து ரைட்னா எனக்கு வேற எங்கேயும் இருக்குமான்னு தெரியல. ஸோ வாட் யூ டூ, நீங்கள் போய் ஜஸ்ட் செக் இட் பை யோர் செல்ஃப். ஜஸ்ட் கால் தம் 0547673111. இதான் நம்பர். 14ஆம் தேதி, இன்னொரு 2 நாள் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை பாக்ரிஜிஸ் ஹோட்டலில் அவங்களோட ஈவெண்ட் வந்து நடக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் போய் நேரில் போய் பேசி பாருங்கள். உங்களுக்கே வந்து எவ்வளோ பாசிபிள் இங்கேருந்து இந்தியா இங்கே உட்காந்துட்டு சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் வேன் சிட்டியுடைய வில்லாவை வாங்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, அண்ட் பை தி வே, அப்புறம் கடைசியாக இப்போ நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஐ நீட் ஆஸ்க், லைக் இப்போ 15 இயர்ஸ் இந்த தேங்க்ஸ் கிவிங் இவெண்ட், 15 இயர்ஸ் நீங்கள் வேன் சிட்டி வந்து துபாயில் கால் பதிச்சு இத்தனை வருஷம் ஆகுது. எனக்கு ஞாபகம் இருக்கு 10th இயருக்கு என்ன கூப்பிட்டீங்க, 13th இயர் வரும்போது பெரிய இவெண்ட் இருக்கு கூப்பிட்டீங்க. ஸோ நானுமே வந்து கூடவே டிராவல் பண்ணிட்டே வரேன் இப்போ. அண்ட் யூ கிவ் அ லாட் டு த கிளைண்ட்ஸ், இட்ஸ் லைக் கிவிங் பேக் டு தெம்.
1: எல்லாருக்கும் எடுத்தோடனே வாங்க சார் VNCT துபாயிலேருந்து வரணும், உங்களை தான் இந்தியாவில் வெயிட் பண்ணிட்டுருவோம், அப்போலாம் யார் ரெக்கா இப்போலாம் வெல்கம் பண்ண மாட்டாங்க, காதப்படவே பேசியிருப்பாங்க ஆக்சுவலாக அதை வாங்கிட்டு, இவங்களாம் எங்கே 50,000 வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க அப்படின்ட்டு. அது எல்லாருக்குமே இருக்கிறது தான், வி கான் பிளேம் த பீப்புள், நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த டெவலப்பர்ஸ் அப்படி எல்லாமே. ஸோ ஒரு விஷயம் வி ஆர் வெரி வெரி கிளியர், அண்ட் லேர்னிங் கிளைண்ட்டர் தான் ஆரம்பிக்கணும். அதாவது நீங்கள் என்ன கொடுக்கணும் அண்ட் அவங்களுக்கு என்ன வேணுன்றதை நம்ம அவங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் கொண்டு வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே டேக் ஆஃபே ஆகலை. ஆக்சுவலாக ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ் மதுரையில் கோயம்புத்தூரில் வந்துட்டு ரீசன் என்னென்ன எங்களுக்கும் புரியல. அப்போதான் புரிஞ்சு கிளைண்ட்ஸுக்கு வில்லா என்ஆர்ஐன்னு வந்துட்டாங்க அப்படின்னா வில்லா தான் அவங்களுக்கு வந்து பெஸ்ட். இது வந்துட்டு வில்லாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க ரிட்டர்ன் இன்வெஸ்ட் நல்லாயிருக்கு. அந்த வில்லாவோட கூடிய சர்வீசஸ் இது வந்துட்டு ரெண்டல் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ட்டு. அண்ட் ரெண்டாவது என்னன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் ஒரு லேர்னிங் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய கிளைண்ட் பர்சனலி என்னை கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து திட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஐம் ஹாப்பிலி டேக்கிங் இட் பிகாஸ் என்ன அதில் தான் க்ரோ ஆன ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சைஸ் நல்லா இல்லை, இந்த டிசைனே நல்லா இல்லை ஆக்சுவலாக. அது வந்துட்டு ஒரு ஒரு தாம்பரம்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதுலாம் இது வந்து லேண்டே தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த அட்வைஸில் நிறைய கோர்ஸ் கரெக்ஷனும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் தான் 15 லட்சத்தில் வில்லா கொடுத்தோம், 20 லட்சம் இதான் பிகினிங் லோட்டஸ்ன்னு சொல்லிட்டு அதிகபட்ச ப்ரைஸே 33 லட்சரூபா தான். இன்னைக்கு VNCT குளோபல் வந்து ஹையஸ்ட் வில்லா ப்ரைஸ் 3.5 கோடிக்கு ஒரு வில்லா ஆஃபர் பண்ண முடியும் ஈஸியாக இல்லை அப்படின்னா அந்த அந்த தைரியம் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தது எல்லாமே த்ரூ கிளைண்ட் தான் அல்சே வந்துட்டு ஓகேனா. அண்ட் ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் வில்லாவில் பண்ணும்போது என்ன இருக்குன்னா கரெக்ஷனை உடனே பண்ணிக்க முடியும். உங்களை இப்போ நீங்கள் ஒரு 2000 அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க, 15 மாடி 25 மாடிக்கு ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் பண்ணது பண்ணது தான், அதில் போய் நீங்கள் நடுவில்லாம் மாற்ற முடியாது. ஆனால் ஒவ்வொரு வில்லானும் போது உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் சொல்லுவாங்க சார் இந்த கிச்சனில் இந்த மாடிஃபிகேஷன் தான் நல்லாயிருக்கும், அண்ட் இன்னொருத்தவங்க மெனக்கண்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க சார் எனக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வேணாம் அதுக்கு ஹாலாக பிரித்து கொடுத்துருங்க, அண்ட் செகண்ட் ஃப்ளோர் எனக்கு ஒரு பெட்ரூம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு கிளைண்ட் சொல்கிறது இன்னொரு கிளைண்ட்டு பிரயோஜனமாக இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு, எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நான் நேம் பண்ணி சொல்ல முடியும் எனக்கு வந்துட்டு, பட் ஆனால் நேம் பண்ணால் ஒரு சில பேரை மட்டும் நேம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட அட்வைஸ்லாம் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள் ஆக்சுவலாக வந்துட்டு. ஃபேக்டாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க புக் பண்ணுவாங்க அவங்களால ஏதோ ஒரு ரீசனால் கன்யூ பண்ண முடிஞ்சிருக்காது, அவங்களோட ரீஃபண்ட் ப்ராசஸை எப்படி கரெக்டாக பண்ணி கொடுக்கணும். முன்னாடி நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா ஹேப்பஸாக ஒர்க் பண்ணுவோம், நானே ஒத்துக்கிறேன். ஆக்சுவலாக புக் பண்ணாங்க கேன்சல் பண்ணாங்க அப்புறம் எனக்கு அவங்க வாங்கிக்கிட்டு பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹேப்பஸாக ஒர்க் பண்ணும்போது ஒரு கிளைண்ட் கொடுத்த கிளாரிட்டி தான் ஆக்சுவலாக வந்துட்டு இதை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டி நீங்கள் ரிட்டர்ன் வரும்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னா நிறைய தேங்க்ஸ் சொல்லணும், அண்ட் நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லுறேன். அண்ட் வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு போக விரும்பல ஆக்சுவலாக அது வந்துட்டு, அதனால தான் இந்த ஆஃபர்ஸ் பெனிஃபிட்ஸ் தேங்க்ஸ் கிவிங். ஏன்னா நான் இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லும் போது அந்த ஆஃபர் எப்படி ஒர்க் பண்ணுறோம் எப்படி காஸ்டிங் ஒர்க் பண்ணுறோம் சொல்ல முடியும்னா இட்ஸ் லைக் வி ஆர் டாக்கிங் டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது தெர் இஸ் நோ ஹைட் அண்ட் சீக் இந்த கேம்லாம் இருக்காது. ஏன்னா VNCT இன்னும் 15 வருஷம் இல்லை இன்னும் அதிக வருஷங்கள் அமீரத்தில் இருக்கணும் அப்படின்னா ஐ ஃபீல் திஸ் டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரிலேஷன்ஷிப் வித் கிளைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால ஃபார் எவர் உங்களுக்கு என்ன சப்போர்ட் என்ன ப்ராக்ரஸ் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் ப்ராஜெக்டில் அண்ட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேணும்னாலும் நீங்கள் நீங்க வாங்குறீங்க வாங்காத ரெண்டாவது விஷயம், அந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு அதையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கறதுக்கு VNCT இஸ் ஆல்வேஸ் தேர் தான் நான் சொல்லுவேன். அது வந்துட்டு இந்த வாரம் சோ ஸ்பெஷல் ஆஃப்டர் வெரி லாங் பேக் ஆர் சேர்மன்ஸ் டிரெக்டர்ஸ் அண்ட் ஹோல் டீமா நாங்க வந்து வி கோன் பி ஹியர் இன் திஸ் ஈவென்ட் இந்த வாரம் இருக்க போறோம். அதனால நீங்க வாங்க, கால் பண்ணுங்க, ஒரு மீட்டிங் எடுங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. இந்த சண்டே வந்து புக் பண்ணும் போது நான் ஆஃபர் நிறைய சொல்லிட்டேன், 15 லட்சம் ரூபாய் பிரைஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் 15 லட்சம் ரூபாய் கார் உங்களுக்கு, கூடவே ECR-லயும் லேண்டு, பம்மல் சிட்டிக்குள்ளேயும் லேண்டு. மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, கால் பண்ணுங்க.
0: சூப்பர், கால் பண்ண வேண்டிய நம்பர் 0547673111, அவ்வளோதான், 0547673111. ஸோ இன்னைக்கு இந்த ஷோ மிஸ் பண்ணவங்க நாளைக்கு ஈவினிங் 6 o'clock to 7 o'clock லைவா பிரபா வருவார், ஈவினிங் கரெக்டாக கேட்கலாம். எனிவேஸ், குட் நைட் கைஸ், திஸ் இஸ் பிராவோ அண்ட் பிரபா சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஷோ. ப்ரோ, தேங்க்யூ.
1: தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ப்ரோ.
0: சி யூ டுமாரோ.
1: எஸ்,
0: ஓகே. செம்மையாக ஒரு பாட்டு, ஒரு விசில் போட்டுனே கேளுங்க இந்த பாட்டை.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், விரிவான செய்திகள் வாசிப்பவர் சுபா.
2: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் இ ஸ்கூட்டர் விபத்துகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 97 விழுக்காடு உயர்ந்துள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மீண்டும் கவனத்திற்கு வந்துள்ளன. ஹெல்மெட் அணிதல், விதிகளை பின்பற்றுதல் மற்றும் அனுமதிக்கப்பட்ட பாதைகளில் மட்டுமே பயணித்தல் அவசியம் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் மற்றும் தமிழ் ஜனம் செய்திகள் ஆகியவை நீக்கப்பட்டு உள்ளதாக அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். அரசு கேபிள் நிறுவனம் செட் ஆஃப் பாக்ஸ் நிறுவனத்திற்கு வைத்திருக்கும் நிலுவைத் தொகை காரணமாக ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக காரணம் கூறப்படுகிறது. கட்டண பிரச்சினை காரணம் என்றால் ஏன் மற்ற ஊடகங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை? குறிப்பாக இந்த மூன்று ஊடகங்களும் மின்வெட்டாலும் தாவேக்கா அரசின் நிர்வாக திறனின்மையாலும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதால் தாவேக்கா அரசு இந்த ஊடகங்களை பழிவாங்கும் விதமாக நடந்து கொள்வதாகவே தெரிகிறது. ஜனநாயகத்தில் செய்திகளை தடை செய்வது தீர்வல்ல, இது மிகவும் தவறான போக்கு. உடனடியாக இந்த செய்தி ஊடகங்களை அரசு கேபிள் நிறுவனத்தில் வெளியிட வேண்டும் என்று தாவேக்கா அரசை வலியுறுத்துகின்றேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, அதிமுக பொதுச் செயலர் EPS கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
2: இந்திய செய்திகள்.
3: கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட நபர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து முடிக்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்துக்கொண்டதற்கு உச்சநீதிமன்றம் கவலையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளது. தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க என்னென்ன புது உத்திகளை கையாளலாம் என கேள்வி எழுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த விஜய் சிங் என்பவர் தன் சகோதரரை சுட்டுக் கொன்றதற்காக குற்றஞ்சாட்டப்பட்டு 1983 நவம்பரில் கைது செய்யப்பட்டார். அப்பொழுது அவருடைய வயது 28. இந்த கொலை வழக்கை விசாரித்த கான்பூர் விசாரணை நீதிமன்றம் அவரை குற்றவாளி என அறிவித்து 1985 டிசம்பரில் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து விஜய் சிங் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். எனினும் இந்த மேல்முறையீட்டு மனுவை கடந்த 41 ஆண்டுகளாக விசாரிக்காமல் அலகாபாத் உயர்நீதிமன்றம் நிலுவையிலேயே வைத்திருந்தது. கடந்த பிப்ரவரி 9 விஜய் சிங்கின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து 20 பக்க தீர்ப்பு வழங்கியது. கொலை வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க நீண்ட காலம் எடுத்துக்கொண்டதை சுட்டிக்காட்டி விஜய் சிங் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. அதில் தற்பொழுது எனக்கு 72 வயதாகிறது, என் இளமை, நடுத்தர வயது, தற்பொழுதைய முதிய வயது என ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் குற்றவாளி என்ற நிழலிலேயே கழித்து வருகிறேன். அந்த அளவுக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்டு கடைசியாக தள்ளுபடி செய்யப்பட்டது என குறிப்பிட்டிருந்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்தினை யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பொறுப்பில் எடுக்கும் நடவடிக்கையினை விரைந்து செய்ய வேண்டும் என யாழ் மாநகர சபையில் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரான் மீண்டும் பரஸ்பர தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே ஹார்மஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை முற்றுகை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள நிலையில் கடந்த June 8 ஓமன் அருகே MD மாரிவெக்ஸ் என்ற மற்றொரு கப்பல் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியது. தீப்பிடித்து எரிந்த அந்த கப்பலில் இருந்த 24 இந்திய மாலுமிகள் மீட்கப்பட்டனர். இதற்கிடையே நேற்று ஒமானில் உள்ள சோஹார் துறைமுகத்தில் இருந்து வடகிழக்கே 20 கடல் மைல் தொலைவில் பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற செட்டபெல்லோ என்ற வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆரம்பத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட 3 இந்திய மாலுமிகளும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது நமது கடல்சார் குடும்பத்திற்கு ஒரு பெரும் இழப்பாகும். இந்த இக்கட்டான நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் பிரதமர் மோடி அரசு உறுதுணையாக நிற்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நாளுக்குரிய விரிவான செய்திகள் முடிவு பெற்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM, Nama Radio, Nama Music. Star of the Month.
4: Singer SPB.

0: குட் ஈவினிங். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? டே எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? வீட்டுக்கு அப்படியே டென்ஷனெல்லாம் போகாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. அண்ட் சொல்லணும்னு நினச்சேன், சில பேர் வந்துட்டு புதுசாக ஏஐக்கு வந்திருப்பீங்க, ஜாப் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு கூட இன்ஸ்டாகிராமில் நிறைய டிஎம்ஸ்லாம் வரும், எங்கேயாவது யாரையாவது ரேண்டமாக மீட் பண்ணுறவங்க கூட வந்து கேட்பாங்க. ஸோ சில பேருக்கு நம்மளால் ட்ரை பண்ண முடியும், சில பேர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன விஷயம்தான், கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்காது, கிடைக்காமல் இருக்கிறது எப்போவுமே கிடைக்காது, அது நமக்கு நல்லது தான். நம்மளை தேடி ஒரு விஷயம் வருதுன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நல்ல விஷயமாச்சே, அதனால் கொஞ்சம் காத்திருப்போம். உங்களோட மனசு இருக்குல்ல மனசு, அதை எப்போவுமே விட்டுறாதீங்க, ஓகேவா? அண்ட் இப்போ அடுத்தவங்களுக்கான யூஏஇ அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Okay, அதாவது இப்போ நிறைய பேர் வந்து இந்த இ ஸ்கூட்டர்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, நல்லா இருக்கே, பக்கத்தில் எங்கே போனாலும் அப்படியே ஜல்லுன்னு போயிட்டு ஜல்லுன்னு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2024 கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்க காலகட்டங்களில் இ ஸ்கூட்டர் தொடர்பான விபத்துகள் வந்து ஜாஸ்தியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, 97% வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட 2 மடங்கு ஜாஸ்தியாயிருக்கு. எதனால் இந்த விபத்தெல்லாம் ஏற்படுது அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஓட்டிட்டு போகிறாங்க, ஆனால் ப்ராப்பராக சில ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. இந்த பெல்ட் போடுறதா இருக்கட்டும், இல்லை ஹெல்மெட் போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்க. டக்குன்னு நம்ம பெடஸ்ட்ரியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு க்ராஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நடக்கிறதுக்கு. ஸோ உங்களோட நீங்கள் உங்களை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னா ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் மேக்ஸிமம் அந்த ஆக்சிடென்ட்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நம்மளும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கிறது நல்லது இல்லையா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்னு அன்பான ஒரு ரெக்வெஸ்ட். எஸ்,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஷோவில் நிறைய விஷயங்கள் பற்றி பேச போகிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு ரிலேட் ஆகக்கூடிய விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: போன்றீங்க ஆச்சா? சரி, சைலண்ட்ல போட
7: மறந்துட்டேன்.
8: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கா சொல்லு,
4: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
8: என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானா நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா
5: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
9: தி ஈவினிங் கரக்.

கேரட் கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ் மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 திர்ஹம்ஸ் பர் இயர்ல என்ஜாய் பண்ணுங்க. திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாய் ஆலுகாஸ். என்ஜாய் பிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி. ஆஃபர் வேலிட் டில் 14 ஜூன் ஒன்லி.

0: அன்புடன் நான் ரியா. நம்மளோட லைஃப் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான ஒரு ட்ரெயின் ஜேர்னி மாதிரி தானே. எனக்காவது அதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும், ஆனால் அது ரொம்ப ரொம்ப டீப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கூட மேபி தோணியிருக்கலாம், நம்ம இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு வரும்போது ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வாங்குற மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் இல்லையா? ஒரு ட்ரெயினில் ஏறும்போது எங்கே போக போகிறோம், யாரோட போக போகிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு கோ பேசஞ்சராக ட்ராவல் பண்ணுறது யார் அப்படின்னா நம்மளோட அம்மா அப்பா. அவங்க தான் நமக்கு ஃபஸ்ட் அந்த சேஃப்டி, ஃபஸ்ட் லவ், ஃபஸ்ட் வேர்ல்டுனா என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. நம்ம அழும்போது உடனே பார்த்துக்கிற அவங்களோட கைகள், நம்ம சிரிக்கும்போது கூட சிரிக்கிற அந்த ஃபேஸ், அதுதான் லைஃபோட ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் மெமரி இல்லை? இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியும், நான் தனியாக இல்லை அப்படின்னு. பட் அப்படியே அந்த ட்ரெயின் ஜேர்னியில், நம்ம லைஃப் அப்படின்ற அந்த ட்ரெயின் ஜேர்னியில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க, நம்மளோட லைஃப் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இவ்வளோ ஸ்டேஷன்ஸ் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது கசப்பான ஞாபகங்களும் இருக்கும், ரசிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும் இல்லை? உங்களை அப்படியே அங்கே நான் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நீங்களும் வந்து இந்த ட்ரெயின் ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: We'll be back after a short commercial break.
1: Plumbing, electrical work, interior design, இதுக்கெல்லாம் ஆள புடிச்சி என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
2: Bro, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. Falcon Fastlink Technical Services. நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவிய கொடுத்துருவாங்க.
1: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியாது.
2: Falcon Fastlink Technical Services LLC. Call 058-681-5179.
3: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்கினீங்கன்னா ஜூன் 12th ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ராமா சென்டர், துபாய்.

0: நற்றிணையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சைல்ட்ஹுட் ஸ்டேஷன். தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரியா. ஆமாம், அப்படியே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்குல்ல. எஸ், இந்த சைல்ட்ஹுட் ஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப சிரிப்பு நிறைஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா. ட்ரெயின் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். ஒரு ஸ்டேஷன் ஸ்கூலில், ஒரு ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், ஒரு ஸ்டேஷன் பிளே கிரவுண்டில், ஒவ்வொரு ஸ்டேஷனும் ஒவ்வொரு புது வேர்ல்டு மாதிரி நமக்கு ஃபீல் ஆன மூமெண்ட் அதெல்லாம் இல்லையா. சைல்ட்ஹுட்டில் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படுவோம். சின்னதாக யாராவது ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். யார் என்ன சொன்னாலும் பெருசாக யோசிக்க மாட்டோம், ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். சிரிப்போம், விளையாடுவோம், அழுவோம், அடுத்த செகண்டே மறந்துடுவோம். அப்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பெர்மனண்ட் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் லைஃப் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, எதுவுமே பெர்மனண்ட் இல்லை, ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு அழகான, ஒரு டீப்பான ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. சில பேர் ஸ்டில் இருப்பாங்க நம்ம கூட, நல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகிட்டே வரும். சில பேர் அவங்களோட பேசுகிறது இல்லை, அவங்களோட காண்டாக்ட் இல்லைனாலும் அவங்களோட மெமரிஸ் இருக்குல்ல, அந்த பியூட்டிஃபுல் மெமரிஸ், அது இன்னமும் நம்ம மனசை விட்டு போயிருக்காது. பட் அந்த சிரிப்பும் அந்த அழகான ஞாபகங்களும் நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டுருக்குல்ல. எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னா, ஒரு ஸ்டேஷன் அப்படின்னா, அது சைல்ட்ஹுட் ஸ்டேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கூட அந்த அழகான மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது இல்லை? உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எப்படி சொல்கிறது, ஸ்கூலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட், அவங்களாம் அவங்க கண்ணு முன்னாடி ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா. அவங்கள தேடி கண்டுபிடிச்ச போய் பேசணும் அப்படின்லாம் வந்து தோணும். நல்ல விஷயம், ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது. அடுத்து எந்த ஸ்டேஷன், எந்த ஸ்டேஷனை பற்றி நான் ஞாபகப்படுத்த போகிறேன்றதை நான் வந்து சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டோர்.
2: எஸ், ஜெட்டோரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர்ஸ் தான்.
1: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர்லயே போலாம்.
2: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு வர?
3: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
4: அடிங்க.
5: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எல்லாருமே நம்ம இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேப்பில் மனசு தொட்டமேட்டுக்காக யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லணும் இல்லை. மிஸ்டர் சங்கர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு, பட்டியல் படத்துலேருந்து எனி சாங் ப்ளே பண்ணுங்க பிரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அவருக்காக வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் நீங்கள் வந்து கேட்கலாம். 050-252-8940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் இப்போது பாட்டு கேட்கலாமா? இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
2: Manasu thottamittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு திட்டமிட்டு
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.4

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது எதிர்பார்க்காத சிலர் அப்படியே ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்கும்ல? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரொம்ப அழகா வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஏய் நீ பண்ணுடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் வந்து கிடைக்கும். ஒரு டீச்சர் வந்ததுக்கு அப்புறமா அப்பா அம்மா சொல்றத கேட்காத நம்ம ஒரு டீச்சர் சொல்லும்போது ஒரு பயத்திலையோ ஒரு மரியாதை கலந்த ஒரு பயத்துல வந்து அவங்க சொல்றத பண்ணணும் அப்படின்னு தோணும். புதுசா ஒரு ஜாப்க்கு வந்து போகும்போது இந்த கம்பெனி பத்தி எதுவுமே தெரியாது, எப்படி நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இடத்துல அவங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு சீடை வந்து போடுவாங்க. இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் நல்லவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம், ஓ இதுக்கா இதுக்குதான் நான் இவ்வளோ பயந்தனா அப்படின்னு அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டதுக்கு காரணம் அந்த ஒரு ரீசனாக அந்த ஒரு பர்சனாக வந்து இருக்கலாம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ஒரு ரீசனாக இருக்கலாம். நமக்கு தான் லைஃப்பில் நிறைய கஷ்டம் அப்படின்னு ரொம்ப லோன்லியாக ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குறோம். அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் வந்து கேட்கும்போது லைஃப்பில் நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். மேடா நம்மளை விட ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு இருக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு அவங்கள பார்த்து நம்ம கற்றுட்டு இருந்திருப்போம். ஒரு அழகான ஒரு லவ், அந்த லவ்ல பாசிட்டிவ்னஸ் இருக்கும், ஈகோ இருக்கும், எல்லா சண்டையும் முடிச்சுட்டு பிரேக்கப் வரைக்கும் போனவங்க கூட ஓகே இதுதான் நம்மளோட கரெக்டான பாத். அவங்க எங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு அது ஒரு மெச்சூரிட்டி கிடைச்சதுக்கு காரணமே அந்த லவ்வாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு எதிர்பார்க்காத மனிதர்களை நம்ம வந்து மீட் பண்ணும்போது ஒவ்வொரு லெசன்ஸ் நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்மளை நம்மளே ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்கோம்னா அது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த ட்ரெயின் ஜேர்னியில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam
3: JM brand AC da
4: JM brand AC da
5: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Flavor Song of the Hour brought to you by Basha Bhai Biryani. Authenticana Dindukal Siraga Samba Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani. Ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. சில நேரத்தில் நம்ம யோசிப்போம்ல, இதுதான் என்னோட டெஸ்டினேஷனா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு க்வெஷ்சன்ஸ் வரும். எதனால வந்திருக்கோம் அப்படின்னா, தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் சூஸ் பண்ணும்போது, தப்பான முடிவு எடுக்கும்போது, ஐயோ நமக்கு அது செட்டே ஆகலையே இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து போகும்போது, இது நம்ம எதிர்பார்த்த டெஸ்டினேஷன் கிடையாது, என்னோட ட்ரெயின் ஜேர்னி என்னை ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சல நான் வந்து ஏறினேன் அப்படின்னு நம்மளை நம்மளே வந்து கேட்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெயினில் ராங் கம்பார்ட்மெண்ட் ஏறினா அது லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தமே கிடையாது இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டேஷன், ரொம்ப அழகான நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து காத்துக்கிட்டே இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணலாமே. இல்லை, லைஃப் வந்து ஒரே மாதிரி இருக்காது தானே. ராங்கான பாத், ராங்கான ஸ்டாப் இருக்கும், அதை அப்படியே ரீடைரக்ட் பண்ணி போகிறது தானே அந்த லைஃப். சில பெயின் வரும், சில கன்ஃபியூஷன்ஸ் வரும், ஆனால் அதுக்கு பேர் தானே லேர்னிங். உங்களுக்கு நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லா நாளுமே ரொம்ப ஹாப்பியாக எந்த பிரச்சனையுமே எல்லாம் போகும்போது ரியல் ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இல்லை. ஸோ அப்பப்போ கொஞ்சம் லெசன்ஸ், அப்போ கொஞ்சம் சந்தோஷம், இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போகும்போது தான் ஒரு ப்ராப்பரான லைஃப்பில், ப்ராப்பரான ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு நமக்கே வந்து தோணும். லைஃப் நமக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கல, அது நம்ம கிளியராக ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்ருக்கு, அது நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம், அதில் நமக்கு டவுட்டே வேண்டாம். ஓகே, சின்னதாக துளியளவு கூட உங்களுக்கு, ஓ நம்ம தப்பான ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா, அதை எப்போ வேணாலும் நீங்கள் சரி செய்கிறதுக்கான ஒரு ஒரு ஒரு பவர் அப்படின்னு சொல்லாமா, அது உங்ககிட்ட தான் இருக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Relax song of the hour.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: கோல்ட் வாங்குறதுக்கு ரைட் பிளேஸ் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். இப்போ அங்க போய் நகைகள் வாங்குனீங்கன்னா ஜூன் 12th ரிலீஸ் ஆக இருக்கிற ஹபீபி படத்துக்கான ஃபேமிலி டிக்கெட்ஸும் வின் பண்ணலாம். அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersel Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersel Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM, கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இமோஷனல் குட் பை, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இந்த ஜேர்னியில் மோஸ்ட் இமோஷ்னல் மொமெண்ட் வந்து இதுதான். நமக்கு பிடிச்ச பேசஞ்சர் அவங்க, நம்ம கூட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட லைஃப்பில் இருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க, நல்லது கெட்டது. அவங்களோட லெசன், அவங்களோட லைஃபோட லெசன் வந்து நமக்கு ஒரு பாடமாக இருந்தது. பட் ஒரு டைமில் அவங்க இறங்க போகிற ஸ்டேஷன் வந்துருச்சு, மனசு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இவ்வளோ நாள் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்களே, இப்போ அவங்க ஸ்டேஷன் வந்துருச்சுன்னு இறங்க போகிறாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்க நம்ம கூட ஷேர் பண்ண விஷயங்கள், நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த மொமெண்ட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கவே முடியாது. அது நமக்கு தான், நம்ம யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம் இல்லையா. பட் இந்த ட்ரெயின் மூவ் ஆகும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்க தான் நம்ம ஜேர்னியில் ஸ்பெஷல் பர்சனாக இருக்காங்க. சில பீப்புள் லைஃப்பில் வந்து டீச் பண்ணிவிட்டு நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. சில பேர் நம்ம கூட ஸ்டே பண்ணலனாலும் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவானதுக்கு காரணம் அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ சில குட் பை வந்து பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லணும்னு தோணும் இல்லை. ஆமாம், சில பேர் வந்து நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு அப்ராட்லாம் போனதுக்கப்புறமா நம்மளுக்கே அது நடந்திருக்கும். அப்போ இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு தான் அவங்க தான் அப்படின்னு இருந்திருப்போம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பேசுறது, சேட் பண்ணுறது, கால் பண்ணுறது எல்லாமே வந்து கம்மியானதுக்கப்புறம் அந்த சொல்லிக்காமல் போகிற குட் பை அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி அந்த மெமரிஸ் இருக்குல்ல, பைக்கில் அவங்களோட நீங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணியிருக்கலாம், அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், ஊரே சுற்றி பார்த்துருக்க மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு நல்லது கெட்டதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நடந்திருக்கும். பட் ஸ்டில் நமக்காக நல்லது பண்ணியிருக்காங்க, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், எனக்கு நல்ல ஒரு லெசன் வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இட்ஸ் ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஜேர்னியில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது தானே நல்ல விஷயம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ராதிகா மேம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. தாய் கிழவி படத்தோட ப்ரொமோஷன் அப்போ தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று மட்டும் நான் கற்றுக்கிட்டேன், இந்த உலகத்தில் நம்ம தனியாக தான் வந்தோம், நம்ம தனியாக தான் போகிறோம், நான் தனியாக தான் இருக்கேன், அதுதான் உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்லாம் வந்துட்டாங்க. ஈவன் சரத்குமார் சார் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாமே வந்து அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்தாலுமே அந்த ஃபேக்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு மனசு, அது ஒரு தைரியம் வேணும் தெரியுமா? எல்லாருமே இருந்தாலும் கூட நான் தனி தான், நான் தனியாக தான் வந்தேன், நான் தனியாக தான் போகிறேன் அப்படின்னு நமக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். பட் இந்த டெஸ்டினேஷன் என்னன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்குமே. இந்த கூகுள் மேப் மாதிரி நம்ம போகிற ரூட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி முன்னாடியே நம்ம போய் அங்கே உட்காந்துட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் அப்படி பண்ணால் லைஃப் வந்து சிம்பிள் சொன்ன மாதிரி தான், முன்னாடியே நடக்க போகிறது தெரிஞ்சால் லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா? நல்லா இருக்காது இல்லை. அதனால் போகிற வரைக்கும் போட்டுங்க. இந்த ட்ரெயின் ஜேர்னி எவ்வளோ நல்லா இருக்கும்ல, அதே மாதிரி தான். என்ன நம்ம போகிற டெஸ்டினேஷன் என்ன அப்படின்றது மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா? அதனால தான் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். சில நேரங்களில் நம்ம பிளான்ஸ் எல்லாம் வந்து ஃபெயில் ஆகும், இட்ஸ் ஓகே. நம்மளோட லைஃப்பில் வந்து இந்த யூனிவர்ஸ் ஒரு பெட்டரான ஒரு பிளான் வச்சுருக்கலாம். யார் வருவாங்க, யார் நம்மளை விட்டு போவாங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் மாறும் அப்படின்னு எதுவுமே நம்மளோட கையில் இல்லவே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். என்ன தெரியுமா? நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல, அடிக்கடி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல, எல்லாத்துக்குமே பண்ணுறோம்ல, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே, இதுக்காக நம்ம டென்ஷன் ஆனோம் அப்படின்னு நமக்கே தோணும், நம்மளை பார்த்து நம்மளே சிரிப்போம். பிகாஸ் அன்னோன் ஸ்டேஷனில் தான் பெஸ்ட் மெமரிஸ் வரும். நம்ம கொஞ்சம் நம்மளாக இருப்போமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நாம் ட்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இந்த பியூட்டிஃபுல்லான நம்ம லைஃப் ஜேர்னியில நம்மளே நிறைய மாறி இருக்கோம், நமக்கே அது தெரியாது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், நம்மளோட தாட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, நம்ம எப்படியெல்லாம் ஜட்ஜ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ எல்லாமே ஜஸ்ட் லைக் தட், இவ்வளோதானா, இதுக்கு நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம் அப்படின்னு நம்மளே மாறிட்டோம். ஒரு பர்சனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணியிருப்போம், ஒருத்தவங்க யாருக்கூடையாவது பேசுகிறத பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணியிருப்போம், படிக்கிறத வச்சு ஜட்ஜ் பண்ணியிருப்போம், ஓ நல்லா படிக்கலையா, அப்போ உங்களுக்கு டேலண்ட்டே இல்லை போல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் உடச்சி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது தான் சுற்றி இருக்க மக்கள்லாம் பார்க்கும்போது அது எல்லாம் லைஃப் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்லை நம்ம எவ்வளவு தப்பாக நினச்சிருக்கோம் எல்லாத்தையும் அப்படின்னு. பிகாஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் சில விஷயங்கள்லாம் மாறவே இல்லை. சில பேர் அதை உடச்சிட்டு நான் இப்படி தான் அப்படின்னும் இருக்கிறாங்க. அங்கே இருக்க பெண்கள்லாம் பார்க்கும்போது வா அப்படின்ற மாதிரி இப்போது எனக்கு இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. பட் இன்னும் சில வீட்டிலலாம் வந்துட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நம்ம நல்லதுக்காகவே சொன்னாலும் நமக்குன்னு இருக்க அந்த உள்ளே இருக்க அந்த இன்னர் சைல்டு ஆசைப்படுற விஷயங்கள்லாம் வந்து நடக்காதும்போது அது இன்னும் பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது இல்லையா. ஸோ இவ்வளோ படிக்கிறியா, நான் எங்கே போய் மாப்பிள்ளை தேடுவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அதை உடைச்சிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குல்ல. எஸ், இங்கே நம்ம யூஏயில் இருக்கோம், டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்க பீப்புளை நம்ம மீட் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டியை வந்து மீட் பண்ணுறோம். அவங்களோட பழகும்போது ஓ இப்படியெல்லாம் உங்கள் ஊரில் இருப்பீங்களா, ஓகே இதெல்லாம் வந்து தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம அந்த ஒரு ஜோனுக்கு இப்போ தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ விச் இஸ் நல்ல விஷயம். ஸோ இந்த ஜேர்னியில் இதுதான் கிடையாது, இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னா ப்ளீஸ் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நம்ம பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இப்போது இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ட்ரீ. அண்ட் கூட இந்த பாயிண்ட்டையும் ஆட் பண்ண விரும்புகிறேன், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அப்படின்ற ஒரு தாட்டை ஓரமாக வச்சுட்டு நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணாலே லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல, அதை நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள்

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நன்றி. ஆக்சுவலி எனக்கு ட்ரெயின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஒரு மூவிலலாம், நிறைய சினிமாவில் அந்த ட்ரெயினை ரொம்ப அழகாக காமிப்பாங்க, எஸ்பெஷலி மணிரத்னம் சாரோட படங்கள் இல்லையா, அப்படி ரசிச்சு பார்ப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வரைக்கும் ட்ரெயினில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் நம்புவீங்களா? சீரியஸ்லி ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி சான்ஸ் வந்ததே கிடையாது. எங்கே போனாலும் எப்படி சொல்கிறது தெரில, அது அமையவே இல்லை, அப்படியே போயிடுச்சு. ஸோ எனிவேஸ் இனிமே வந்து நிறையா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. இப்போ என்ன, எப்போ வேணாலும் போகலாம் தானே. ஸோ பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக அந்த ஜன்னல் சீட்டு, நம்ம கூட வர கேஸ்லாம் வந்து நம்ம ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்களா, நான் அப்படியே அதை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து அந்த ஜன்னல் ஓரமாக அப்படி அந்த காற்று அந்த ட்ரெயினோட சவுண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு போகணும், ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ போனால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் ப்ரியா கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன், அங்கே வந்துட்டு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்பையும் டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிளில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேயும் வந்துட்டு நம்ம ஷோஸ்லாம் வந்து நீங்கள் கேட்கலாம், எல்லாரோட ஷோஸுமே கேட்கலாம். நியூஸ் ஆன் டைமுக்கு வந்து உங்களை வந்து சேரும். ஸோ லோன்லியாக இருக்காதீங்க, தனிமையாக இருக்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தனிமையாக இருங்க, இல்லைனா வேண்டாம். ஓகே, நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பத்திரமா தூங்குங்க, நிம்மதியாக தூங்குங்க. எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. டேக் கேர்.
1: Chillax song of the hour. Song of the hour. Sandiri paadidum paadale maramellam manidha.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒரு தீர்க்கா.
3: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
6: The Evening Karak, presented by VNCT Global. 15 years anniversary munite Chennai Pamal location la Pudu Villa Vlogs. Meet the team on Sunday, June 14, 10 a.m. to 8 p.m. at Park Regis Hotel, Dubai. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், விரிவான செய்திகள் வாசிப்பவர் சுபா.
1: அமீரக செய்திகள்.
3: அமீரகத்தில் இ ஸ்கூட்டர் விபத்துகள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 97 விழுக்காடு உயர்ந்துள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மீண்டும் கவனத்திற்கு வந்துள்ளன. ஹெல்மெட் அணிதல், விதிகளை பின்பற்றுதல் மற்றும் அனுமதிக்கப்பட்ட பாதைகளில் மட்டுமே பயணித்தல் அவசியம் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பில் இருந்து பாலிமர் செய்திகள், நியூஸ் தமிழ் மற்றும் தமிழ் ஜனம் செய்திகள் ஆகியவை நீக்கப்பட்டு உள்ளதாக அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். அரசு கேபிள் நிறுவனம் செட் ஆஃப் பாக்ஸ் நிறுவனத்திற்கு வைத்திருக்கும் நிலுவைத் தொகை காரணமாக ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக காரணம் கூறப்படுகிறது. கட்டண பிரச்சினை காரணம் என்றால் ஏன் மற்ற ஊடகங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை? குறிப்பாக இந்த மூன்று ஊடகங்களும் மின்வெட்டாலும் தாவேக அரசின் நிர்வாக திறனின்மையாலும் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதால் தாவேக அரசு இந்த ஊடகங்களை பழிவாங்கும் விதமாக நடந்து கொள்வதாகவே தெரிகிறது. ஜனநாயகத்தில் செய்திகளை தடை செய்வது தீர்வல்ல, இது மிகவும் தவறான போக்கு. உடனடியாக இந்த செய்தி ஊடகங்களை அரசு கேபிள் நிறுவனத்தில் வெளியிட வேண்டும் என்று தாவேகா அரசை வலியுறுத்துகின்றேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, அதிமுக பொதுச் செயலர் EPS கண்டனம் தெரிவித்துள்ளனர். கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட நபர் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து முடிக்க அலகாபாத் உயர்நீதிமன்றம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்துக்கொண்டதற்கு உச்சநீதிமன்றம் கவலையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளது. தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க என்னென்ன புது உத்திகளை கையாளலாம் என கேள்வி எழுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த விஜய் சிங் என்பவர் தன் சகோதரரை சுட்டுக் கொன்றதற்காக குற்றஞ்சாட்டப்பட்டு 1983 நவம்பரில் கைது செய்யப்பட்டார். அப்பொழுது அவருடைய வயது 28. இந்த கொலை வழக்கை விசாரித்த கான்பூர் விசாரணை நீதிமன்றம் அவரை குற்றவாளி என அறிவித்து 1985 டிசம்பரில் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து விஜய் சிங் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். எனினும் இந்த மேல்முறையீட்டு மனுவை கடந்த 41 ஆண்டுகளாக விசாரிக்காமல் அலகாபாத் உயர்நீதிமன்றம் நிலுவையிலேயே வைத்திருந்தது. கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி விஜய் சிங்கின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து 20 பக்க தீர்ப்பு வழங்கியது. கொலை வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க நீண்ட காலம் எடுத்துக்கொண்டதை சுட்டிக்காட்டி விஜய் சிங் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. அதில் தற்பொழுது எனக்கு 72 வயதாகிறது, என் இளமை, நடுத்தர வயது, தற்பொழுதைய முதிய வயது என ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் குற்றவாளி என்ற நிழலிலேயே கழித்து வருகிறேன். அந்த அளவுக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்பட்டு கடைசியாக தள்ளுபடி செய்யப்பட்டது என குறிப்பிட்டிருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்தினை யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பொறுப்பில் எடுக்கும் நடவடிக்கையினை விரைந்து செய்ய வேண்டும் என யாழ் மாநகர சபையில் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா ஈரான் மீண்டும் பரஸ்பர தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே ஹார்மஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படை முற்றுகை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள நிலையில் கடந்த ஜூன் 8ஆம் தேதி ஓமன் அருகே MD மாரிவெக்ஸ் என்ற மற்றொரு கப்பல் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியது. தீப்பிடித்து எரிந்த அந்த கப்பலில் இருந்த 24 இந்திய மாலுமிகள் மீட்கப்பட்டனர். இதற்கிடையே நேற்று ஒமானில் உள்ள சோஹார் துறைமுகத்தில் இருந்து வடகிழக்கே 20 கடல் மைல் தொலைவில் பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற செட்டபெல்லோ என்ற வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆரம்பத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட 3 இந்திய மாலுமிகளும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இது நமது கடல்சார் குடும்பத்திற்கு ஒரு பெரும் இழப்பாகும். இந்த இக்கட்டான நேரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் பிரதமர் மோடி அரசு உறுதுணையாக நிற்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நாளுக்குரிய விரிவான செய்திகள் முடிவு பெற்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982.
4: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது? மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
4: காதல் எல்லாரும் மனசுலயும் இருக்கு. All we need to do is just feel it.

0: ஒன்பது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spotle unga plotta book pannunga.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

தமிழ் தமிழ் தமிழ் 89.4 89.4

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: என்ன ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டாங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary முன்னிட்டு சென்னை பம்மல் லொகேஷன்ல புது விழா பிளாட்ஸ். மீட் த டீம் ஆன் சண்டே ஜூன் 14 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் துபாய். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷியஸ் ஜுவல்லரி, 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 carat அண்ட் 18 carat கோல்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.

0: இருக்கு பயப்படலாம்.
1: கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
2: ஹுக்கும் அத்துமை தானாச்சா.